நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இன்று சனிக்கிழமை 102.8 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். வாரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து. 221 என்ற குரல் எண்ணில் அமைந்துள்ள ஈகை என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள குரலுக்கான விளக்கம், வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது. மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு

நேரம் 6 மணி. நேர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 ஏனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் புன்னை மரக்கன்று சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். பசுமை வளங்களும் பசுமை நகரங்களும் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ வி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. மார்பக புற்றுநோயினால் அதிக ஆபத்து

உள்ளவர்களுக்கான ஹைரிஸ்க் ஸ்கிரீனிங் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆனந்த். 8:55 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மெலடி மேஜிக். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒன்று 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா பின்னரசி. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 ஆளையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:00 வரையிலும், மீண்டும் 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்துதே வானம். 10:00 முதல் 10:20 வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நேரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் 1:00 வரையிலும் இரவு 7:08 ஆகிய நேரங்களிலும் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். மேலும் காலை 9:30 10:30 12:30 1:00 வரையும், மீண்டும் பிற்பகல் 3:30 முதல் இரவு 7:30 வரையிலும் மணிக்கொரு முறையும் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு, ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்களின் வயலின், அனுமந்தபுரம் ஜி பூவராகவன் அவர்களின் மிருதங்கம். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு யாதும் ஊரே யாவரும் கேளீர். நெறிப்படுத்துபவர் முருகானந்தம் அவர்கள். 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர்

ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி எஸ் பாலஸ்ரீ. 12:30 பன்னிசை மாலை. ஆர் வேதவள்ளி அவர்கள் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். 2:15 என்றும் இனியவை. இரண்டு:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள், மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டாக்டர் என் ரமணி அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மாலை 4:00 6:00 வரை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா. கதை வசனம் பஞ்சு அருணாச்சலம். இயக்கம் எஸ் வி முத்துராமன். 5:00 இளைய பாரதம். நெறிப்படுத்துபவர் ஏஞ்சலா பின்னரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 துறை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 துறை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சின்னகாவனம் இ தேவராஜ் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை. வேளாண் செய்திகள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 பிரதமர் நரேந்திரமோடி அவர்கள் 25 ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்ததை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. 8:35 முதல் 8:58 வரை துறை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலி. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ரஃபிக் கான் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி அகமதாபாத் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: சைவ சமய திருமுறைகள் 12 10 திருமுறையாக வைத்து எண்ணப்படும் நூல் திருமந்திரம். இந்நூலை இயற்றியவர் திருமூலர். இந்த நூல் சாத்திரத்திற்கு சாத்திரமாகவும் தோத்திரத்திற்கு தோத்திரமாகவும் வைத்து எண்ணப்படுகிறது. இந்நூலில் உள்ள பகுதிகள் தந்திரங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நூலில் பக்தி, தத்துவம், யோகம், ஞானம் என விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஒரு மனிதன் செய்கிற செயல்தான் அவனது நடத்தையை தீர்மானிக்கும் காரணி. நடத்தையே மனித வாழ்க்கையின்

0: மைய புள்ளியாகிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், அதாவது சி என்று சொல்லக்கூடிய அட்சரம், அதாவது அழிவற்றது என்று பொருள்படும் எழுத்து மோன நிலையாகிய மௌன நிலையை குறித்து நின்றது. மௌனம் கலகநாஸ்தி என்பர், அதாவது இதனை மேட்டர் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பர், அதாவது நிலையாற்றலை குறித்து நின்றது. ஆற்றல் அதாவது சக்தி தேக்கி வைக்கப்பட்டு என்ன பயன், அதனை செயல்படுத்த வேண்டாமா, அதுதான் கீனெடிக் எனர்ஜி அதாவது செயலாற்றல். இதனை வா என்ற எழுத்து குறிப்பிடுகிறது. நல்ல எண்ணங்களை சேமித்து ஆற்றலை தமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்துவதையே சிவ சிவ என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. முதல் சிவ தமக்கும் இரண்டாவது சிவ சமுதாயத்திற்கும் பயன் தர வேண்டி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பயன் விளையும் போது தீயவை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்கிறார். ஐடியல் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பர், அதாவது நல்ல எண்ண நற்செயல் செய்ய முற்படாத போது அங்கு தீயெண்ணம் தீய செயல் குடிகொண்டுவிடும். நல்லெண்ண நற்செயல்களுக்கு கடும் முயற்சி தேவை, தீயவைகளுக்கு தேவையில்லை, அவை தானாக வந்துவிடும். எதனை போல என்றால் நெல் விளையத்தான் அதிகம் பாடுபட வேண்டும். புல் அதாவது களை தானாக முளைத்து வந்துவிடும் அல்லவா. அன்பு காட்டவில்லையேல் வம்பு தானாக வந்துவிடும் என்பர். சிவ என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த பொருளாக மட்டும் அல்லாமல் அதனுள் புதுமையான அறிவுக்கு உகந்த கருத்தை ஆன்மீகத்தின் மூலம் திருமூலர் வெளிப்படுத்துகின்றார். ஆன்மீகம் என்றாலே கடவுள் நம்பிக்கை என்பது பொருள் அல்ல. ஆன்மாவை அறிதல் அதாவது தன்னை அறிதல் என்பது அதன் உட்பொருள். தன்னை அறிவது அறிவாம், பின்னை அறிவது பேய் அறிவாமே என்கிறார் திருமூலர். அதாவது தன்னை தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி அறியும் போது அறிவு குவிக்கப்பட்டு கூர்மையாக்கப்படுகிறது. பின்னை அறிவது என்பது பயனற்ற வார்த்தைகளை பேசுவதும் தீயவர்களை பற்றி சிந்திப்பதும் தான். அடுத்தது மானுடர் ஆக்கை சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது கடவுள் என்ற பெயரால் சிலைகளுக்கு பால் நெய் தயிர் முதலான உணவுப் பொருள்களை ஊத்தி வீணாக்குவதற்கு பதில் அவற்றை மனிதர்களுக்கு உண்ண கொடுங்கள், அதுதான் உண்மையான அறிவியல் கலந்த ஆன்மீக பக்தி. மாறாக அவைகள் அனைத்தும் கலந்து சேராகி சீர்கட்டினை பக்தி மூலம் செய்யாதே என்று கண்டிக்கிறார் திருமூலர். தமது திருமந்திரத்தில் பக்தி மூலம் உண்மையான அறிவியல் பொதிந்த ஞானத்தை நமக்கு வகுத்து கொடுத்து நாம் சிந்திக்காமல் இருக்கலாமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தில் நேரம் 6:15.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்க கேட்கலாம் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்துள்ளிக்கு கேட்கலாம். சிஸ்டர் சாரா நவரோஜி அவர்கள் பாடிய பாடல். நிலைத்து நேரம் 6:24 நிமிடம் 40 நொடிகள்.

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்தளிக்க கேட்கலாம் ஹாஜி குல் முகமது அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 16 சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்று பொன்னை மரக்கன்று சாகுபடி குறித்த காத்தமுத்து கரத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: யாரு குனிஞ்சு ஏதோ பாத்துல காத்து முத்து போல இருக்க? காத்து முத்தா, ஏமா காத்து முத்தா,
1: யாரு? ஓ கருத்த முத்தா, வாப்பா வாப்பா.
0: அதான் வீட்டுல பார்த்தா உன்ன காணா, எப்படி கொலையில இருப்பதான் நினைச்சேன், அதே மாதிரிதான் இருக்கிறேன்.
1: ஆமாப்பா, காலையில ஒரு மினி வேன் எடுத்துட்டு போய் இந்த புண்ணை கண்ணு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், அதான் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லப்பா.
0: புண்ணை கண்ணா?
1: ஆமாப்பா, இந்த புண்ணையோடைய காய் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதுல இருந்து இப்ப எண்ணெய் தயாரிக்கிறோம். அந்த எண்ணெய் வந்து பயோடீசல் உற்பத்திக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதான். இந்த எண்ணெய் வந்து வாகனங்களுக்கு இப்ப எரிபொருள் டீசல் பெட்ரோல் எல்லாம் போடுறோம்ல,
0: ஆமா,
1: அந்த டீசல் கூட இந்த பயோடீசலை கலந்து

0: புண்ணை கண்ணா?
1: ஆமாப்பா, இந்த புண்ணையுடைய காய் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதுல இருந்து இப்ப எண்ணெய் தயாரிக்கிறோம். அந்த எண்ணெய் வந்து பயோடீசல் உற்பத்திக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குதாம். இந்த எண்ணெய் வந்து வாகனங்களுக்கு இப்ப எரிபொருள் டீசல் பெட்ரோல் எல்லாம் போடுறோம்ல,
0: ஆமா,
1: அந்த டீசல் கூட இந்த பயோடீசலை கலந்து இதை பயன்படுத்திக்கிறாங்கப்பா.
0: என்னப்பா இது மனுஷனுக்கு பயன்படாத போல இந்த எண்ணெய்?
1: எப்பா, எதிர்கால எரிபொருள் பா இது.
0: எதை வச்சு சொல்ற? எப்படி சொல்ற கதை முத?
1: எப்பா, பெட்ரோல் டீசல் எம்மோ நாளைக்கு இந்த உலகத்துல கிடைக்கும்.
0: ஆமா,
1: வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது அளவு. அப்ப மாற்று சக்தி ஒண்ணு தேவைப்படுது இல்லையா?
0: கண்டிப்பா தேவைப்படும்.
1: இந்த பயோடீசல் சொல்லக்கூடிய இந்த புன்னை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குல்ல,
0: ஆமா,
1: இது எதிர்கால தேவைய பூர்த்தி செய்யும்பா.
0: அப்ப நம்ம வண்டிகள்லாம் இந்த எண்ணெயை போட்டுக்கலாம்.
1: எதிர்காலத்துல அப்படிதான் வரப்போகுது.
0: ஓஹோ,
1: இது எப்படியும் 50 வருஷம் உயிரோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மரம்.
0: மரம் இல்லையா,
1: நம்ம இப்பயே இந்த மரத்தை நம்ம நட்டு வச்சு,
0: ஆமா,
1: இதுல இருந்து இந்த எண்ணெய் எடுக்கிறது ஆரம்பிச்சோம்னா ஒரு 40-50 வருஷம் கழிச்சு இந்த பெட்ரோல் டீசல் ஒரு தட்டுப்பாடு வரும் போது பயோடீசல் இந்த எண்ணெயில இருந்தா வருதுங்கிறாங்க. அப்ப நமக்கு நல்ல வருமானம் வரும்ல. எப்பா, பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. நானும் படிச்சேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கண்ணெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்ப்பா. இத 1 ஏக்கர்ல நடவு செய்யலான் இருக்கேன்.
0: நல்ல காரியம் பண்ற கதை முத. இந்த புண்ணை கண்ணு எவ்வளவு தேவைப்படும், நடுறதுக்கு இடைவெளி எவ்வளவு, அடிபுறம் என்ன போடணும், இன்னும் பல தொழில்நுட்பங்கள் தான் சொல்லுப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: கருத்தமுத்து, பொதுவா கடற்கரை ஓரங்கள்ல இந்த புண்ணை மரம் அதிகமா காணப்படுது, நாமளே பாத்துருக்கோம். குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் கோவா கடற்கரையில நிறைய புண்ணை மரங்கள் தான் இருக்குது. கிராமப்புற பகுதியில நிழலுக்காகவும் அழகுக்காகவும் இத வளர்க்கறாங்க. நல்லா ஆண்டு முழுவதும் பசுமையா இருக்கக்கூடிய ஒரு மரம் பா இது. ஆமா, இந்த மரத்தோட இலைகள் நல்லா அடர்த்தியா இருக்கும் இல்லையா? எங்க இருந்து பார்த்தோம்னாலும் அப்படியே கொடை விரிச்ச மாதிரி மரம் வந்து அழகா தோற்றம் அளிக்கும்பா. இதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் இருக்குல்ல, அந்த காய்கள்ல இருந்து,
0: ஆமா,
1: பாரம்பரியமா மருத்துவத்துல முக்கிய இடம் வைக்குதுப்பா. இப்பதான்ப்பா இந்த பயோடீசல்னு வந்த பிறகு அதனுடைய உற்பத்தியிலையும் அப்புறம் சோப்பு உற்பத்தியிலையும் இந்த புண்ணையோட எண்ணெய் வந்து அங்கம் வைக்க தொடங்கி இருக்குப்பா.
0: ஏங்க அது முத்து, நம்ம ஊர்ல வேற எங்கன்னா இருக்குது அந்த புண்ணை மரம்?
1: எப்பா, புண்ணை மரம் எல்லா ஊர்லயும் எல்லா இடங்கள்லயும் இருக்கும். அத முறப்படி நம்ம ஒரு விவசாயமா செய்யணும், ஒரு சாகுபடியா செய்யணும் அப்படின்னு இறங்கிதான் இப்ப நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன்.
0: சொல்லுப்பா, சொல்லுப்பா, மேல சொல்லு.
1: பொதுவா மற்ற மரங்களை விட, அதுவும் குறிப்பா வந்து எண்ணெய் வித்து பயிர்கள்ல வந்து தென்னை மரத்துக்கு அடுத்து இந்த புண்ணை மரம் தான் வந்து எண்ணெய் அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு மரம். 50-65% எண்ணெய் கிடைக்குதான்பா. காய்களை வறுத்தெடுத்து எண்ணெய புழிஞ்சோம்னா 70% வரைக்கும் எண்ணெய் கிடைக்குதான். பொதுவா 40% மேல எண்ணெய் கிடைச்சாலே நமக்கு நல்ல லாபம் தான்.
0: ஆமா,
1: இந்த காயில இருந்து இவ்வளவு எண்ணெய் கிடைக்கிறதுனால நமக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர்ப்பா.
0: காதுமுத, இந்த புண்ணை கன்று நட்டு காய்ப்புக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது வரைக்கும் இதுல ஊடு பயிர்கள் எதனா பயிர் இல்லாமா?
1: நல்ல கேள்விப்பா. இந்த புண்ணை மரம் இருக்குல்ல, நடவு செஞ்ச 6வது வருஷத்திலிருந்து அது காய்ப்புக்கே வரும்.
0: 6வது வருஷமா?
1: ஆமாப்பா, அப்ப கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் காய்க்கும். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் காய்ப்பு அதிகமாகும்.
0: 10 வருஷமா?
1: ஆமாப்பா, அது வரைக்கும் நீ சொன்ன இல்லையா இந்த ஊடு பயிர் சாகுபடி,
0: ஆமா,
1: அத தாராளமா செய்யலாம்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆமா, அந்த ஊடு பயிர் சாகுபடியில இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம அப்படியே ஓட்டிட்டே வந்தோம்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த காய்ப்பு நல்லா எடுக்க ஆரம்பிச்ச பிறகு நமக்கு லாபம் வர ஆரம்பிச்சிரும்பா.
0: சரி,
1: மரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆரம்பத்துல 20 கிலோ அப்படின்னு தொடங்கி மரம் நல்லா காய்க்க ஆரம்பிச்ச பிறகு 100 கிலோ காய் கொடுக்கும்பா.
0: ஓ, பரவாயில்லையா.
1: ஆமா, சில மரங்கள்லாம் 300 கிலோ 400 கிலோ காய் கொடுக்க கூடியதெல்லாம் இருக்குதான்ப்பா. அது நம்ம எப்படி வளர்க்குறோம் அதை பொறுத்து இருக்குது.
0: சரி,
1: நீ இன்னொன்னு ஆரம்பத்துல கேட்ட இல்லையா, 1 ஏக்கர்ல வந்து எவ்வளவு கண்ணு, இடைவெளி என்ன, அடி உரம் என்ன, இதெல்லாம்.
0: ஆமா,
1: 1 ஏக்கருக்கு 170 மரக்கண்ணை நடணும் அப்படின்னா 15 அடிக்கு 15 அடி இடைவெளி விடணும்ப்பா.
0: சரி சரி,
1: ரைட்டா. இதுதான் வந்து பொதுவா எல்லாரும் செய்யறது. இது நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு முறைப்பா. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மரத்திலிருந்து சராசரியா 80 கிலோ காய் கிடைக்கிற மாதிரி இருக்கும்பா.
0: பரவாயில்ல.

0: ஒரு கிலோ 50 ரூபா அந்த அளவுல போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு மரத்துல இருந்து 4000 ரூபா நமக்கு வருமானம் கிடைக்கும். இப்ப 170 மரம் ஒரு ஏக்கருக்கு வச்சிருக்கோம் இல்லையா,
1: சரி,
0: அப்ப ஒரு ஆண்டுக்குன்னு பார்த்தோம்னா 680,000 ரூபா வருமானம் கிடைக்கும்பா.
1: நல்ல வருமானம் பண்ணுதா?
0: நல்ல வருமானம் தான்ப்பா. இந்த பயோடீசல் உற்பத்தி தொழில இந்த புன்னை மர காய்களுக்கு அதிக முக்கியத்துவம் இப்ப கொடுக்கறாங்க. நாளுக்கு நாள் இதனுடைய விற்பனை வாய்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எதிர்காலத்துல இன்னும் நிறைய கிடைச்சு நல்ல முறையில விவசாயிகள் லாபம் அடையறதுக்கு வழிவகை வரும்னு நம்புறோம்ப்பா.
1: ஆமா காத்து முத, நம்புவோம் காத்து முத. இந்த புன்னைக்கண் நடுவதற்கான அந்த பருவங்கள் எது காத்து முத?
0: நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஏப்ரல் ஜூனு அப்புறம் அக்டோபர்ல இருந்து டிசம்பர் இந்த ரெண்டு பருவத்துல சாகுபடி செய்யலாம்ப்பா.
1: சரி,
0: நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய இந்த மரம் அதிகமா பூச்சி நோய் தாக்குதலுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லாத ஒரு மரம். அதனால அந்த செலவு எல்லாம் நமக்கு கம்மி. எதிர்காலத்துல அதுவும் 2030ல் வந்து அனைத்து விதமான எரிபொருள்கள்லயும் முக்கியமா விமானத்துக்கு தேவையான எரிபொருள் இருக்குல்ல, அதுல கூட 20% பயோடீசல் சேர்ப்பதற்கான வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2040ல் இந்தியாவுடைய மொத்த எரிபொருள் தேவையில 40% இந்த புதுப்பிக்க வல்ல எரிசக்தி பங்களிப்பு இருக்குமா. 2070ல் 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மட்டுமே பயன்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்குப்பா.
1: அது முத, அப்ப எதிர்காலத்துல அந்த புன்னை மரத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கு.
0: ஆமாப்பா கத்தமுத்த, இப்ப நான் போட்ட மாதிரி நீனும் 1 ஏக்கர் போடுப்பா.
1: ஆமா ஆமா ஆமா,
0: ஏன்னா பின்னாடி நமக்கு பனங்காச்சி மரம்ப்பா இது.
1: ஆமா கத்தமுத்த, நானும் இன்னொரு 10 விவசாயிகளுக்கு புன்னை மரக்கன்று நட சொல்றேன் கத்தமுத்த.
0: தாராளமா செய்யலாம்ப்பா, எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா எல்லாருக்கும் லாபம் தானே.
1: ஆமா ஆமா ஆமா. காதுமுதா, ஒரு 2 கண்ணு கூட நான் கொல்லையில போய் நடறேன்.
0: எப்பா தாராளமா 2 கண்ணு, என்னப்பா 10 கண்ணு எடுத்துட்டு போப்பா.
1: சரி சரி சரி, தாராள மனசுப்பா உனக்கு. வர காதுமுதா.
0: ஆ போயிட்டோப்பா போயிட்டோப்பா.
1: சரி.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இன்று புன்னை மரக்கன்று சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அசோக் சிங்கல் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழ்நாட்டினாலே நமக்கு திருவள்ளுவர் வாழ்ந்த பூமி, கம்பன் வாழ்ந்த பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, சித்தர்கள் ஆன்மீகத்தை வளர்த்திருந்த பூமி, சுவாமி விவேகானந்தர் சிந்தனையை உலகத்திற்கு எடுத்து கொண்ட பூமி, நம்முடைய சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்களுடைய லட்சியம், அவர்கள் ஆன்மீகத்தை இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்ட அந்த பூமியிலிருந்து யாரும் ஊரே யாவரும் கேளிருன்ற நம்முடைய தமிழர்களுடைய சிந்தனையை, நம்முடைய சிந்தனையை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற திருவள்ளுவருடைய மரபு திருக்குறளை உலகம் முழுவதும் கூட நாம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறோம். நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நம்மளுடைய ஒவ்வொருவருடைய இலக்கு லட்சியம், நம்மளுடைய தேசம் வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டும். 2047 நாம் அனைவரும் வளர்ச்சியடைந்த தேசத்தில் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட இணைந்து செயல்படும்.
0: பண்டிகை கால விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பெறப்பட்ட புகார்களைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விதிமீறல்களை கட்டுப்படுத்தும் வகையில் சிறப்பு வாகன தணிக்கை இம்மாதம் 21ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. விதிமுறைகளை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும், தொடர்ந்து விதிமுறைகளில் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளின் அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்ற மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் ஊரக மேம்பாட்டிற்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையற் கலைஞர் பதவி உயர்வுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாராபுரத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவைக்க அரசு நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் திறம்பட மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மின்வெட்டு காரணமாக மக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அனுப்பரப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிற மாநிலங்களில் ஜிஎஸ்டி வசூல் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சி சரிவடைந்து வருவதாக கூறினார். டாஸ்மாக், பத்திரப்பதிவு, நகராட்சி என பல்வேறு துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொலைகள், பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்லூத்து கிராமத்தைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அபிநயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தனது குடும்பத்தினரும் பயிற்சியாளரும் அளித்த ஊக்கம் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறினார்.
3: என் பேர் அபிநய ராஜராஜன். திருநெல்வேலி தென்காசி இடைப்பட்ட கல்லூத்தின்ற கிராமத்துல இருந்து வரேன். நான் வந்து இப்ப ரீசெண்டா நடந்த ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு 400 மீட்டர் மிக்சட் ரிலேல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கேன். அவ்வளவு பெரிய காம்படிஷன்ல வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காரு. ரொம்ப சின்ன பொண்ணா 19 வயசுல வந்துட்டு நான் அவ்வளவு பெரிய மெடல் பண்ணிருக்கேன். சீனியர் லெவல்ல போயிட்டு நான் வந்து மெடல் பண்ணிருக்கேன். சீனியரோட டீம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பாட் விளையாண்டுருக்கேன். நானு கண்டிப்பா கவர்மெண்ட் சப்போர்ட் என்னோட ஃபேமிலி சப்போர்ட் நாம இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. என் ஃபேமிலியில வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் அனுப்பி

0: நான் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட நிப்பாட்டாம கண்டிப்பா நான் வந்து இதை விட பெரிய காம்படிஷன்ஸ்லயும் ஒலிம்பிக்ஸ்லயும் பங்கு பெற்று நம்ம நாட்டுக்காக மெடல் பண்ணி பெருமை சேர்ப்பேன் நான்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒருசில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காணும் வகையில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கான் கட்சியுடன் இன்று அந்நாட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பு காரணமாக 4,018 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 747.5 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இந்தியா நெதர்லாந்து இடையே வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறையில் 25 சீர்மிகு மையங்களை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களிடையே தேசிய ஒருமைப்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற திட்டத்தின் கீழ் இளையோர் சங்கத்தின் விழிப்புணர்வு சுற்றுப்பயணம் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் சென்றடைந்தது. சட்டவிரோத விற்பனைக்காக கடத்தப்பட்டிருந்த யானை தந்தம் உட்பட 4 வனவிலங்கு பொருட்கள் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சிறு குறு விவசாய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் அருகே 1.5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அசிக்யா அலிஃபியா ருஹாண்டாவை வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தில் நேரம் 6:55. தொடர்வது
3: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும்
3: வழங்குபவர்
4: முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
5: வணக்கம். ஒரு கல்வி வளாகத்தை உண்மையாகவே பசுமை வளாகமாக மாற்றுவது எது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அது வெறும் மரங்களின் எண்ணிக்கைகளை சார்ந்ததல்ல. பசுமை வளாகம் என்பது மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தை விட மேலானது. இது மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் இயற்கையோடு இணைந்து பொறுப்புணர்வுடன் வாழும் இயற்கை வளாகங்களை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கற்றுக்கொள்ளும் ஒரு இடமாகும். நாம் ஏன் நமது வளாகங்களை பசுமை வளாகங்களாக மாற்ற வேண்டும்? ஒரு பசுமை வளாகம் பசுமை நகரத்தை உருவாக்குவதற்கான தொடக்க புள்ளியாக அமைய முடியும். பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும் என்ற பிரச்சாரத்தின் அடிப்படை நோக்கம் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இக்கடமைகள் இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு குடிமகனும் நினைவூட்டுகின்றன. அப்படியானால் பசுமை வளாகம் என்பது உண்மையில் எதை குறிக்கிறது? இது பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல், நீர் மற்றும் ஆற்றலை சேமித்தல், கழிவுகளை குறைத்தல், பசுமை பரப்பை அதிகரித்தல் மற்றும் கற்றலுக்கும் வாழ்வதற்கும் ஏற்ற ஆரோக்கியமான சூழலை உருவாக்குதல் ஆகியவை

0: ஆகியவற்றை குறிக்கிறது. இந்திய அரசும் பல்கலைக்கழக மானிய குழுவும் உயர்கல்வி நிறுவனங்கள் தங்கள் வளாகத்தை திட்டமிடல், கல்வி மற்றும் நிர்வாகம் ஆகியவற்றில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஒருங்கிணைத்து செயல்படுமாறு ஊக்குவித்துள்ளன. ஆனால் ஒரு பசுமை வளாகம் இயற்கைக்கு ஆதரவானதாக மாற முடியுமா? ஆம், முடியும். இயற்கைக்கு ஆதரவான ஒரு வளாகம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க மட்டும் முயற்சிப்பதில்லை, அது இயற்கையை தீவிரமாக பாதுகாத்து மீட்டெடுக்கிறது. உதாரணமாக, வளாகங்கள் உள்ளூர் மரங்களை பாதுகாக்கலாம், பல்லுயிர் தோட்டங்களை உருவாக்கலாம், பறவைகளையும் பட்டாம்பூச்சிகளையும் பாதுகாக்கலாம், மகரந்த சேர்க்கையாளர்களுக்கு வாழ்விடங்களை உருவாக்கலாம் மற்றும் சீரழிந்த பகுதிகளை மீட்டெடுக்கலாம். இதை யாரால் சாத்தியமாக்க முடியும்? நமது மாணவர்களால் இது முடியும். மாணவர்கள் வகுப்பறையில் கற்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அவர்கள் பசுமை வளாக தூதுவர்களாக மாற முடியும். இவை எளிய செயல்கள்தான், ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் நிறுவனங்களும் இவற்றை கடைபிடிக்கும் பொழுது அவற்றின் கூட்டு தாக்கம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். இன்னொரு முக்கியமான கேள்வியும் உள்ளது. ஒரு பசுமை வளாகம் ஒரு நிறுவனத்தின் தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்திற்கு பங்களிக்க முடியுமா? ஆம், முடியும். நிலைத்தன்மை நடைமுறைகள், சுற்றுச்சூழல் கல்வி, ஆராய்ச்சி பரப்புரை, வள மேலாண்மை மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு முயற்சிகள் ஆகியவை நிறுவன மதிப்பீடு, அறிக்கையிடல் மற்றும் நிலைத்தன்மை அளவீடுகளில் பெருகிய முறையில் பிரதிபலிக்கின்றன. எனவே தேசிய மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை வலுப்படுத்தவும் உதவும். ஆனால் தரவரிசைகள் தான் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டுமா? இல்லை, தரவரிசைகள் அங்கீகாரத்தை வழங்கலாம், ஆனால் உண்மையான நோக்கம் அதைவிட மிகப்பெரியது. உண்மையான ஒரு பசுமை வளாகம் சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான குடிமகன்களை உருவாக்குகிறது. அது ஒரு உயிருள்ள ஆய்வகமாக மாறுகிறது. அங்கு மாணவர்கள் செய்து கற்றுக்கொள்கிறார்கள், மேலும் நடைமுறை தீர்வுகளை செய்து காட்டி சுற்றியுள்ள சமூகத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு வளாகமும் ஒரு பசுமை வளாகமாக மாற முடியும். ஒவ்வொரு மாணவரும் இயற்கையின் நண்பராக மாற முடியும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு நிலைத்தன்மையை வழிகாட்டியாக மாற முடியும். ஒவ்வொரு நிறுவனமும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுக்கான ஒரு உயிருள்ள ஆய்வகமாக மாற முடியும். மேலும் பசுமையான வளாகங்கள் தங்களை சுற்றியுள்ள சமூகங்கள் மற்றும் நகராட்சிகளுடன் இணையும் பொழுது அவை பசுமையான, ஆரோக்கியமான மற்றும் நீடித்த நகரங்களை உருவாக்க உதவும். ஆகவே நமது வளாகங்களை பசுமையாக்குவதோடு மட்டுமல்லாமல் இயற்கைக்கு உகந்ததாகவும் மாற்றுவோம். நாம் நடுவோம், பாதுகாப்போம், பேணுவோம், மீட்டெடுப்போம், கற்றுக்கொள்வோம், செயல்படுவோம். ஏனெனில் பசுமையான வளாகங்களே பசுமையான நகரங்களுக்கான அடித்தளம். மேலும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை பசுமையான நகரங்கள் இன்றியமையாதவை. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பசுமை வளாகங்களும் பசுமை நகரங்களும் வழங்கியவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசுகளுக்கான 8வது மின் ஏலம் அக்டோபர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் பன்முக பரிமாணங்களை காட்சிப்படுத்தும் 30 வெவ்வேறு நினைவுப் பொருட்கள் இந்த பதிப்பில் இடம்பெற்றுள்ளதாக கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த 30 நினைவுப் பொருட்களில் 9 புகைப்படச் சட்டங்கள், 9 நினைவுப் பொருட்கள் மற்றும் 6 சிலைகள், சிற்பங்கள் மற்றும் உருவ சிலைகள் அடங்கும். 7 தேதிகள், பங்கேற்பு விவரங்கள் மற்றும் முழுமையான பட்டியலுக்கு அதிகாரப்பூர்வ PM மெமெண்டோஸ் மின் ஏல இணையதளத்தை பார்வையிடவும் என்று அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மின்துறைக்கு சொந்தமான மின் கம்பங்கள் மற்றும் தெருவிளக்கு கம்பங்களில் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை முற்றிலுமாக மீறி எவ்வித முன் அனுமதியும் இன்றி சட்டவிரோதமாக தொலைக்காட்சி மற்றும் இணையதள மின்கம்பி வடங்கள் காட்சிப்படுவதும், விளம்பர பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் ஒட்டுவதும் இந்திய மின்சார சட்ட விதிகளின்படி கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே அறிவிப்பு வெளியான ஒரு வார காலத்திற்குள் தாங்களாகவே முன்வந்து மின்கம்பி வடங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் எனவும், பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் எனவும் மின்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான BEd 2 பட்டப்படிப்பிற்கு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த தகுதியுள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான விண்ணப்பம் கல்லூரியின் www.pkcekkl.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான சான்றிதழ்

0: தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, இது எஃப்எம் ரெயின்போ நினைவலைகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நினைவலைகள் நிகழ்ச்சியில என்னோடு கூட இணைந்திருக்கிறார் மிஸ்டர் ஞான முருகன், கே கே திருவண்ணாமலையிலிருந்து. சார் வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். உங்களுடைய மெயில் கிடைச்சது.
4: அதாவது நான் வந்து ஒரு 30-32 வருஷமா வானொலி கேட்டிருக்கேன் மேடம். நான் வந்து பட்டுத்தறி நெசவு வேலை செஞ்சுமே நம்ம வானொலி கேட்டேன். நம்ம வானொலி கேட்டதான் எங்களுடைய தொழிலுக்கு ஒரு உத்வேகமே, வெறுவிறுப்பா கொஞ்சம் வேலையே ஆகும். அதனால ரொம்ப நாளா இந்த 32 வருஷமா வானொலி கேட்கறதுனால நிறைய நண்பர்களும் இதனால சம்பாதிச்சிருக்கேன். வானொலி மூலம் நல்ல நண்பர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது தொலைக்காட்சி பார்த்தனா வந்து எங்க தொழிலுக்கு பாதிப்பு. நம்ம வானொலி கேட்டுக்குன்னே எங்க வேலை வந்து இந்த நெசவு செய்யறது, பட்டுத்தறி நெசவு செய்யறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு இனிமையா இருக்கும், இதமா இருக்கும். அதாவது வானொலி தான் மேடம் முற்ற நண்பனே.
3: சரி, ஒரு பாடல் நேரத்துல அது ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ எத்தனை வரிகள் நெய்தல் முடிஞ்சிடும்?
4: அதாவது ஒரு 4 வருடம் சொல்லுவாங்க, ஒரு 3-4 இன்ச் நெய்வோம். அந்த 3 இன்ச் அளவுக்கு நிச்சிருவோம். ஆமா மேடம், ஒரு பாடல் முடியற அளவுக்கு ஒரு 3 இன்ச் நெய்வோம் மேடம்.
3: ரொம்ப ஜாலியா போகும் இல்லையா?
4: ஆமா ஆமா ஆமா மேடம்.
3: சரிங்க, இப்ப இந்த நிகழ்ச்சி வந்து நினைவலைகள், இதுல பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு ஏதாவது ஷேர் பண்ணனா இப்ப நீங்க ஷேர் பண்ணலாம்.
4: மறக்க முடியாத நினைவு, நம்ம புதுச்சேரி வானொலியில வந்து அரட்டை கச்சேரின்னு ஒரு ப்ரோக்ராம் போச்சு. அப்பெல்லாம் வந்து நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இதே மாதிரி கைபேசியில இல்லை மேடம், ஒரு எஸ்டிடி பூத்தா போய் உக்காந்து அந்த போன் ட்ரை பண்ணி பேசுவோம் ரொம்ப ஆர்வமா.
3: அப்போனா எப்போ, எந்த ஆண்டு?
4: அதான் ஒரு ஞாபகம், ஒரு 20 வருஷம் ஆயிருக்கு மேடம். அரட்டை கச்சேரி நைட்ல இந்த தாலாட்டு தேவானம் ஒரு சில நிகழ்ச்சிகளை வந்து தொலைபேசி மூலம் வந்து எஸ்டிடி பூத்து கிட்ட உக்காந்துங்க அந்த ட்ரை பண்ணுவோம். உட்காந்து டைம் ஒரு மணிக்கு அரட்டை கச்சேரி உட்காந்து ட்ரை பண்ணுவோம். 2 மணி வரலாம் எஸ்டிடி பூத்து காரங்க கொஞ்சம் எங்களுக்கோசம் ஃப்ரீயா விட்டுருவோம். 2-3 பேர் சொல்லி வச்சிருப்போம், இந்த டைம் நாங்க ப்ரோக்ராம் ட்ரை பண்ண வருவோம், யார் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமா மத்திய அலையில கேட்டு ஒவ்வொரு தலைப்புக்கு தகுந்த மாதிரி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நிகழ்ச்சிகள்லாம் புதுச்சேரி வானொலியில வந்து நிறைய கடிதம் எல்லாம் எழுதியிருக்கேன். நான் வந்து கடித வீடு தாலாடு தேவானம் எழுதியிருக்கேன், துளாக்கோள் அந்த விமர்சன கடிதம் எழுதியிருக்கேன், மணிமொழி நிகழ்ச்சி, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நான் வந்து இப்ப போது அலையோடு விளையாடு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இப்போ கேட்டால இனிக்கும் ஒரு ப்ரோக்ராம் போகுது. இந்த நிறைய கடிதங்கள்லாம் வந்து நான் நிறைய எழுதிக்கிறேன் மேடம். அதே மாதிரி நம்ம வானொலி நிலையத்துக்கும் ஒரு 5-6 முறை வந்திருக்கேன். அதாவது வானொலி மேல நம்மளுக்கு ஒரு பற்று.
3: சரி, மகிழ்ச்சி. வானொலியை தாண்டி உங்க வாழ்க்கையில வேற மறக்க முடியாத நினைவுகள், மறக்க முடியாத நபர் அப்படின்னா யார சொல்லுவீங்க, எந்த சம்பவத்தை சொல்லுவீங்க?
4: வானொலி மூலம் வந்து ஒரு எக்கச்சக்கமான நண்பர்கள் வந்து உருவாகியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த நண்பர் பார்த்தா நம்ம காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன்ட்டு, அவரு இன்னும் எனக்கு குடும்ப நண்பராக நிறைய பேர் இருக்காங்க. அவரு குடும்ப நண்பர்ன்றது ரொம்ப டீப்பா இருக்காரு. அவங்க குடும்பத்துல நான் இது வந்தாலும் நம்மளும் போற மாதிரி, அவங்க நம்ம ஃபங்க்ஷன்லாம் அவர் வரா மாதிரி இன்னைக்கு தொலைபேசி வழியும் ஒரு 30 வருஷமா இருக்கு மேடம் நட்பு. நிறைய நண்பர்கள் இருக்காங்க, இருந்தாலும் இவரை சொல்லணும்னு எங்களுடைய ஒரு ஆசை, வேற எதுவும் இல்லை மேடம்.
3: சரி, இது ஒரு வானொலி குடும்பம்.
4: ஆமா மேடம், நண்பர்கள் நம்ம வானொலி அறிவிப்பாளர்கள் எல்லாம் கூட நிறைய நம்மளுக்கு பழக்கம். நம்ம சென்னை வானொலியோட போய் நிறைய முறை நிலையத்துக்கு போய் வந்திருக்கேன். எக்கச்சக்கமான வானொலி நம்ம தமிழ்நாட்டு வானொலி மேல அவ்வளவு இருக்கும். திருச்சி எல்லாத்துலயும் கடிதம் எழுதியிருக்கேன், போயிருக்கேன். காரைக்கால் பண்பலையிலிருந்து, திருச்சியிலிருந்து, சென்னை அலைவரிசை 1லிருந்து, விவத்பாதி தமிழ் பண்பலையிலிருந்து, கோல்டுலேருந்து, எல்லா வானொலியுமே, கொடைக்கானல், திருச்சி, காரைக்கால், எல்லா வானொலியுமே கடித வழி இன்னைக்கு கூட டச் இருக்கு மேடம்.
3: சரி மகிழ்ச்சி. உங்க வாழ்க்கை என்ன, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா எல்லாருக்குமே?
4: ஆமா.
3: அதுல மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது இருந்தா அதை ஷேர் பண்ணுங்க.

0: அதாவது எனக்கு 2011 திருமணம் ஆச்சு மேடம். திருமணம் ஆனது ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி 2 பிள்ளைகள், ஆண் குழந்தைகள், அவங்க இப்போ வந்து 9th, ஒருத்தர் படிக்கிறாரு, ஒருத்தர் 8th படிக்கிறாரு. அவங்க என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க, ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு மேடம். இதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு நினைவலைகள்னா இதுதான் மேடம்.
1: சரி, உங்க பெற்றோர், நீங்க வாழ்ந்த ஊரு, அத பத்தி எல்லாம் எதுவும் ஷேர் பண்ண விரும்பலையா?
0: என்னுடைய சொந்த ஊர் வந்து செய்யாறு, திருவத்திபுரம் மேடம். நாங்க இப்ப இருக்கிறது வந்து பாட்டி வீடு வந்து வாழைப்பந்தல், வாழைப்பந்தல் அருகே தான் கொர்க்காத்தூர், இடையில 1 கிலோமீட்டர். சொந்த ஊர்ல இருந்தோம், அது வந்து கொஞ்சம் கஷ்டத்துல கொஞ்ச நாள் ஒரு 30-40 வருஷம் இருந்தோம். கொஞ்சம் வீடு எல்லாம் விட்டுட்டோம் அந்த நிலைமையில. அப்புறமா வந்து இங்க வந்து கொஞ்சம் இடம் வாங்கி இங்க வீடு கட்டின்னு இருக்கோம். கட்டி குடும்பம் இருக்கும், நல்லபடியா இருக்கு மேடம்.
1: சரி, வேற எதுவும் ஷேர் பண்ண விரும்பல? வானொலிய சுத்தி வேற எதுவும் இல்ல,
0: வேற எதுவும் இல்லை மேடம்.
1: இததான் நினைவலைகள்ல ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா?
0: ஆமா மேடம், ஆமா மேடம்.
1: உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நபர் யாராவது சொல்ல முடியுமா?
0: வீட்டுல என்னுடைய பிள்ளைகள் தான் மேடம், பசங்க தான் மேடம் என்னுடைய லைஃப். அப்புறம் மனைவி மேடம், இவங்க என்னுடைய வாழ்க்கையில வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: சரிங்க, இப்போ ஒரு பாடல்.
0: இதுக்காக இந்த எனக்கு வந்து பிடிச்ச பாடல், நீங்கள் கேட்ட பாடல் வந்து பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, இந்த பாடல வழங்கினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
1: சரி, அந்த பாடல் வந்து உங்களுடைய மகன்களுக்காக.
0: ஆமா மேடம், ஆமா மேடம்.
1: சரி, மனைவிக்காக ஒரு பாடல் கொடுக்கணும்னா என்ன பாடல் சொல்வீங்க?
0: மனைவிக்காக, மனைவி அமைதியெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், இந்த பாடலை கொடுங்க மேடம்.
1: சரி, உங்களுக்கு வரம் கிடைத்ததா?
0: கிடைச்சது மேடம், 2011 வருஷம்.
1: சரி, மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வேற ஏதாவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா?
0: இன்னொரு கருத்து சொல்லலாம்னா, வானொலி வந்து நீங்க அந்த சொல்ற கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நான் தான் சொன்னேன், தொலைக்காட்சி பார்த்தனா வந்து எங்க வேலைக்கு ரொம்ப பாதிப்பு. எங்க செவி வழியா அந்த கருத்துக்கள்ல எங்களுக்கு காது வழியா கொடுக்குறீங்க மேடம். அதுதான் உண்மையிலேயே வானொலி ஒரு வாய் பேசும் நூலகம் மேடம்.
1: பேசும் நூலகமே போதுமே, வாய் பேசுறதுக்கு.
0: வாய் பேசணும், நீங்கள் தான் மேடம் குரல் வழியா தரீங்க, தகவல் நீங்க தான் தரீங்க. அதனால உங்களை வந்து வானொலி குரல் பேசும் நூலகம் கூட சொல்லலாம். தகவலை சேகரிச்சு மக்களுக்கு கொடுக்குறீங்களா, அதுவும் தரமான தகவல் மேடம், உண்மையான தகவல் தரத்தை நம்ம வானொலி தான் மேடம்.
1: சரி, மகிழ்ச்சி,
0: நன்றி.
1: சரி, ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட பிள்ளை நிலா இரண்டும்
0: வெள்ளை நிலா,
1: அப்படியா? சரி,
0: ஆமா மேடம்.
1: அந்த அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பு செய்யப்படும். நன்றிங்க, மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி மேடம், நன்றி மேடம்.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்கள் புவிசார் எல்லைகளை கடந்து சுகாதாரத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் இதுபோன்ற தொழில்முறை சார்ந்த மாநாடுகளில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில்

0: வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள், அறிவியல் பூர்வமான வேளாண் நடைமுறைகள், ஆராய்ச்சிகள் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நிறுவனம் செயல்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டுகால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கப்பல் கட்டுமானத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை கடல்சார் பாதுகாப்பு, உற்பத்தி மற்றும் தொழில்துறையில் உலகின் முன்னணி நாடாகவும் சர்வதேச சந்தையில் போட்டியிடக்கூடிய வலிமை கொண்ட நாடாகவும் மாற்றுவதற்கு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவிய பதற்றத்தின் போது இந்தியாவின் எரிசக்தி மற்றும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்வதில் இந்திய கப்பல் கழகத்தின் பங்களிப்பை அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சக செயலாளர் திரு விஜயகுமார், நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இக்கட்டான தருணங்களில் இந்திய கப்பல் கழகம் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 1961 ஆண்டில் 19 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வேலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர் ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் காதி பொருட்களுக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும் என்று காதி கிராம தொழில்துறை ஆணையத்தின் தலைவர் திரு மனோஜ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காதி பொருட்களுக்கு 20% தள்ளுபடியும் கிராம தொழில்துறை சார்ந்த தயாரிப்புகளுக்கு 10% தள்ளுபடியும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த சிறப்பு தள்ளுபடி அடுத்த மாதம் 16 வரை அமலில் இருக்கும் என்று அவர் கூறினார். சுயசார்பு இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் காதி தயாரிப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டில் காதி பொருட்களுக்கான விற்பனை இலக்கு 2,51,000 கோடி ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திரு மனோஜ் கோயல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் கையிருப்பிலிருந்து 100 மில்லியன் பேரல் டீசலை விடுவிக்க G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. G7 நாடுகளிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சர்வதேச எரிசக்தி முகமையுடன் இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே எரிபொருட்களின் உயர்வு, சர்வதேச அளவிலான டீசல் விநியோகம், வர்த்தக முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள பிரான்ஸ் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்தியாவுக்குள் அத்துமீறி ஊடுருவ முயன்ற இரண்டு தீவிரவாதிகளை எல்லை பாதுகாப்பு படை

0: படையினர் சுட்டுக் கொன்றனர். பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் எல்லைப் பகுதியில் அத்துமீறி நுழைய முயற்சி மேற்கொண்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். G20 உறுப்பு நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையாகவும் சர்வதேச விதிகளின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். புவிசார் அடிப்படையிலான உற்பத்தி, மறைமுக மானியம் வழங்குவது போன்ற சில நாடுகளின் செயல்பாடுகள் சர்வதேச வர்த்தகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் உலக அளவிலான வர்த்தக நடைமுறைகளிலும் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ள நினைவு பரிசு பொருட்களுக்கான மின்னணு ஏல நடைமுறைகள் இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏலத்தில் 30 விதமான பரிசு பொருட்கள் இடம்பெறும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளின்போது 12.64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ வெளிநாட்டு தங்கம் மற்றும் 1.9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1168 கேரட் வைரம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாஹே உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சிக்கிம், லட்சத்தீவுகள், இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என G7 உறுப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன. அருணாச்சல பிரதேசத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நினைத்த நேரம் 7:25 நொடிகள் தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7789 7789.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயினால் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கான ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் பத்தி பார்க்க போறோம். சோ ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் நம்ம யார சொல்லுவோம்னா, ஏற்கனவே வந்துட்டு மார்பக புற்றுநோய், கருமுட்டு புற்றுநோய் பரம்பரை பரம்பரையா வந்துகிட்டு இருக்கும். மெயினா வந்துட்டு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு சொல்லணும்னா BRCA1 and 2, BRCA1 and 2 சொல்லக்கூடிய ஜெர்ம் லைன் மியூட்டேஷன், அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பரம்பரை நோயாவே வந்திருக்கும். யூஸ்வலா மார்பக புற்றுநோய் 5-10% வந்து ஹெரிடிட்டின்னு சொல்லக்கூடிய பரம்பரை ஒரு நோய் மாதிரியும் வந்து மார்பக புற்றுநோயோ கருமுட்டை புற்றுநோயோ வந்துகிட்டு இருக்கும். ஸோ இவங்களெல்லாம் தான் வந்து ஹைரிஸ்க் பாப்புலேஷன் சொல்லுவோம். மற்றவங்களை யாருன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்துட்டு பாத்தீங்கன்னா லிம்போமான்னு சொல்லி டயக்னோசிஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கதிர்வீச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா செஸ்ட் வால் இராடியேஷன் சொல்லுவாங்க. ஐ மீன் அந்த ஏரியாவில் வந்து லிம்போமா வைத்திய

0: ரேடியோ தெரப்பி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அவங்களையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா 30 வயதுக்கு முன்னாடி இது மாதிரி ரேடியோ தெரப்பி கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணவங்களையும் அந்த மாதிரி குரூப்பையும் வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் சொல்லுவோம். பரம்பரை நோய் அது மாதிரி கதிர்வீச்சு சின்ன வயசுலேயே கொடுத்து லிம்போமாவுக்கு வைத்தியம் பண்ணவங்க இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு குரூப்பையும் வந்து நம்ம வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் கொடுப்போம். இது மாதிரி ஹை ரிஸ்க் பாப்புலேஷனுக்கு 30 வயதுலேருந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஆரம்பிக்கணும். 30 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணுறதால மார்பகம் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், பிரஸ்ட் இஷ்யூனா கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால அவங்களுக்குலாம் வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு கான்ட்ராஸ்ட் எம்ஆர்ஐ பிரஸ்ட் ஸ்கேனும் பார்ப்போம் 2 மார்க்கிறதுக்கும். அதே சமயம் வந்துட்டு 2 மார்பகத்துக்கும் அல்ட்ராசவுண்டும் ஸ்கேன் சொல்லக்கூடிய அதுவும் ஆண்டுக்கு ஒரு முறை பார்ப்போம். அதே மாதிரி இன் அடிஷன் டு தட் இவங்களுக்கும் வந்துட்டு சுய பரிசோதனையும் பண்ணிக்க சொல்லுவோம். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் மாதத்துக்கு ஒரு முறை அது மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இவங்கெல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட பயிற்சி பண்ணிட்டு சுய பரிசோதனை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பயிற்சி பெற்றுட்டு இவங்க ஆரம்பிக்கலாம். 35 வயது அதுக்கப்புறம் கூட வரவங்களுக்கு மேமோகிராஃபியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஸ்வலாக 30 வயதுக்கு இருக்கிறவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணுவோம், டென்ஸ் பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கூட அல்ட்ராசவுண்ட் பண்ணிடுவோம், இல்லை மேமோகிராஃபி ரெண்டுமே பண்ணுறோம். ஸோ மேமோகிராஃபியில் உங்களுக்கு ரொம்ப டென்ஸ் பிரஸ்ட்னு நமக்கு தெரியுதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அல்ட்ராசவுண்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நம்ம ஜனவரி மாதம் வந்து பண்ணோம் அப்படி மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் மேமோகிராஃபி இல்லை அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட் ஸ்கேனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து நடுவில் வந்துட்டு வேறு எதுவும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஆரம்ப கட்டத்துலேயே நம்ம வந்துட்டு ஸ்கேனில் தெரியலன்னா நடுவில் சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேனில் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸோ தட் நடுவில் வந்துட்டு வேறு ஏதாவது மார்பகத்தில் சேஞ்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குன்னா நம்ம வந்து நடுவில் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு ஹை ரிஸ்க் பாப்புலேஷனில் சேஞ்சஸ் இருக்குன்னா அந்த சேஞ்சஸ் இருக்குது நமக்கு டவுட்டாக இருக்குது ஏதோ கட்டி ஏதோ வந்திருக்கு இல்லை மைக்ரோ கால்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாவது புதுசாக வந்திருக்குன்னா டிஷ்யூ பரிசோதனை வந்து நம்ம வந்து பண்ணிவோம். அது பண்ண பிறகு தான் நம்ம வந்து கேன்சர் இருக்கான்னு உறுதிப்படுத்துவோம். ஸோ இதுதான் ஹை ரிஸ்க் பாப்புலேஷனுக்கான ஸ்க்ரீனிங். ஸ்கிரீனிங்கோட மெயின் பர்பஸே அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் அறிகுறி இல்லாத டைம்லேயே கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணி இறப்பு சதவீதம் குறைக்கிறதுக்கான குறிக்கோளே அதுதான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயினால் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கான ஹை ரிஸ்க் ஸ்கிரீனிங் குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான கூல் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு. உங்க ஆர்ஜே லாவண்யா என்ன ஷோ நம்மளோட வணக்கம் மக்களே. எஸ் ஸோ வணக்கம் மக்களே ஷோ அப்படின்னாலே நம்மளோட மார்னிங் வைப் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் எஃப்எம் ரெயின்போல இந்த மார்னிங் வைபை நம்ம எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு மோட்டிவேஷனோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நான் ரெண்டு மோட்டிவேஷன் உங்களுக்காக கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம வந்து அப்படியே எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ரிலேட்டடா நம்மளோட கிளாக்கை வந்து நம்ம சொல்லலாம். அதாவது எப்பயுமே அது வந்து ரொம்ப உயரத்துல இருக்குமா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஓடிட்டே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை உழைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் எல்லா இடத்துலயும் அது ரொம்ப மேல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லைங்களா. சோ அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா சக்சஸ் எப்பயுமே நமக்கு தாங்க, நம்ம எப்பயுமே டாப்ல தான் இருப்போம் அப்படின்றதுக்கு இந்த கோட் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். எஸ் இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நிறைய பேர் வந்து அடிக்கடி நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப தனியாக ஆகிட்டப்பா, நான் ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படின்றீங்க. இன்னொன்று உங்களுக்காக தான் இந்த கோட்ஸுங்க. தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு லோன்லியாக இருக்கும்போது தான் சில விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண முடியுமா. அதாவது வி நோ அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஒன்லி வென் வி ஆர் அலோன். ஸோ என்ன ஒரு சூப்பரான கோட்ஸ் இல்லையா, தனித்து விட்டால் தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் எப்போ தனியாக இருக்கீங்களோ அப்பதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு

தெரியும் கண்டிப்பா. சோ அதனால நம்ம தனியா இருக்கமே அப்படின்றத ஃபீல் பண்ணக்கூடாது, அதையே நீங்க என்னவா மாத்தணும் அப்படின்னா சக்சஸா மாத்தணும். சோ இந்த ரெண்டு பாசிட்டிவான ஒரு சூப்பர் கோட்ஸோட நம்மளோட ஷோக்குள்ள இன்னைக்கு போகலாம். ஓகே, ஸோ நம்மளோட எஃபி கொஷின் என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ அந்த எஃபி கொஷினை பற்றி தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஏன்ஷியன் கேம்ஸை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எஸ், ஜப்பானோட ஹைனி நகோயாவில் நடக்கக்கூடிய இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளில் சுமார் 500 இந்திய வீரர்கள் வந்து போட்டிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாத கண்ட அளவிலான பல்துறை விளையாட்டு நிகழ்வோட 20வது பதிப்பு தான் இது. ஸோ இது வந்து நம்மளுடைய செப்டம்பர் 19 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அதிகாரப்பூர்வமாக, அக்டோபர் 4 வரைக்கும், அதாவது நாளை வரைக்கும் நிறைவடையும் அப்படின்னு தான் திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 43 விளையாட்டுகள் மற்றும் 71 பிரிவுகளில் 469 பதக்க நிகழ்வுகள் இருக்கு. ஸோ 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியா நிறையவே பதக்கங்களை வந்து வென்றுட்டே வராங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய பதக்கப்பட்டியலில் எவ்வளோ பதக்கங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 76 மெடல்ஸை வந்து வாங்கியிருக்காங்க, 76 பதக்கங்களை வென்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய எஃபி க்வெஸ்சன்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பதக்கங்களில் கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, ப்ரான்ஸ் இருக்குது, அதாவது தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக இதில் நான் கொடுக்கக்கூடிய க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 அதாவது 2026 ஆண்டு ஜப்பானின் ஐஷி நகோயாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியா இதுவரை எவ்வளவு தங்க பதக்கங்களை வென்றுள்ளது. ஸோ டோட்டலாக 76, பட் இதில் எவ்வளோ கோல்டு மெடல் நம்மளோட இந்தியாவுக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு உடனே இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்னக்கூடிய நம்மளோட எஃபி பேஜில் போய் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர்ஸை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் உங்களுக்காக நான் க்வெஸ்சன் ரிப்பீட் பண்ணுறேன், நிறைய மெடல்ஸ் நம்மளோட இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க 76 டோட்டலாக. ஸோ இதில் வந்து 2026 ஆண்டு ஜப்பானின் ஐஜி நகோயா நகரில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இந்தியா இதுவரை எவ்வளவு தங்க பதக்கங்களை வென்றிருக்காங்க அப்படின்னு ஆன்சரை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆன்சர் எப்ப ரிவீல் பண்ணு உங்களுக்கு தெரியும். சோ நம்மளுடைய இந்த ப்ரோக்ராமோட எண்டிங்ல யாரெல்லாம் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ரிவீல் பண்ணிடலாம். சோ சீக்கிரமா உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போய் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாச்சு. சோ மோட்டிவேஷன் எல்லாம் ஒரு சாங்கும் கொடுக்கலாப்பா, உங்களுக்கு அவர் சூப்பரேட்டான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க.

7:40 வணக்கம் மக்களே, ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அடுத்ததா ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தான். மத்திய அரசின் இன்ஜினியரிங் பணிக்கு தேர்வு அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் பிரிவுகளில் மொத்தம் 480 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதோட கல்வி தகுதி பாத்தீங்கன்னா பிஇ அப்படி இல்லைன்னா பிடெக். வயது வரம்பு வந்து 6/10/2026 அன்று உள்ளபடி 21 முதல் 30 வரை. ஸோ இதோட தேர்ச்சி முறை என்னெல்லாம் அப்படின்னா பிரிலிமினரி, மெயின் தேர்வு, அதுக்கப்புறம் வந்து நேர்முக தேர்வு இருக்கு. ஸோ தேர்வு மையங்கள் வந்து சென்னை மற்றும் மதுரை. விண்ணப்பிக்கும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸோ அதோடைய ஆன்லைன் அட்ரஸ் என்ன அப்படின்னா upsc.gov.in. ஸோ இதில் போயிட்டு முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 6/10/2026. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். FM Rainbow சார்பில் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் விஷஸ்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களுடைய அன்பான கவனத்திற்கு, நம்மளோட எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹர்ட்ஸ்ல காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி நேரம் நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி ஆகும். மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதை தொலைபேசி வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி, இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நேரலாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை முதல் நீங்கள் கேட்டு மகிழலாம் நம்மளோட எஃப்எம் ரெயின்போவில்.

வணக்கம் மக்களே, ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. மீண்டும் உங்களுக்காக இன்னொரு வேலை வாய்ப்பு தகவல் தான் கொடுக்க போறேன். தெற்கு ரயில்வேயில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. சோ சாரணர் இயக்கம் வழிகாட்டு ஒதுக்கீடு பிரிவுல மொத்தம் 17 இடங்கள் வந்து நிரப்பப்பட உள்ளன. சோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வகுப்பு, +2 மற்றும் ஐடிஐ. சோ வயது வரம்பு வந்து 1/1/2027 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வரை. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 முதல் 33 வரை. தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வும் இருக்கு, சான்றிதழ் சரிபார்ப்பும் இருக்கு. இதுக்கான ஆன்லைன் அட்ரஸ்ல போயிட்டு நீங்க முழு விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஆன்லைன் ஐடி தான் RRC MAS.in. ஸோ இந்த ஆன்லைன் அட்ரஸ்ல போயிட்டு முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமா நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இன்னைக்கு அப்படின்னா 18/10/2026. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்கு சூப்பர் ஹிட் சாங் வருது, தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து. அதுக்கு முன்னாடி நம்மளோட க்வெஸ்சனை இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னா ரிமைண்ட் பண்ணிடும். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம ஷோட எண்டிங்க்கு வந்துட்டோம் இல்லையா. ஸோ சீக்கிரமாகவே வந்து இன்னும் யாராவது ஆன்சர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போய் பண்ணுங்க. 2026 ஜப்பானின் ஹைஜினோகியா நகரில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை எவ்வளவு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது? ஸோ சீக்கிரமாக போயிட்டு ஆன்சரை டைப் பண்ணிடுங்க.

எஸ் நம்ம வந்து நம்மளோட ஷோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ கரெக்டாக டைம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:57 ஆயாச்சு. ஸோ வணக்கம் மக்களை, ஷோவில் இன்றைக்கி என்ன கொஷின் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, 2026 ஜப்பானின் ஹைச்சினோகியோ நகரில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை எவ்வளவு தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஸோ டோட்டலாக 76 அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் தங்கப்பதக்கம் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 தங்கப்பதக்கங்களை தான் வென்றிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு பயங்கரமாக ஆன்சர்ஸ் வந்து நம்மளோட நேர்கள்லாம் யார் கடலூர்லேருந்து

குளமே பெரியவளையம்லேருந்து சாந்தி ரவிச்சந்திரன், சென்னையிலிருந்து அன்புராணி, பாபு முல்லக்காடிலேருந்து ஆண்டிமடம்லேருந்து கார்த்திகேயன், தில்லை வில்லாளன் ராஜன் வந்து அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி இளங்கோ சுகந்தி லாஸ்பேட்லேருந்து இன்பா இலக்கியா, கொர்க்குத்தூர்லேருந்து கே கே ஞானமுருகன், சுரேஷ் கடலூர் ஓட்டியிலிருந்து, காரைக்கால்லேருந்து நச்சப்பிள்ளை, அதுக்கு அதே மாதிரி காரைக்கால்லேருந்து சேப விஜயராகனும் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம்லேருந்து, அரக்கோணம்லேருந்து ரோசையா, செஞ்சிலேருந்து கலைவாணி கனிஷ்மா, சோமசுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டையிலேருந்து கார்த்திக் கீதாஞ்சலி கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. புவனகிரியிலேருந்து சுமதி பாபு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நிஷான் ஹலீம் குவைத்திலிருந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காரு. கடைசி ஆன்சர் சூப்பரா கொடுத்திருக்கவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியலூர்ல இருந்து பாரிவல்லல். சோ இவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய இப்ப ரெயின்போ சார்பில் இருந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கலாம். பாராட்டுக்கள் உங்க எல்லாருக்குமே. சோ சொன்ன உடனே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பயங்கரமா ஆன்சரை தெரிவிக்க விட்டு நம்மளுடைய நேயர்களுக்கு எப்பயுமே ஒரு ஹேட்ஸ் அப் சொல்லிக்கலாம். சோ என்ன மாதிரியான கொஸ்டின் கொடுத்தாலும் அதை ரொம்ப சூப்பராகவே வந்து அந்த கொஸ்டினை ட்ரை பண்றோம் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு எப்பயுமே ஒரு ஹேட்ஸ் அப் தான். சோ வரக்கூடிய இந்த சாங்கோட நிகழ்ச்சி வாய்ண்ட் அப் ஆகுது. ஸோ உங்களுடைய அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுவை.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். ஃபிளை துபாய் விமானத்தை வெடிக்க செய்ய துணை விமானி மேற்கொண்ட முயற்சியை முறியடித்த இந்தியாவை சேர்ந்த கேப்டன் ஸ்மித் மச்சாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் காணொலி வெளியிட்டு பேசிய பிரதமர், கேப்டன் ஸ்மித் மச்சார் மிகுந்த மனதைரியத்துடன் இந்த மாபெரும் சவாலை எதிர்கொண்டு பயணிகளை காப்பாற்றியுள்ளார் என்றும், தனது உயிரை துச்சமென மதித்து தீரமிக்க இந்த செயலை செய்து மிகப்பெரிய துயர சம்பவத்தை தடுத்து நிறுத்தியுள்ளதற்கு 140 கோடி இந்திய மக்களும் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெறும் கோபாலக் மாநாட்டில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை துறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை காரைக்காலில் நடைபெற உள்ளது. காரைக்கால் மக்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணலாம். புதுச்சேரி அரசு மின்துறை காரைக்கால் வட்டம் சார்பில் விழிப்புணர்வு வாரவிழா 2026 முன்னிட்டு நுகர்வோர் குறை கேட்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது என்று செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐஜி நகோயாவில் நாளை நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் இந்திய வீராங்கனை நீரு தந்தா இந்திய சார்பில் கொடியேந்த உள்ளார். 27 வயதான இவர் இப்போட்டியில் 2 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று ஆசிய விளையாட்டுத் தொடரில் இந்தியாவின் சிறந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தியவர்களில் ஒருவராக உருவெடுத்துள்ளார். மகளிர் தனிநபர் சுடுதல் பிரிவு மற்றும் கலப்பு சுடுதல் பிரிவு ஆகியவற்றில் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் மகளிர் அணி பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இமைகள் இருக்கும் இந்த நாசுமைகள் இல்லாமல் சுகமாக இருக்க எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்களோடு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இங்க நான் சூழல் இருந்து தீபா பேசிட்டு இருக்கேன். நம்மளோட இன்னொரு ஆர்ஷே என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல இருந்து நமக்கு ஃபைனலா கனெக்ட் ஆக போறாங்க. ஏன் ஃபைனல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றத நான் நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்துல சொல்றேன். சோ உங்களுக்காக ஒரு பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்ஜே எந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆக போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க, நம்ம கால் கனெக்ட் பண்றோம். கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் த கால்.
4: மக்களே, நான் ஆர்ஜி ஆனந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ, அதாவது கடைசி நாளான இந்த நம்ம புதுவை ஷோ எங்க இருந்து போக போகுது சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க ஆர்ஜி பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து புதுவையுடைய உள்ள வந்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்கும். இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப அறியப்படாத ஒரு ஊர் தான் இதுவும். இது வந்து ஒரு கிராமப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஊர். அவ்வளவு வந்து வீடுகள் அவ்வளவு கிடையாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி 20 வீடுகள், அதுல ஒரு 10 வீடுகள் தான் வந்து ஒரு பகுதி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 100-க்கும் மேற்பட்ட ஒரு வீடுகள் கொண்ட ஒரு பகுதியா இருக்கு. இந்த ஊர் வந்து ஒரு ரோடு தான், ஒரே ஒரு ரோடு தான், ரெண்டு பக்கம் வீடுகள் இருக்கும் அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஊர் வந்து அவ்வளவு பெரிய ஊரெல்லாம் கிடையாது. பட் இந்த ஊர் வந்து இப்ப கொஞ்சம் ரொம்ப வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு ஊரா இருக்கு சொல்லலாம். இந்த ஊரோட சிறப்பு என்னன்னா, இங்க வந்து விவசாயம் தாங்க, வேற எதுவும் கிடையாது. விவசாயம் தான், முழுக்க முழுக்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் விவசாயம் குறைஞ்சிருந்தாலும் விவசாய பூமி தான் இதுவும். இந்த ஊர் வந்து புதுவையுடைய நகர பகுதிக்கு பக்கத்துல இருக்கு. ரொம்ப பில்டப் கொடுத்துட்டேன், பட் ஊரை சொல்லிடுறேன். இந்த ஊர் வந்து கோபாலன் கடை. இந்த கோபாலன் கடை எங்க இருக்குன்னா, புதுவை மாநிலம் ஊசூடு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில இருக்கு. இந்த ஊருக்கு எப்படி வரணும்னா, நீங்க பாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா மூலகுளம் வரும். மூலகுளத்துல இருந்து ரெண்டு ரோடு தெரியும், அதை லெப்ட்ல கட் பண்ணீங்கன்னா அரும்பார்த்தபுரம் போகலாம். ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா கோபாலன் கடை மூணாவது ஊரா வரும் சொல்லலாம். இந்த கோபாலன் கடையோட சிறப்பு என்னன்னா, ஊசூடு வாய்க்கால் தான். இந்த ஊசூடு வாய்க்கால் ரெண்டு பக்கம் பாயதுனால இங்க வந்து தண்ணி எப்பவுமே பாஞ்சிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் நான் சொல்ல மாட்டேன். இப்ப ஒருத்தர் நம்ம நிகழ்ச்சியில முதல் முறையா ஒரு ஆண் மகன் பேச போறாரு, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
4: உங்க சொல்லுங்க.
5: சண்முகம்.
4: சண்முகம் சொல்லுங்க சார், எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
5: 40 வருஷமா.
4: 40 வருஷமா கோபாலன் கடையில இருக்கீங்க? கோபாலன் கடை வந்து ஒரு சின்ன ஊர்னு சொல்றாங்க, உண்மையா?
5: முன்னாடி இருந்த சின்ன ஊரு, இப்ப ஒரு 600-700 வீடு.
4: அவ்வளவு வீடு இருந்துச்சு?
5: ஆமா, பக்கத்துல எல்லாம் நிறைய தெருவுங்கெல்லாம் இருக்குது. நிறைய 500 வீட்டுக்கு மேல அதுதான் இருக்கு.
4: அப்படிங்களா? அப்ப நான் வந்து 100 வீட்டுக்கு கம்மியா கடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, ஒரு 40 வருஷம், ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் எப்படி இருக்கும்?
5: அப்படியே ஒத்தாடி ரோடு மாதிரி தான் இருக்கும். பக்கத்துல வந்து நெல் கழனி இருக்கும். இந்தாண்ட இந்த சைட்ல பாத்தீங்கன்னா வாக்கியா, அங்கேயும் நெல் கழனி, வெத்தலை கிழங்கு, அது மாதிரிலாம் விவசாய வேலை தான் அதிகமா இருந்தது.
4: இப்ப உங்க ஊர் வந்து ஒரே ஒரு ரோடு தான், ஓகேங்களா? இந்த ரோடு கிராஸ் ஒரு 1 கிலோமீட்டர் ரோடு தான், ரெண்டு பக்கம் வீடுங்க. இப்படிதான் இந்த ஒரு பகுதியா இருந்தது. இப்ப ரொம்ப பெரிய ஊரா மாறி போச்சு. அப்ப வந்து நிறைய வாகனங்கள் இந்த பக்கம் போகதில்ல, ஒத்தடி பாதையா இருக்கும்னாங்க. அது ரெண்டு பக்கம் வந்து மரங்கள் அதிகமா இருக்கும், பயமா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிக்கீங்களா?
5: அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்ப வந்து பஸ் வசதி எல்லாம் நல்லபடியா எல்லாம் கரெக்டா இருக்குது. முன்னாடி அப்படி இருந்தது, ஆனா பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா ஃப்ரீயா இருந்தது எங்க ஊரே.
4: நீங்க பயப்பட மாட்டேன்றீங்க?
5: ஆமா.
4: இப்ப உங்க ஊருக்கு முன்னாடி, உங்க ஊருக்கு எதிர்க்கே வந்து பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவு நிலையம் இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபுல்லா விவசாயம் தான் இங்க. என்ன நல்லா நீங்க பாத்துருக்கீங்க சின்ன வயசு பயிர்ச்சி?
5: நெல் இருக்கும், அப்புறம் வித நெல் அது மாதிரி போடுவாங்க. முந்திரிலாம் அந்த உள்ள இருக்குது. முன்னாடி வந்து வேற வேற விவசாயம் இதெல்லாம் போடுவாங்க. வித நெல் போட்டு இந்த தினம் பண்ற விவசாய உரத்துக்கு தேவையான இதெல்லாம் போட்டு அவங்களே இது பண்ணி இது பண்ணுவாங்க.
4: அது பம்பு செட் அதிகமா இருக்கு. நாங்க பம்பு செட் உள்ள போனா நல்லா குளிக்கலாங்க. நிறைய பம்பு செட் இருக்கு. நாங்க
5: நிறைய தான் இருக்குது.
4: துண்டு கூட எடுத்துட்டு வரலாம்.
5: நிறைய தான் இருக்குது.
4: போனா குளிக்கலான்றீங்க?
5: குளிக்கலாம். அப்ப அப்பா
4: பரவாயில்ல, கண்டிப்பா. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா குளிச்சுதான். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீங்க வந்து இந்த ஊசுடு வாய்க்கா சொன்னாங்கல்ல, அப்ப எப்படி தண்ணி ஃபுல்லா போயிட்டே இருக்கும் டைம்? இந்த வாய்க்கா பிரீடியெல்லாம் ஊசுடு வாய்க்கா தண்ணி பாசனத்துக்கு

0: பண்ணாங்கன்னா அது அப்பெல்லாம் திறப்புன்னு சொன்னாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா?
1: நான் பார்த்தது இல்ல, நான் பார்த்தது இல்ல.
0: வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்திருக்காரு. இப்ப இங்க வந்து பக்கத்துல ஒரு மாந்தோப்பு இருக்கு, நாங்க மாந்தோப்பு இந்த பக்கம் தென்னந்தோப்பு இருக்கு, இங்கெல்லாம் போயிருக்கீங்களா?
1: அங்கெல்லாம் போயிருந்தேன் சின்ன வயசுல, அங்கெல்லாம் போயிட்டு விளையாடுறது போறது எல்லாம் பண்ணினேன்.
0: இப்ப இன்னொன்னு, உங்க ஊர்ல என்னென்ன கோயில்கள் சிறப்பு?
1: நேரா மெயின் ரோட்லயே மாரியம்மன் கோயில் இருக்குது, அது உள்ள காளி கோயில் நல்ல ஃபேமஸான கோயில் தான்.
0: காளி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் சொன்னாங்க, அது பௌர்ணமிக்கெல்லாம் வந்து அன்னதானம் தான் பறக்குனாங்க.
1: எல்லா விசேஷமும் நடக்கும் நல்லபடியா. இப்ப இந்த மாரியம்மன் கோயில் கட்டின்னு
0: இருக்கிறாங்க. இந்த மாரியம்மன் கோயில் பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு, அப்பெல்லாம் வந்து குளத்துக்கு வந்து தெப்பெல்லாம் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா?
1: நான் எனக்கு ஞாபகம்
0: ஞாபகமே. அப்படிங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க?
1: இல்ல நானு தெரியல எனக்கு.
0: இப்ப இன்னொன்னு, இங்க வந்து அடிப்படை தேவை, ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும்னா எந்த ஊருக்கு போவீங்க?
1: இங்க மூலவளம் இருக்கு, அதை விட்டா வெள்ளின்னு ஒரு, அவ்வளவுதான். அதை விட்டா முத்திரப்பாளையம், அது மாதிரி
0: பக்கத்துலயே இருக்கானா
1: எல்லாம் எது ஒன்னாலும் கிடைக்கிற இதுதான். ஒன்னும் ரொம்ப கிராமம் எல்லாம்
0: சிட்டி ஆயிடுச்சு.
1: ஆமா,
0: இன்னும் கொஞ்ச நாள் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே மாறி போயிடும். இப்ப உங்க ஊரை சுத்தி என்னென்ன ஊருக்கு இருக்கு சார்?
1: இது மூலகுளம், டீச்சர் காலனி, திருச்சோரம்பேட்டு, அருமாத்தபுரம், இதெல்லாம்.
0: வேற என்னன்னு இந்த பக்கம் தமிழ்ல பகுதியில
1: பெரம்பன்னு தமிழ்நாடு, வாழைப்பட்டம் பள்ளியும் அதை சுத்தி நிறைய கிராமங்கள் சுத்தி உள்ளது.
0: ஆனா உங்க ஊர் மட்டும் தனியா இந்த ரோடு பக்கத்துல இருக்க
1: ஒரே ரோடு தான், ஒத்தடி ரோடு மாதிரி தான். மாரியம்மன் கோயில் தெரு தான் சொல்லுவாங்க, கோபாலங்கடா மாரியம்மன் கோயில் தெருன்னு சொல்லுவாங்க.
0: இப்ப வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு,
1: பெரிய ஊர் தான்.
0: இப்ப நாங்க வந்து எஃப்எம் மேம்பலம் இருக்கும் இந்த ஷோ வந்து நம்ம பகுதி, இந்த நம்ம பகுதி ஷோட கடைசி எபிசோடு இன்னைக்குதான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்க ஊரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கோம், நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், மக்கள் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட சிறப்பு ஒரே வார்த்தை சொன்னா என்ன சொல்லுவீங்க? உங்க ஊர்ல
1: எந்த இதுவும் இல்லாம நல்ல
0: அமைதியான ஒரு ஊருங்க. அமைதிக்கு ஒரு பேர் கோபாலன் கடை.
1: ஆமாங்க,
0: விரிச்சுட்டே இருக்கிற மக்களை. ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க, நன்றி.
1: சரி, ஓகே, தேங்க்ஸ்.
0: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் கோபாலன் கடை பகுதி பற்றி தெரிஞ்சுக்காம தொடர்ந்து கேளுங்க. 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களின் அன்பான கவனத்திற்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸில் காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி நாளை முதல் இனிய நேரம் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: the Gifu Prefectural Green Stadium with eyes on the gold medal and an LA 2028 Olympics quota. And now for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Anuja. The front page news of all the dailies today is on the historic hockey and archery wins in the Asian Games in Japan, with Indian hockey team celebrating the win to qualify for the Los Angeles Olympics. The Times of India headline says, "Poor gold, India equals its best day at any Asiad with haul of six." Recounting the mid-air incident, PM Modi shares unforgettable conversation filled with pride and emotion with hero pilot who saved lives on social media platform X, cites the Statesman. Hindustan Times refers to the Russian President Putin hailing Prime Minister Modi having very good ideas aimed at mutually acceptable solution for ending Ukraine war. In a move to standardize official cartography and enhance public awareness of the sensitive border region, India adds 28 sites in Ladakh to official map, states the Asian Age. And finally, the Pioneer writes, Vande Bharat Express sets 100 km per hour record over the highest and first cable stay Chenab Railway Bridge. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. India calls for WTO-compliant measures to address trade distortions, dumping and predatory pricing. G7 countries agree to release 100 million barrels of diesel and crude oil as prices climb record high in United States. United Nations welcomes India's Green Energy Corridor Phase 3, says it will strengthen India's position as global leader in solar energy. Union Cooperation Minister Amit Shah to lay foundation stone for 255 crore rupees dairy plant in Ujjain today, with processing capacity of 3 lakh litres of milk per day. And in Asian Games, Indian archer Kumkum Mahor clinches gold in recurve event, Indian men's hockey team to clash for gold against Malaysia. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 8:30.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சி, நம்ம நிகழ்ச்சி வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஆச்சு. ஆனந்தோட கோபாலன் கடை அந்த பகுதியில இருந்து போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நம்ம தொடர்ந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து பொதுமக்கள் நமக்கு என்னென்ன சொல்றாங்க, என்ன சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கால் கனெக்ட் பண்ணுவோம்.
5: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆச்சு ஆனந்த். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதுவை மாநிலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை இந்த பகுதி தான் போயிட்டு இருக்கு. இந்த கோபாலன் கடை பகுதியை சுற்றி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசூர், தமிழக பகுதியான பெரம்பை, வாழப்பட்டம்பாளையம், நடுப்பாளையம், இந்த பக்கம் குறும்பட்டு, அப்புறம் தமிழக பகுதியான பங்களாமேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அப்புறம் பூந்துறை பூத்துறை பகுதி இருக்கு. இந்த பக்கம் வந்தோம்னா குருமாம்பேட்டு இருக்கு, அய்யங்குட்டி பாளையம், தர்மபுரி, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பிச்சவரம்பட்டு, மூலகுளம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், அப்படியே அரும்பார்த்தபுரம், சுல்தான்பேட்டை, அரசூர், குளத்துமேடு, இப்படி ஏகப்பட்ட பகுதிகள் வந்து இந்த கோபாலங்கடை பகுதியை சுற்றி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இந்த கோபாலங்கடை பகுதியை சுற்றி ஒரு 1 கிலோமீட்டரே விளைவு பகுதி இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1 கிலோமீட்டர் பகுதியே மூலகுளம் பகுதி இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் இந்த பகுதி இருக்கு. ஆனால் ஒரு கிராமப்புறமாக தான் இந்த பகுதி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சே வருது. ஓகே, நான் நிறைய தகவல் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஊர்ல இருந்து ஒருத்தவங்க பேச காத்துட்டு இருக்காங்க. பேசல, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: கண்மணி.
5: கண்மணி, நல்ல பேர் தான் சொல்லுங்க. எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க?
6: நாங்க பூர்வீகமே இந்த ஊர் தான்
5: சார். சரி, இப்ப நீங்க சின்ன வயசா இருக்கும் போது பார்த்த கோபாலங்கடை இப்ப அப்படியே இருக்கா இல்ல மாறி போயிருக்கா?
6: இப்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அப்ப இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இயற்கையோட இருக்கும். இப்ப கொஞ்சம் டெவலப்பா இருக்கு. அவ்வளவுதான்.
5: இயற்கை மறைஞ்சு போச்சுன்றீங்களா?
6: ஆமா சார், கண்டிப்பா.
5: இப்ப இந்த ஊரை பத்தி சொல்லும் போது இந்த ஊர் வந்து இப்படி இருக்காது, ஒரு ஒத்தடி பாத மாதிரி தான் இருக்கும். ஒரு சைக்கிள் இந்த ஒரு மாட்டு வண்டி போற மாதிரி தான் இருக்கும். ரோடுங்க எங்க பார்த்தாலும் குடிசை வீடுங்கதான் இருக்கும். அவ்வளவு வீடுகளே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாறி போயிருக்கு. நீங்க பாக்கும்போது அப்படிதான் இருக்குமா?

0: முன்னாடி அப்படி இருந்துச்சு சார், இப்ப நாகரிகம் வளர வளர பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிருக்கு.
1: நிறைய நாகரிகம் வந்துருச்சு போல இருக்கு. அதாவது என்னன்னா ரோடுங்களும் பெருசாயிடுச்சு, உங்களுக்கு வீடுங்களும் அதிகமாயிடுச்சு, குடியிருப்புகளும் அதிகமாயிடுச்சு. நீங்க அப்ப அந்த காலத்துல மிஸ் பண்றீங்களா ரொம்ப?
0: ஆமா சார் கண்டிப்பா. அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உச்சேரி தண்ணி எல்லாம் அந்த சைடு வரும், நிறைய வெத்தலை கிடங்கு, மாந்தோப்பு, வயல், கரும்பு காடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இப்ப அந்த மாதிரி இல்ல இல்லைங்களா?
1: மிஸ் பண்றீங்க அப்ப?
0: ஆமா சார் கண்டிப்பா. எப்பயுமே இயற்கையோட இருக்கிறது தானே மக்கள் விரும்புவாங்க.
1: சின்ன வயசுல ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா, இந்த இயற்கையோட ஒன்றி போய் ஏதாவது நடந்திருக்கா?
0: இங்க பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் இப்ப எல்லாம் பசங்களை வெளியே விடுறது இல்ல விளையாடுறதுக்கு, ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது,
1: வெளியே மட்டும் தான் விடுவாங்க, வீட்டுக்குள்ள இருக்காதுன்னு.
0: ஆமா ஆமா, ஏன்னா வெளியில போயிட்டு இயற்கையோட பசங்க விளையாடும் போதுதான் எல்லாத்தையுமே வந்து கஷ்ட நஷ்டம் எல்லாமே கத்துக்குவாங்க, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க.
1: அதுல புரண்டு விளையாடினாதான் ஒரு மண்ணுல இருக்கிற சத்தன வரும்னு சொல்லுவாங்க தானே?
0: அப்படி இல்ல சார், இயற்கையோட இயற்கையாகவும் மண்ணுல விளையாடும் போதுதான் நம்ம அந்த மண்ணோட மகிமை நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அதோட இயற்கையோட நம்ம இயந்து வாழ முடியும். அதனாலதான் சார் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க.
1: மண்ணில விளையாட சொன்னா சிமெண்ட் தர விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ஊருக்கு எதிர்க்கே வந்து பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவு ரொம்ப பெருசு, அது அங்கேயும் நிறைய பயிர் வைப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான், நிறைய வகையான பயிர்கள்லாம் சொன்னாங்க. என்னென்ன பயிர்கள் வச்சிருப்பாங்க
0: சார்? இன்னைக்கும் வந்து அந்த விவசாய பண்ண இருக்கிறதாலதான் கொஞ்சம் இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா மயில் எல்லாம் நல்லா கத்துற சத்தம் நமக்கு நல்லா கேக்கும்.
1: மயில் சத்தம் கேக்குமா?
0: ஆமா சார் கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பறவைகள் எல்லாம் வந்து அழகா கூட்டம் கூட்டமா வந்து பறந்துட்டு வரும். பத்தாத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் காத்து, ஒரு
1: இயற்கையான ஒரு காத்து கிடைக்குதா
0: கிடைக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த விவசாய பண்ணதான் முக்கிய காரணம்.
1: நீங்க சின்ன வயசுல பண்ண உள்ள எல்லாம் போய் எதனா
0: போயிருக்கோம் சார? நாங்க போயிருக்கிறோம், பண்ண உள்ள எல்லாம் போயிருக்கிறோம், அங்க சுத்தி சுத்தி பாத்துருப்போம், விளையாடியும் இருக்கிறோம். இப்பதான் வந்து போக முடியல,
1: நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு.
0: ஆமா சார், இப்ப ஃபுல்லா மதில் எல்லாம் போட்டாங்க, அது உள்ள போக முடியல. அதுக்கு முன்னாடி அது உள்ள போய் சின்ன சின்ன செடி எல்லாம் வாங்கிட்டு வந்து நடுவோம்.
1: நத்தை எல்லாம் பிடிப்போம், நத்தை நண்டு நிறைய பிடிக்கும்னு சொன்னாங்க.
0: அப்படி இல்ல, பிடிக்க போறவங்க கூட நாங்க போயிட்டு விளையாடி இருக்கிறோம். மத்தபடி நத்தை நண்டு எல்லாம் நான் பிடிச்சது இல்ல,
1: பிடிச்சது இல்ல.
0: ஆமா நான் பிடிச்சது இல்ல, ஆனா பசங்க கூட போகும்போது விளையாடி இருக்கிறோம், பிடிக்கிறவங்கள நாங்க பாத்துருக்கிறோம்.
1: எங்க ஊரை சுத்தி வந்து நிறைய பம்பு செட்டுங்க, எங்க பார்த்தாலும் பம்பு செட்டு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா ஒண்ணு ரெண்டுதான் இருக்கு, அப்பெல்லாம் அதிகமா இருக்குங்களா?
0: ஆமா சார் அப்ப அதிகமா இருக்கும், அப்ப விவசாய நிலம் அதிகமா இருந்துச்சு, எல்லாருமே விவசாயத்துல ஈடுபட்டு இருந்தாங்க, அதனால அதிகமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அப்படி இல்ல இல்லைங்களா, விவசாயமே வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் தார் ரோடா மாறிடுச்சு, சிமெண்ட் ரோடா இருக்கு, அப்புறம் எப்படி சார் பம்பு செட் இருக்கும்?
1: இன்னும் கொஞ்சம் பம்பு செட் இருக்கு, தண்ணி அடிச்சிட்டு நான் பாத்துட்டேன், இப்படி குளிக்காம நான் போக மாட்டேன். இப்ப உங்க ஊர்ல வந்து முக்கியமான ஒரு அடிப்படை தேவைன்னா பக்கத்துல மூலகுளம், இங்க வில்லியனூர் இருக்கு, இன்னும் பக்கத்துல குருவம்பேட்டு இருக்கு, ஓகேங்களா? எந்த பகுதி நீங்க அதிகமா போவீங்க?
0: அதிகமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மூலகுளம், பாண்டிக்கு தான் சார் போவோம். ஆமா
1: அதான் பக்கத்துல இருக்குங்களா?
0: ஆமா சார்.
1: இப்ப உங்க ஊருக்கு வந்து எல்லா வசதியும் வந்திருக்கு, பேருந்து வசதியும் அதிகமா வந்திருக்கு, இப்ப எல்லா வசதியும் ஊர்ல கிடைக்குது, எப்படி ஃபீல் பண்றீங்க?
0: சந்தோஷமா இருக்கு சார். எங்க ஊர்ல ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும், அகலப்படுத்தி வச்சிருக்காங்க, அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இந்த விவசாய பண்ண வந்து எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி நான் ஃபீல் பண்றேன்.
1: ஸ்டார்டிங்ல இருந்து முடியற வரைக்கும் இந்த ரோடு பக்கத்துல இந்த விவசாய பண்ண வந்துட்டே இருக்கு. பாக்கும்போது தென்னந்தோப்பு, அப்புறம் தைல மரம் நிறைய இருக்கு, தேக்கு மரம் நிறைய இருக்கு. நீங்க சொன்னமே இப்ப கூட நான் வரும்போது நிறைய மயில்களை பார்த்தேன். சோ இந்த இயற்கையோட இன்னும் ஒன்றி வாழறீங்க நீங்க?
0: ஆமா சார் கண்டிப்பா, அது பெரிய இது. ஏன்னா இப்ப இந்த பாண்டிச்சேரியில இருந்துகிட்டு இயற்கையோட இருக்கிற மாதிரி இருக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு.
1: இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ வந்து நம்ம புதுவை, இன்னைக்குதான் லாஸ்ட் எபிசோட். சோ உங்க ஊரை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம், உங்க ஊரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு வராங்க. உங்க ஊரை பத்தி ஒரு வார்த்தையில சொன்னா என்ன சொல்லுவீங்க?
0: இயற்கை
1: இயற்கை இயற்கை படம் பாருங்க, விஷா இது விஷாம் நடிச்சிருப்பாரா?
0: அப்படி எல்லாம் இல்ல சார், எங்க ஊருக்கு வந்து பாருங்க, எங்க ஊர்ல இருக்கிற விவசாய பண்ணைய பாருங்க. பத்தாயிரத்துக்கு இங்க காளி கோயில் இருக்கு, அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து எல்லாருமே வருவாங்க, அவுட் சைட்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. பிரசித்தி பெற்ற காளி கோயில் அது, சக்தி வாய்ந்த கோயில், அதுவும் எங்க ஊரோட பெருமை தான்.
1: உங்க ஊர்ல வந்து காளி கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்க. சோ கண்டிப்பா கேக்குறவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வருவாங்க, இந்த ஊரை வந்து கண்டிப்பா பாப்பாங்க நம்புறேன். பேசுறதுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
1: மக்களின் நிறைய தகவல்கள் கோபாலம் கடை பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதுடன்.

ஏன் கோவிச்சிட்டு போதியா?

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
4: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
5: நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் எக்ஸாக்டா 8:42, 26 மணித்துளிகள்லாம் நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்த் கோபாலன் கடைப்பகுதியில இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு. சுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.
6: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின். நம்ம புதுவை நாளா உங்க ஆஜனம் பேசுறோம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதுவை மாநிலம் ஊசூடு தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன் கடை இந்த பகுதியில இருந்து பேசுறது. இந்த கோபாலன் கடை பார்க்கறதுக்கு வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியா தான் இருக்கு. ஏன்னா நிறைய மரங்கள், வீட்டுக்கு வீடு மரங்கள் வளர்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்றாங்க, அதனால டிராஃபிக் கம்மியா இருக்கா. இதே ஸ்கூல் நாள்ல இருந்து இந்த பக்கம் வரவே முடியாது, நம்ம டிராஃபிக்கா இருக்கு. ஏன்னா பக்கத்துல நிறைய ஸ்கூல் காலேஜஸ் வந்து இருக்கு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் பக்கத்துல இருக்கிறதுனால இங்க எப்பவுமே டிராஃபிக் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி சைக்கிள் மட்டும் போன ஒரு பகுதி இப்ப பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப ஒருத்தவங்க வந்து நம்ம கூட பேசிட்டு இருக்க பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க சொல்லுங்கம்மா.
7: என் பேர் லட்சுமி சுப்பிரமணியன்.
6: லட்சுமி சுப்பிரமணியன், எத்தனை வருஷமா இந்த ஊர் இருக்கீங்கம்மா?
7: நாங்க ஒரு 63 வயசு ஆகுது.

0: தான் பிறந்து இங்கேயே இருக்கேன்.
1: அப்ப 63 வருஷமா கோபாலங்கடையே பாத்துட்டு இருக்கீங்க?
0: 63 வருஷமா கோபாலங்கடையே பாத்துட்டு இருக்கேன்.
1: நீங்க நினைவு தெரிஞ்சு பார்க்கும் போது இந்த கோபாலங்கடை எப்படி இருக்கும்?
0: நாங்க பாக்கும்போது மிக அமைதியா இருக்கும். ரோட்ல வந்து அப்பெல்லாம் வண்டி கிடையாது, பஸ் கிடையாது, அந்த குதிரை வண்டி வரும். ஆமா, இங்க குதிரை வண்டியில வருவாங்க, நிறைய நாங்க பாத்துருக்கோம். அது பின்னால ஓடுவோம் நாங்க, அவ்வளவு அழகா இருக்கு, எங்களுக்கு அது புதுசா இருந்துச்சு. அப்ப குதிரை வண்டி வரும்போது நாங்க வந்து பஸ் வராத ஊர்ல, அது பின்னாடி எல்லாம் பசங்க வந்து சின்ன சின்ன பசங்களாம் அங்க பின்னாடி போவோம். ஆனா அவங்க இறங்கி என்ன பண்ணுவாங்க, கையில அப்பெல்லாம் காசு வச்சிருந்து ஒரு 25 காசு, அப்ப பெரிய காசு, அந்த காசை பசங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மனிதாபிமானம் உள்ள மக்கள் இங்க வந்து போயிட்டு வந்து இந்த ஊர் இது. அப்பக்கத்துல வந்து நிலம் ஃபுல்லா இயற்கை தான். இந்த பக்கம் பார்த்தா நெல்லு, இந்த பக்கம் மரவள்ளி, இந்த பக்கம் வந்து மல்லாட்டை, அது மாதிரி நிறைய இயற்கையா பயிர் செய்வாங்க. அதுல இருந்து பாருங்க, மரவள்ளி மல்லாட்டை நடுவுல வந்து நிறைய கீரைகள் கிடைக்கும், சத்தான உணவு கிடைக்கும். அதெல்லாம் எடுத்துன்னு வந்து இயற்கையா நாங்க சமைச்சு சாப்பிட்டுருக்கோம்.
1: முழுக்க முழுக்க இயற்கையோட இருந்த ஒரு ஊர் தானே இது.
0: இயற்கையோட ஒன்றி வாழ்ந்த இடம். அதே மாதிரி வெத்தல கிடங்கு இருக்கும், அதுல நிறைய குறவை மீன்கள் நிறைய இருக்கும்.
1: சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுதான்.
0: அந்த மாதிரி மீன்களை பிடிச்சிட்டு வந்து அப்பயே பிடிச்சிட்டு வந்து அப்பயே சமைச்சு சாப்பிட்டுருக்கோம் நாங்க. இளநி தோப்பு, தென்னந்தோப்பு தான், தென்னந்தோப்புல நிறைய இளநி, இளநி அறுத்து அப்பெல்லாம் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்
1: நல்லா திட்டுறாங்க மேடம்,
0: அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மளே அறுத்து ஆசைப்பட்ட பொருளை இது நல்லா இருக்குன்னு பசங்க சொன்ன உடனே அறுத்து கொடுப்பாங்க சாப்பிட. நிறைய பழங்கள் இங்க இயல்பா கிடைச்சது, சீத்தாப்பழம் இருக்கும், ஆத்தாப்பழம் இருக்கும், நிறைய பழ வகைகள், மாம்பழம் எல்லாமே, பலாப்பழம் எல்லாமே இங்க கிடைக்கும். அந்த அளவுக்கு இயற்கையோட ஒன்று இயற்கையோட வாழ்ந்தவங்க தான். ஆனா அன்னைக்கு சொல்லுவாங்க, என்ன வறுமையா இருந்தாங்கன்னா, வறுமை இருந்தா கூட நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம், நாங்க எவ்வளவு சந்தோஷமா பசங்க எல்லாம் நல்லா விளையாடுவோம். நைட்ல கூட பயம் இல்லாம சுத்தி சுத்தி, அதுக்கு பேர் உஸ்கோன்னு சொல்லுவாங்க, அது விளையாடுவோம், கொக்கோ விளையாடுவோம். அதுக்கு அடுத்து நாங்க சுத்தி சுத்தி வந்து என்ன சொல்லுவோம், அப்பெல்லாம் வந்து
1: ஒலிம்பிக் கேம்ஸ்ல விளையாடுவீங்க,
0: பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்க வந்து வேப்பல வச்சுக்கிட்டு ஓடி செருத்து இந்த மாதிரி விளையாடுவோம். ஒரு வீட்டுல இருந்துட்டு இன்னொரு வீட்டுல வந்து தூங்கிட்டா கூட தூங்கிடுவோம் இயல்பா.
1: அந்த அளவுக்கு நீங்க இயற்கையோட வாழ்ந்துருக்கீங்க.
0: இயற்கையோடையும் மனிதாபிமான அடிப்படையிலையும் எல்லாருமே ஒரு ஒற்றுமை என்ற உணர்வோடையே இந்த இடம் ஃபுல்லாவே இருந்துச்சு.
1: இன்னொண்ணுமா, இப்ப என்னன்னா இங்க பக்கத்துல காட்டு முருகன் சொல்லக்கூடிய சிம்மன் படுகை இங்க பக்கத்துலயே இருக்கு ஓகேங்களா. உங்க ஊர்ல வந்து தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க, இந்த சிம்மன் படுகையில இருந்து தண்ணி ஊறிட்டு இங்க ரொம்ப டேஸ்டாகும் சொல்றாங்க. ஊர் தண்ணி எவ்வளவு ஃபேமஸா?
0: அது வந்து முத்துப்புள்ளபாளையம், முத்துப்புள்ளபாளையம் இருக்கு இல்லைங்க, அது கூட ஒரு கதை இருக்கு, அதுக்கு ஒரு கதையே இருக்கு. ஒரு அம்மா தான் அந்த இடத்த வந்து ஃப்ரீயா கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு தண்ணிய கொடுத்தவங்க. ஆய் மண்டபம், இது ரெண்டுமே அவங்க கொடுத்தது. பாண்டிச்சேரியில ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இந்த தண்ணி வந்து முசூதுல வீடு கட்டியிருந்த ஒரு அம்மா, அந்த கதையே நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம் படிக்கிறப்ப. அவங்கதான் ஃப்ரீயா வந்து ஒரு ராஜா வரும்போது அந்த இடத்த பார்த்துட்டு லைட்டை பார்த்துட்டு கும்பிட்டாராம் கோயிலுன்னு. அவ்வளவு புனிதமான ஒரு இடத்த தான் அவங்க கூட்டிட்டு போனாங்கன்னு வரலாறுல வந்து முசூதுல பேசியிருக்காங்க. அதே மாதிரி உசுட்டுல அப்பெல்லாம் மாட்டியா கட்டாதால தண்ணி இயல்பா வெள்ளமா வரும். அது வந்து பாயிர வெளச்சலுக்கு உழவர்கரை கூட சொல்ல ஒழுகுனி, அது உழவர்கரைக்கு உழவர்கரை. ஏன்னா அந்த தண்ணி எந்த நேரமும் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறதால அதுக்கு அந்த பேரே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இங்க கோபாலங்கடையில வந்து சுத்தி வந்து இயற்கையோட இருந்தப்பதான் பண்ணேன்னு ஒண்ணு, கேவிக்கேன்னு ஒண்ணு அரசு உருவாக்கி இங்க இருக்கிற அந்த மக்களுக்கு, நூற்றுக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பண்ணை தான் முக்கியம். அப்ப இங்க சுத்தி இருந்தவங்க அதோட ஒன்றி போய் அதுல பழகி அதுல வேலை செய்ய ஆரம்பிச்சு குடும்பம் இன்னும் பெருசாகி அவங்க டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து எல்லாமே கல்லு வீடு, மெத்த வீடு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற பிச்சோரம் பேட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். அங்க பசங்க பாருங்க, அல்ல விளையாட்டு பசங்க தான், ஆனா இன்னைக்கு எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ வக்கீல், எத்தனையோ கலெக்டர், எத்தனையோ போலீஸ்மேன், எத்தனை பேர் வந்து எல்லாருமே தெருவுக்கு 10 பசங்க டாக்டர் அந்த வக்கீல், அதுக்கப்புறம் வந்து என்ஜினியர், அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கலெக்டர் கூட ட்ரைனிங் போற அளவுக்கு ஒரு வித்தியாசமா மாறி இருக்கிற ஒரு பகுதியே எல்லா இடமே இந்த மாதிரி ஒரு நிறைய நிறைஞ்சுதான் இருக்கிறாங்க.
1: இன்னொன்னுமா, இப்ப இந்த ஊசுடு வாய்க்கா பத்தி சொன்னீங்க, நீங்க சின்ன வயசா இருக்கும் போது வருஷம் முழுக்க தண்ணி போவோம் அந்த வாய்க்கால?
0: வருஷம் முழுக்க இல்ல, தண்ணி வந்து அந்த காலத்துல காணு கிடையாது, இப்பதான் காணுன்னு ஒண்ணு கொண்டு வந்து இயற்கையா கீழே அந்த எடுத்தீங்க. அன்னைக்கு போர் எல்லாம் கிடையாது, அந்த உசுடு தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த தண்ணியில தான் குடும்பமே குளிக்கிறது இல்ல இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் காலையில 5 மணிக்கு வந்து தண்ணி பிடிப்போம். ஏன்னா அப்பதான் சுத்தமா வரும். அதே மாதிரி மீன் பிடிப்போம், பசங்க எல்லாம் மீன்

0: இருப்பாங்க, எல்லாம் இயற்கையா விளையாடி இருப்பாங்க. அது கூட வந்து மழை பெய்யற காலத்து இன்னும் நல்லா தண்ணி ஜாலியா ரோட்டு மேல தண்ணி போகும், பசங்க போட்டு விடுவாங்க, நல்ல ஜாலியா இருக்கும் பசங்களுக்கு.
1: சொல்லும் போது எனக்கு ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்த மாதிரியே இருக்கு, எல்லாத்தையும் மிஸ் பண்றோமே.
0: அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்ந்த இடம் இன்னைக்கும் இயற்கையோட தான் இருக்கு. ஆனாலும் காலம் மாறி போச்சுதான், போனதால கொஞ்சம் பேர் வந்து நிலங்களை வந்து வீடுகளா மாத்தி வீடுகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீடுகளா இருந்தாலும் நல்ல டீசென்டா சுத்தமா ஒரு எந்த ஒரு இந்த பக்கம் சத்தமே கேட்காது. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில போய் வர்ற அளவுக்கு டீசென்டா தான் இங்க இருக்கிறவங்க. அந்த இடம் அந்த பக்கத்துல இருக்க அந்த இடமே வந்து எல்லாமே சுத்தி சுத்தி சுத்தி முத்துப்புல பழைய எல்லாமே எல்லாருமே வந்து நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோவில்கள் பத்தி சொன்னாங்க. காளி கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. அம்மன் கோவில் இருக்கு, காளி கோவில் எப்படி ரொம்ப ஃபேமஸ் இங்க?
0: காளி கோவில் ஃபேமஸ்ன்றதுக்கு நானே ஒரு உதாரணம். ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்து நான் 9th படிக்கும் போது அந்த தழை பருத்தியோடைய தழை வேணும்னு கேட்டாங்க. அந்த இலைகள் தானே வரைவோம் நம்ம, அதை கேட்டாங்க. அப்ப நானும் என்னுடைய அத்தை பொண்ணும் நாங்க ரெண்டு பேரும் அங்க போனோம். அப்ப மணி கரெக்டா 12 மணி. எங்களுக்கு வந்து நான் மணிமேகலையில படிக்கிறப்ப 1 மணிக்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் தொடங்கிடுவாங்க ஸ்கூல. அப்ப அந்த 1 மணிக்குள்ள நான் இந்த தழைகளை ரெண்டையும் எடுத்துட்டு போனோம் இலைகளை. அப்போ நாங்க என்ன பண்ணோம், எங்க அத்தை பொண்ணு கொஞ்சம் நல்லா மரம் ஏறுவாங்க, அது வந்து 4 ஆள் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மரம் 4 ஆள்
1: கோயில்
0: எதிரே வாசல்ல 4 ஆள் பிடிக்கிற மாதிரி இப்பயும் இருக்கு. அந்த மரம் 4 ஆள் பிடிக்க முடியாது. அந்த மரத்துல எங்க அத்தை பொண்ணு ஏறிட்டாங்க, ஏறிட்டு மேல நின்னுட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ரெண்டு கையும் பிடிக்க முடியல, உதற ஆரம்பிச்சிட்டு தூரம்
1: போகிறதுனால
0: சொல்ல வரோம். அப்ப நாங்க நின்னப்போ அவங்க கை ரெண்டு ஒதிர்ச்சி. உடனே நாங்க வந்து என்ன, கடவுளே அம்மா தாயேன்னு ஒண்ணு இந்த சமூகத்துல இன்னைக்கு சாமியை வந்து நம்பாத இருக்கலாம்
1: அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு.
0: அங்க இருந்து அவங்க அப்படியே டக்குன்னு அப்படியே வந்து உட்காந்துக்கினாங்க, ஒரு சின்ன அடி கூட படல. அப்ப நாங்க சாமியை போய் அந்த 12 மணிலயே அவங்களை கும்பிட்டுட்டு வந்தோம். சக்தி இல்லாம எப்படி அவங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப கண்டிப்பா இந்த கோயில் வந்து ஒரு பிரபலமான கோயில்,
0: இந்த காலத்துல இருந்து ரொம்ப பிரபலமான கோயில், சக்தி வாய்ந்த கோயில் அந்த காளி கோயில். இன்னைக்கு இல்ல, அந்த காலத்துல இருந்தே மிகவும் பிரபலமா.
1: கண்டிப்பா வந்து மக்கள் இதை கேட்பாங்க, கண்டிப்பா வருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க எஃப்எம் ரெயின்போ ஷோ வந்து நம்ம புதுவை லாஸ்ட் எபிசோட். சோ இன்னைக்கு கோபாலங்கடை பகுதியை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். கோபாலங்கடை பகுதியை பத்தி நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க?
0: கோபாலங்கடை பகுதி வந்து இயற்கையோட சேர்ந்து ஒரு என்ன சொல்லுவாங்க சினிமா பாட்டு,
1: இயற்கை தத்தெடுத்த ஒரு பிள்ளையா,
0: இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மக்கள். அந்த மக்கள் வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷமா தான் வாழ்ந்து.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க. கண்டிப்பா உங்க ஊரை நோக்கி இதுக்கப்புறம் வருவாங்க நம்புறோம். முக்கியமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நன்றி மேடம்.
0: நன்றிங்க
1: மக்களே. இன்னைக்கு ஷோ வந்து கோபாலங்கடை பகுதியில இருந்து போயிட்டு இருக்கு. அதாவது நமப்புதை ஷோ வந்து க்ளோசிங் வந்துட்டோம், அதாவது இதுக்கப்புறம் நமப்புதை ஷோ இருக்காது. ஸோ இன்னைக்குதான் லாஸ்ட் ஆன. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நமப்புதை ஷோ வந்து புதுவை மாநிலம் மூசூறு தொகுதிக்கு உட்பட்ட கோபாலங்கடை பகுதியில் போனது. அதாவது இந்த கோபாலங்கடை பகுதியை பத்தி நான் நிறைய சொல்றேன் இல்லையோ, இப்போ கடைசியை பேசுறவங்க நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த பகுதியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப சொன்னதை வச்சு நீங்களும் ஒரு இமேஜினேஷன் போயிருப்பீங்க. ஸோ நீங்களும் இந்த ஊருக்கு வந்து பாருங்க, இந்த ஊர் எப்படி இருக்கு. கண்டிப்பா இந்த ஊர் வந்து ஒரு இயற்கை பக்கத்துல, அதாவது இயற்கையோடு ஒன்றிய வாழக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஷோ இங்கே போச்சு, இதுக்கப்புறம் நமப்புதை ஷோ இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஷோக்கள் இருக்கு, நீங்களும் தொடர்ந்து கேளுங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஷோ நான் இங்கே முடிச்சுட்டு கிளம்புறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: தேங்க்யூ ஆனந்த், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
2: நேரம் 8:53 ஆயாச்சு எக்ஸாக்டா. சோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. சோ ஸ்பைனல் சென்ட் ஆஃப் ஃபார் நம்ம புதுவை. அந்நாளிலிருந்து உங்களோட ஃபேவரட் ஷோவான இனிய நேரம் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியாக புதிய பரிமாணம் எடுத்து உங்களுக்கு வருது. சோ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க, தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: முகத்தில் அருவா சைபாம் சொரியா சிறங்கம் சைபாம் இதையில் அடையா சைபாம் செத்து புண்ணா சைபாம்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு பழைய கால சம்பவம் இப்ப நினைச்சு பாத்துக்கிட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அது 1908 9 தேசம் பூராவும் ஸ்வராஜ்ய தினம் கொண்டாடணும்னு சொல்லி அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நாள்லதான் வங்காள புரட்சி வீரர் விபின் சந்திர பால் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில வர்றாரு, மக்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த சமயத்துலதான் வத்தல குண்டுல இருந்து தேசபக்தர் சுப்பிரமணிய சிவா தூத்துக்குடிக்கு வர்றாரு. அவரும் வாபூசியும் சேர்ந்துகிட்டு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்றாங்க நாட்டுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி. அப்போ தூத்துக்குடியில சப் கலெக்டரா இருந்தவர் ஆஷ் துரை, அவருக்கு இது பொறுக்கல. உடனே ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி திருநெல்வேலி கலெக்டருக்கு அனுப்புனார். அப்போ திருநெல்வேலி கலெக்டரா இருந்தவர் விஞ்சு துரை. அப்போ அவர் உடனே நோட்டீஸ் அனுப்புனார் வாபூசிக்கும் சிவாவுக்கும், உங்க பேர்ல புகார் இருக்கு, அதனால ஏன் உங்க ரெண்டு பேர் மேலையும் தகுந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கறதுக்கு விளக்கம் கொடுங்க. சுயராஜ்ய தினம் கொண்டாடுற 9 திருநெல்வேலியில என்ன வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். கலெக்டர் உத்தரவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் போனாங்க. ஆனா அவர் இவங்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கல, நிக்க வச்சே பேசினார், உட்கார கூட சொல்லல, நாளைக்கு மறுபடியும் என்ன வந்து பாருங்க அப்படின்னு கோபமா சொல்லி அனுப்புனார். மறுநாளும் நிக்க வச்சேதான் பேசினார், தூத்துக்குடியில நீங்க பண்ணினது ராஜத்வேஷமான பிரசங்கம், அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கணும், இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறணும், எந்த பிரசங்கமும் பண்ணக்கூடாது, இதுக்கான பதிலை இன்னும் 2 எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். 12 ரெண்டு பேரும் வந்தாங்க. உங்க உத்தரவுக்கு பணிய மாட்டோம், பரிபூர்ண சுவராஜ்யம் எங்களுடைய பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம், வந்தே மாதரம் அப்படின்னு முழங்கினாங்க. கலெக்டருக்கு அதிர்ச்சி, இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி ரிமாண்ட்ல வைங்க அப்படின்னு விட்டார். அதை கேட்டதும் இவங்க மறுபடியும் வந்தே மாதரம்னு முழங்கினாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ரெண்டு தலைவர்களையும் ஒரு ஜட்கா வண்டியில ஏத்தி பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இதை பார்த்த உடனே மக்களால பொறுத்துக்க முடியல, எங்க பார்த்தாலும் ஆங்கிலேய ஆட்சி ஒழிக, வாவுசி வாழ்க, சிவம் வாழ்க அப்படிங்கிற முழக்கம். மறுநாள் திருநெல்வேலி பூராவும் கலவரம், கடையடைப்பு, கல்லூரி பள்ளிகளுக்கு லீவ் விட்டுட்டாங்க. அங்க போனவங்க எல்லாம் வேற திரும்பி வந்துட்டாங்க. கல்லெறி தீ வைப்பு இப்படி ஆயிட்டது நிலைமை. நிலைமை மோசமாயிட்டது. கலெக்டர், சப் கலெக்டர், போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் கலவர பகுதிகளுக்கு விரைஞ்சாங்க. கட்டுப்படுத்த முடியல எதையுமே. எச்சரிக்கை ஏதும் இல்லாமலே துப்பாக்கி சூடு. 4 இந்தியர்கள் அந்த இடத்திலேயே செத்து போனாங்க. அதுக்கப்புறம் வாவுசி சிவா பேர்ல ராஜ நிந்தனை வழக்கு. வாவுசிய எண்ணெய் புழியிற செக்குல மாடு மாதிரி கட்டி இழுக்க வச்சாங்க. சிவாவை சுண்ணாம்பு காரத்துல ஊற போட்டு ஆட்டு ரோமங்களை கையால சுத்தம் செய்ய சொன்னாங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இது. என்னங்க இது, இன்று ஒரு தகவல்ல சுவாரஸ்யமா புராண கதை ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா சுயராஜ்யம் சுதந்திரம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்ப நான் சொல்லிட்டு வந்த உண்மை நிகழ்ச்சிகள் கூட இந்த தலைமுறையில உள்ளவங்களுக்கு புராண கதை மாதிரி ஆயிட்டுது. அதனாலதான் சொன்னேன். இந்த காலத்து ஆசாமி ஒருத்தன் சொன்னான், வாவூசி ஜெயிலுக்கு வந்து செக்கு எடுத்தார், நான் செக்

0: இழுத்து ஜெயிலுக்கு வந்தேன் அப்படின்னா. என்னடா சொல்ற, என்ன பேங்குக்கு கொண்டு போறதுக்காக என்னுடைய முதலாளி மேஜ மேல வச்சிருந்த செக்கை அவருக்கு தெரியாம இழுத்தேன், அதனால மாட்டிக்கிட்டேன், ஜெயிலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறான். இப்படி செக் இழுக்கிறவன் எந்த காலத்துல சுதந்திரம் வாங்க போறான்?
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே,
6: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் FM ரெயின்போவில்
6: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
6: FM ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
9: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் 65 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சுஜித் கல்கலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் பெண்களுக்கான 75 கிலோ குத்துச்சண்டை பிரிவில் தங்கம் வென்ற லவ்லினா போர்கோஹைன், பெண்களுக்கான டிங்கி எனப்படும் சிறுபடகு போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற நேத்ரா குமணன் மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் பிரிவு அணிக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் வாழ தாம் வாழ்த்துவதாக அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெறும் கோபாலக் மாநாட்டில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணைத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படவுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. பிரச்சாரம் முடிந்த பிறகு வாக்குப்பதிவு முடியும் வரை வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் மற்றும் கட்சியினரும் மாதிரி நடத்தை விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இத்தேர்தல் களத்தில் 6 அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் 5 சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 11 பேர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி துத்திப்பட்டு சீக்கிரம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்ததால் இந்திய ஏ அணி தொடரை 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. ஆட்ட நாயகனாக சாம் ஹார்பரும் தொடர் நாயகனாக ஷம்ஸ் முலானியும் தேர்வு செய்யப்பட்டனர். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் ஆட்டம் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:13 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்தாச்சு. உங்க ஆர்ஜே லாவண்யா, உங்களோட ஃபேவரட் ஷோவான நேயர் விருப்பம் நம்மளோட ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போல தான். எஸ்ஓ

இதில் வந்து உங்களோட ஃபேவரட் சாங்ஸை நீங்கள் கேட்கலாம் எப்படி அப்படின்னா த்ரூ த வாட்ஸ்அப். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய எண்கள் 7598510505. ஸோ என்ன பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர் பேர் எல்லாம் சேர்த்து டைப் செஞ்சு உடனே எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் சாங்கை உங்களோட ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாங் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்க இல்லைங்க நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. காதலன் திரைப்படத்திலிருந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டக்குடியிலேருந்து கல்யாணி செல்வராசு, வில்லிவாக்கம்லேருந்து குபேந்திரன், பொனியமேடிலேருந்து வன்னை கணேசன், அடையாளம்பட்டியிலேருந்து ஆசீர்வாதம், முத்தரசநல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், வாரியங்காவிலேருந்து கதிரவன், நன்மையிலேருந்து ஐயப்பன். ஸோ இவங்களுக்கான ஃபேவரட் சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டேன் ஷேர் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. INR மீரா அஷ்மிதா அஷ்மித் ரன் பண்ருட்டியில இருந்து.

தமிழ் நேர்விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. வாத்தி திரைப்படத்திலிருந்து, காரைக்குடியிலிருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய்வென்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணம், இவங்க எல்லாருக்கும் கேட்ட பாடல் அவங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா FM Rainbow வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க பிரகாஷ் ஷாம்லா அஸ்வினி மன்வித் திருப்பதியிலிருந்து. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உதயகீதம். சோ அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஃப்எம் ரெயின்போவின் இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்கள் அவங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து நம்மளும் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போவில் அவங்களுடைய ஃபேவரட் சாங்கை ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சாங் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சிலேருந்து கலைவாணி கனிஷ்மா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலிருந்து. ஸோ அவங்களுக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டே
2: அப்படியே பேசிட்டாலும்.
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க,
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
5: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் நம்மளோட நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட ஃபேவரட்டான எஃப்எம் ரெயின்போல பாடல் கேட்கறதே ஒரு சூப்பரான விஷயம் தான் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெங்கருப்புலேருந்து மணிகண்டன் விருப்ப பாடல் கேட்டிருக்காரு ராஜா திரைப்படத்திலிருந்து. ஸோ அவருக்கான விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களோட விருப்ப பாடலும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவை.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டு சரியா 9:47 28 நொடிகள் ஆயாச்சு. சோ யாருக்கு அடுத்த பேவரட் சாங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியிலிருந்து ரவி விருப்ப பாடல் கேட்டிருக்காரு, பிரியமான தொழில் திரைப்படத்திலிருந்து.

இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே டைம் கம்மியா இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து சாங் கொடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு சாங் கொடுத்தோம், இருந்தாலும் சில பேருக்கு வந்து சாங் கொடுக்க முடியல. டோன்ட் வரி, உங்களுக்காகவே வந்து நம்மளுடைய ஈவினிங்ல மனம் விரும்புதே ஷோ இருக்கு. ஸோ அதில் கேட்டு வந்து நீங்க உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆஃப்டர்நூன் வந்து இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, ஸோ மகளிர் உங்கள் சாய்ஸ் இருக்கு, அதுலயும் உங்களோட பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அப்படிலாம் சொன்னாலும் உங்க மனசு சமாதானம் ஆகாதுன்றது எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு இது வெரி சாரி, இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு பாடல் கொடுக்க போறேன். இருந்தாலும் இன்னைக்கு யாருக்கெல்லாம் நம்ம சாங் கொடுக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனியிலிருந்து ராதா பிரியா, லூயிஸ் செல்வராஜ் கோவையிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி பாலசுப்ரமணியம், சுவாமிநாதன் சித்ரா திருச்சியிலிருந்து, நாகையிலிருந்து பாபு சத்யா, சித்ரா பிரியா சஷ்டிகா, ஹிந்திரதாஸ் அசாம்லேருந்து, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம்லேருந்து, சரஸ்வதி மூலச்சத்திரம்லேருந்து, செஞ்சிலேருந்து சுதாகர் மஞ்சுளா லோகேஷ், ராமகிருஷ்ணன் கொழுமுக்கொண்டான்லேருந்து, நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி, சென்னையிலேருந்து சூரியமூர்த்தி, கள்ளக்குறிச்சி சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ், ஸ்ரீராமலு மயிலாடுதுறையிலிருந்து, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், காரைக்கால்லேருந்து சேப்பு விஜயராகவன், ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஷாகுல் அமீத் கொடுக்கால்பாளையம்லேருந்து. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு சாங் கொடுக்க முடியல. இருந்தாலும் சோபரி பெரிய சாரி சொல்லிட்டு உங்களுக்காகவே நான் சூப்பர் ஹிட்டான ஒரு சாங் இப்ப கொடுக்குறேன். ஸோ நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காகவே சாங் வருது காதலர் தினம் திரைப்படத்துல இருந்து. ஸோ நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி. சுயஃபம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, கெட் செட் கோ.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். சுகாதாரத்துறையில் ரோபோட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் மதனப்பள்ளியில் சர்வதேச தோட்டக்கலை மையம் மற்றும் வேளாண் பயிற்சி நிறுவனத்தை அமைப்பதற்கான திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். கப்பல் கட்டுமானத்துறையில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய கப்பல் கழகத்தின் 65 ஆண்டுகால செயல்பாடுகளை குறிக்கும் வகையில் நடைபெற்ற இவ்விழாவில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 1961 ஆண்டில் 19 கப்பல்களுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்நிறுவனம் தற்போது 5.26 மில்லியன் டன் மொத்த திறனுடன் 58 கப்பல்களை இயக்கி வருகிறது. புதுச்சேரி மின்துறைக்கு சொந்தமான மின் கம்பங்கள் மற்றும் தெருவிளக்கு கம்பங்களில் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை முற்றிலுமாக மீறி எவ்வித முன் அனுமதியும் இன்றி சட்டவிரோதமாக தொலைக்காட்சி மற்றும் இணையதள மின்கம்பி வடங்கள் கட்டப்படுவதும் விளம்பர பதாகைகள் மற்றும் சோரொட்டிகள் ஒட்டுவதும் இந்திய மின்சார சட்ட விதிகளின்படி கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே அறிவிப்பு வெளியான 1 வார காலத்திற்குள் தாங்களாகவே முன்வந்து மின்கம்பி வடங்கள் பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகளை முழுமையாக உடனடியாக அகற்றப்பட வேண்டும் எனவும் மின்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரேசில் அணிகளுக்கு இடையிலான சர்வதேச நட்புறவு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றில் கண்டிருக்கும் நேயர்களுக்கு இன்னொரு காலை வணக்கம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தீபா. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸ்வலா நம்ம அன்றாடம் நம்ம நிறைய யூஸ் பண்ற சின்ன சின்ன வேர்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னப்பா காலையில படிக்கிற அப்படின்னு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த நியூஸ் பேப்பர் நியூஸ் அப்படின்றதுக்கே ஃபுல் ஃபார்ம் இருக்குங்க. அதாவது நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நாம அன்றாடம் யூஸ் பண்ற சில விஷயங்களோட ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் வந்து கொஸ்டினா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்க கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல.

சோ இன்னைக்கு நம்மளுடைய கெட்ஸ் இருக்கோ நிகழ்ச்சி என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்காக நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்ல போறோம். என்ன அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். யூஸ்வலா நம்மளுடைய மொபைல்ல வந்து மொபைல் டேட்டா இருக்கும், வைஃபை இருக்கும் இல்லையா? மொபைல் டேட்டா தெரியும், நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் யூஸ் பண்றது. வைஃபை அப்படின்றது இன்னொரு ஒருத்தவங்களுடைய இணையத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்துறது இல்லையா? இந்த வைஃபை அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு கால் பண்ணலாம் ஃப்ரம் ரெயின்போக்கு. சோ உங்களுக்காக பாடல் வந்து கேட்கலாம் வாங்க. குரு திரைப்படத்துல இருந்து வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் என்ன?

0: கெட்ஸ்கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 10:10 46 ஆயிட்டிருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து ஃபுல் ஃபார்ம் தான் கேட்டு இருக்கோம், விரிவாக்கம் கேட்டு இருக்கோம். சார், அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அப்படி எப்ப வைஃபை கனெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. சோ அந்த வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் என்ன நிகழ்ச்சியில சொல்றதுக்காக நேரம் இருக்காங்க. யார் இங்க இருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேம், இப்ப நிகழ்ச்சி வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க மேம்.
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி மேம். வைஃபை அதனுடைய ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ஃபிடிலிட்டி அப்படின்னு அர்த்தம் மேம்.
0: சரியான விலை கொடுத்திருக்கீங்க. எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க? சோ இது யூஷுவலா நம்ம அன்றாடம் யூஸ் பண்றது இல்லையா?
1: கண்டிப்பா மேம், இது எனக்கு என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க வயர்லெஸ் ஃபிடிலிட்டின்னு. அப்புறமா நான் தேடி பார்த்தேன், எக்ஸ்பர்ட் தகவல் கூட கிடைச்சது. 1999 தான் இத வந்து அந்த வேர்ட காயின் பண்ணிருக்காங்களாம். இது வந்து ரொம்ப கேட்சியா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், கன்சியூமர்ஸ்க்கு ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு. ஆனா ஆரம்பத்துல IEEE 802.11b டைரக்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு பெரிய பேராக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்களா. இவ்வளவு பெரிய பேர் கொடுத்தா எப்படி மக்கள் ஞாபகம் வச்சுக்கோ முடியும் அப்படின்னு அந்த காயின் அந்த டேர்ம வந்து வைஃபைன்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னு பண்ணாங்களா மேம்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. அவங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுகள். சோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியோட அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சன் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பேங்க் எல்லாம் போனோம்னா இந்த KYC அப்டேட் பண்ணுங்கப்பா, KYC அப்டேட் பண்ணுங்க. சோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அந்த KYC அப்படின்னா என்ன? சோ ஆன்சர் கன்வர்சிட்டிங்க கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்க 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல. சோ KYC அப்படின்னா என்ன, சோ இதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு நீங்க கன்வர்சிட்டு கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போல உங்களுக்காக பாலா திரைப்படத்துல இருந்து பாடல்

0: நேரம் 10:17:36 துளிகள் ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து லாஸ்ட் வந்து KYC அப்படி என்ன அப்படின்னா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், வெளியூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, KYC-னா என்ன? நம்ம ஆன்சர் செக் பண்ணிடலாம்.
1: நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு
0: சொல்லுவாங்க. நோ யுவர் கஸ்டமர், சூப்பர் சூப்பர் சூப்பர். அஸ்திரீங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த KYC-னா என்ன, என்னப்பா என்னமா என்னமோ பண்ண சொல்றாங்களே அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். சோ இந்த KYC அப்படின்றது நோ யுவர் கஸ்டமர். சூப்பர், சரியான விடை கொடுத்துருக்கீங்க, நன்றி பாராட்டுக்கள்.
1: பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது முக்கியமான ஒரு
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
1: நன்றி மேடம்,
0: நன்றி. விஷயங்கள் இதுல நம்ம அப்டேட் பண்ணுவோம். அக்கௌண்ட்ல நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணும் போது சில சங்கடமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா பேங்க் மூலமா வருது அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து அதை நம்பணும். மற்ற விஷயங்களை நீங்க நம்ப கூடாது. மொபைல்ல வருது, ஓடிபி வருது, மெசேஜ் வருது, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. பேங்க்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆத்தரைஸ்டா வரும்போது மட்டும்தான் நீங்க KYC வந்து அப்டேட் பண்ணணும். சோ நம்மளுடைய அடுத்த க்வெஸ்சன் என்ன, கெட்ஸ் இட் கோட அடுத்த க்வெஸ்சன் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த டிராவல் பண்ணும்போது, ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், பஸ்ல டிராவல் பண்ணும்போது, புக்கிங் பண்ணும்போது PNR அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. PNR நம்பர், அந்த PNR நம்பர் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த PNR அப்படின்னா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லலாம். கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எண்கள். உங்களுக்காக பாடல் வருது கேட்கலாம். பீமா திரைப்படத்துல இருந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: உங்கள் வீட்டையும்

0: சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: நேரம் 10:25, 28 மணி துளிகள் ஆயிட்டிருக்கு. நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஃபுல் ஃபார்ம் விரிவாக்கம் தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் வந்து PNR அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். அவரோட விரிவாக்கம் கண்டுபிடிச்சிருக்காரு நேர் சொல்றாரு. யாருங்கிறதன் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: பலராம் பேசுறேன்
0: மேடம். ஓகே பலராம் சார், சொல்லுங்க, உங்களோட விடையை நம்ம செக் பண்ணிடலாம்.
1: சொல்லுங்க மேடம். குழு கொடுப்பு மேடம், தெரியல. சரியா,
0: அதாவது நம்ம வந்து PNR வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்துவோம் அப்படின்னா, நம்ம ட்ரெயின்ல, ஃபிளைட்ல, பஸ்ல போகும்போதெல்லாம் அது ஒரு தனித்துவமான ஒரு யூனிக் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அதோட க்ளூ சொல்ல போனா PNR. பயணியருடைய பெயர் பதிவு இதுதான். சோ வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய தகவல், பயணச்சீட்டு, இதெல்லாமே வந்து உறுதி செய்யப்படணும், அப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக PNR அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அது மூலயமா நம்மளுடைய என்ன பிளேஸ், எந்த இடத்துல நம்ம எந்த சீட் நம்பர், அதெல்லாம் வந்து நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாரில் வந்து விடை சரியாக கண்டுபிடிச்சிக்கலோ அவங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுக்கள். நம்மளுடைய அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் எல்இடி லைட் அப்படிலாம் போடுறோம் இல்லையா, எல்இடி அந்த லைட், எல்இடி இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு

0: में 12 अंक बटोरे और आखिर में मुकाबला 14-8 से जीत लिया। उधर सागर जगलान ने शानदार जीत दर्ज की और पुरुषों के 74 किलोग्राम फ्री स्टाइल के रेपचेज मुकाबले में जीत दर्ज करते हुए अब कांस्य पदक के लिए मुकाबला खेलेंगे। यहाँ पे इन्होंने 7-3 से जीत दर्ज कर ली। लेकिन एक और मुकाबले की बात कर लेते हैं, 97 किलोग्राम फ्री स्टाइल में दीपक पुनिया को सेमीफाइनल में करीबी मुकाबले में हार मिली। उज्बेकिस्तान के शोरदेट्स के खिलाफ 9-8 से उन्होंने जो 8-9 से शिकस्त मिली थी, उसके बाद अब वो ब्रॉन्ज मेडल का मुकाबला करेंगे।
1: Right, and a quick update on the medal table. Presently, India is on the fifth position with a total of 79 medals, जिसमें 18 gold, 26 silver और 35 bronze medal है। जी हाँ, एक और gold medal भारत अपने नाम अभी कर चुका है, इसलिए हमारी position medal table पर अब 5वीं हो चुकी है। देखना होगा कि आज दिन की समाप्ति तक भारत किस प्रकार से एशियन गेम 2026 में अपने खेलों के इस सफर की समाप्ति करता है और मेडल टेबल पर भारत कहां पर जगमगाएगा। फिलहाल के लिए मुझे साक्षी मांडवाल और मोहम्मद शाहिद आजमी को दीजिए इजाजत। हम आपसे दोबारा एक बार सुबह 11:30 बजे जुड़ेंगे विद ऑल द लाइव अपडेट्स ऑफ द ऑनगोइंग एशियन गेम्स।
2: நேற்றில் வரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2020 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சசியை கேட்டீர்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
2: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 10:35 இல்ல எக்ஸாக்டா 36 ஆயிடுச்சு. சோ நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து என்ன கேட்டோம், ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த வரிசையில வந்து எல்இடி அப்படின்னு அந்த க்வெஸ்சனுக்கான ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தோம். சோ பதில் சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க. யார் எங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆன் லைவ்ல. வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம் சார், சொல்லுங்க யார் இங்க இருந்து.
4: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசித்தில் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கோம் சார், சொல்லுங்க.
4: அதாவது மேடம், லோ இது வரைக்கும் நாங்க இதை பத்தி யோசனை பண்ணது இல்லாம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் எல்இடி. நீங்க இன்னைக்கு சொன்னதை வச்சு நான் யோசனை பண்ணி பார்த்தேன், லோ எலக்ட்ரிக் டிமாண்ட்.
2: லோ எலக்ட்ரிக் டிமாண்ட், ஓகே.
4: எல்இடி அதான், லோ எலக்ட்ரிக் டிமாண்ட் பல்ப், எல்இடி பல்ப், லோ எலக்ட்ரிக் டிமாண்ட்.
2: ஆக்சுவலா வந்து ஓகே, இது வந்து நியர்பை ஆன்சர் தான். ஸோ எல்இடி அப்படின்றதுக்கான முழு விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோட். ஸோ அந்த எல்இடி உபயோகப்படுத்துறோம் இல்லையா, அந்த லைட்ஸ்ல எல்லாமே ஒரு சின்ன ஒரு டயோடு இருக்கும். அது வந்து குறைந்த மின்சாரத்தை வந்து உபயோகப்படுத்துறதுனால லைட் எமிட்டிங் டயோடு. அது வந்து சூப்பர் சூப்பர்
4: தெரிஞ்சு வச்சிருக்கோம். இன்னொன்னு மேடம்
2: சொல்லுங்க,
4: KYC-னா நோ யுவர் காலர்.
2: Know your caller. Okay.
4: நீங்க உங்களுக்கு சொல்றேன்.
2: எனக்கா? Thank you sir. Thank you
4: madam.
2: ஆசித்தம்பி சார், super thank you. சோ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், ஓகே லைன் கட் ஆயிருச்சு. சோ நம்ம வந்து எல்இடி அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருக்கோம் இல்லையா, சோ அதுக்கு வந்து லைட் எமிட்டிங் டயோட் இதுதான் வந்து சரியான விடை. நம்மளுடைய அன்றாடம் நம்ம வீட்டுல வந்து குறைந்த அளவு ஒரு மின்சாரத்தை உபயோகப்படுத்தக்கூடியதற்காக இது உபயோகப்படுது. இங்க வீட்டுல மட்டும்தான் எல்இடி பல்ப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த டிஜிட்டல் கிளாக் இருக்கு இல்லையா அதுலயும் நான் யூஸ் பண்ணலாம், வண்டிகள்ல யூஸ் பண்ணலாம், வாகன முகப்பு விளக்குகள், நம்மளுடைய தொலைக்காட்சியோட திரை இருக்கு இல்லையா அதுல கூட இது யூஸ் பண்றாங்க. சோ இது நீங்க தெரிஞ்சு நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோ நான் எல்லா இடங்களையும் இங்க வந்து சிசிடிவி வந்து பொருத்திருக்கோம்பா, அதனால ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த சிசிடிவி அப்படின்றதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எண்கள்ல.

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்?

0: பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்
1: ஆரஞ்சு பழம்.

0: கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 10:42 வந்து சிசிடிவி அப்படின்றதுக்கான விரிவாக்கம் சொல்றதுக்காக நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: தீபம் அவர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? செக் பண்ணிடலாமா?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். நீங்க கிளாம்பிள் கேட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பா இருக்கு. அந்த சிசிடிவி அப்படின்றதுக்கு க்ளோஸ்ட் சர்க்யூட் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரியான விடை கொடுத்திருக்கீங்க. நன்றி பாராட்டுக்கள்.
1: மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அதான் ஸ்பாட்ல க்வெஸ்சன் இருக்கா?
0: உங்க ஸ்பாட்ல க்வெஸ்சன் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து இசிஜி இசிஜி எடுத்துட்டீங்களா? அந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, இசிஜி. சொல்லுங்க சார். தெரிஞ்சுக்கோங்க. இசிஜி அப்படின்றது வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்றத இதோட விரிவாக்கம், சரிங்களா? ஸோ இது வந்து சரியா நம்மளுடைய ஹார்ட் பீட் அந்த அந்த வேவ்ஸ் வந்து கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிசிடிவி கேட்டிருந்தோம் இல்லையா. ஸோ சிசிடிவி இதோட ஃபில் ஃபார்ம் வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய நிறைய விஷயங்களை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பமா இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஓகே, நம்மளுடைய நிகழ்ச்சியில ஃபுல் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுல வந்து அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்டிஓ டிஆர்டிஓ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன நீங்க கண்டுபிடிச்சு கால் பண்ணலாம். எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்.

கெட்செட்கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:49 நம்ம வந்து ஃபுல் ஃபார்ம் விரிவாக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுல வந்து டிஆர்டிஓ அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருந்தோம். சோ அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்தை சொல்லணும்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், தமிழில் சொல்லணும்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம். ஸோ இது வந்து 1958 நிறுவப்பட்ட ஒரு விஷயம். இதோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து புதுடெல்லியில இருக்கு. முக்கியமா இதோட பணி என்ன அப்படின்னா, இந்திய ராணுவத்திற்கான நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதுதான் இதோடைய முக்கியமான இம்பார்ட்டன்ஸான ஒர்க். சோ டிஆர்டிஓ அதோட ஃபுல் ஃபார்ம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்.

கெட் செல்கோ நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். சோ நேரம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நேரம் 10:54 ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து விரிவாக்கம் ஃபுல் ஃபார்ம்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ மெசேஜ்ல நம்ம அடிக்கடி நம்மளுடைய மெசேஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபுல் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து OMG அப்படின்னு போடுவாங்க இல்லையா, இஸ் வந்து ஓ மை காட் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். அதே மாதிரி LOL அப்படின்னு போடுவாங்க, லாஃபிங் அவுட் லாஃப்டின்னு ரொம்ப சிரிப்பு வருதுப்பா அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் அது. அதே மாதிரி ASAP அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னடா இது ஏஎஸ் அப்படியே ஷார்ட்டா நம்ம வந்து கடகனே நம்மளோட இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல வந்து நம்ம வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் சீக்கிரமா முடிச்சு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலா ASAP நீங்க அழைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அது வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி TBH அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க. TBH அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா டு பி ஹானஸ்ட் உண்மையதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய அப்ரிவியேஷன்ஸ் இது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவா உங்களுக்காக பாடல் வரதி கேட்கலாம் வாங்க, மாரி திரைப்படத்துல இருந்து. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மற்றும் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் சொல்லி அசத்திய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: நேர்களின் அன்பான கவனத்திற்கு. நேர்களே, நாளை முதல் மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நிகழ்ச்சியானது இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாக ஒலிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு சட்டவிரோத தங்க கடத்தல் முயற்சியை மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் முறியடித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவைச் சேர்ந்த பயணி ஒருவர், விமான நிலைய ஊழியர் ஒருவர் என மொத்தம் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா ஸ்பெயின் இடையேயான கூட்டு கடற்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான திரிசூல் போர்க்கப்பல் வெலன்சியா துறைமுகம் சென்றடைந்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்விரு நாடுகளின் கடற்படைகளும் இணைந்து போர், ஒத்திகை, விளையாட்டு, கலாச்சாரம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அக்டோபர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளுக்கான ஏற்பாடுகள் மற்றும் வாக்குப்பதிவு நடைபெறுவதை முன்னிட்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலிலும் வரும் 8 தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாடி வருகின்றன. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அழகிய காலை வணக்கத்துடன். மல்லி மேஜிக் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா. எஃப்எம் ரெயின்போவுடன் இணைந்து இசையின் இனிமையை ரசிப்போம் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில். ஸோ உங்களுக்கு அங்கே மெலடியான நிறைய சாங்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, இப்படி ஒரு பாடலை என்ன ஒரு இந்த டைமில் கேட்கறது எப்படி ஒரு இன்பம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கான சாங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். முதல் பாடல் உங்களுக்காகவே வருது, அன்பே சிவம் திரைப்படத்துக்காக.

ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு மெலடியும் ஒரு உணர்வு. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததா அப்படி ஒரு உணர்வு கூடிய ஒரு பாடல் தான் கேட்க போறோம். தூள் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா மோகன் இணைந்து பாடியது.

0: நேர்களின் அன்பான கவனத்திற்கு நமது FM ரெயின்போ 102.8 MHz-ல் காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி நேரம் நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியாகவும் மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் ஆலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றிய நேரலை நிகழ்ச்சியாகவும் மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புவதே தொலைபேசி வழி நேர்விருப்பும் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும் 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரலாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை முதல் நீங்கள் கேட்டு மகிழலாம் நமது FM ரெயின்போவில்.
1: இது FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

மனதை விருடும் மெலடி நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய இசைப்பயணம் அதுவே மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சாதனா சர்கம் மற்றும் ஹரிஹரன் இணைந்து பாடியது அன்பு திரைப்படத்திற்காக.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஸ்டம்ப்டு சீசன் 7 டெலி அஞ்சல்.

0: Dumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
1: நேர்களை இதுவரை கேட்டது ஸ்டம்ப்டு சீசன் 7 டெலியன்ச்சல்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 11:48.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. மெலடி மேஜிக் மெலடியான சாங்ஸ் இன்னும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சாங் கேட்கலாம். அரசு திரைப்படத்திற்காக விஜய் எஸ்தாஸ் மற்றும் சுஜாதா மோகன் இணைந்து பாடியது.

நிறைவா பாடல் கேட்கலாம். சாமி திரைப்படத்தில் இருந்து மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குவைத் நாட்டின் கொடியுடன் சென்று கொண்டிருந்த எம்டி கசிமா 3 என்ற எண்ணெய் கப்பல் மீது ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏவுகணை தாக்கி ஏற்பட்ட விபத்தில் தாக்குதலுக்கு உள்ளான சரக்கு கப்பலில் இருந்த 5 இந்திய பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. மீட்பு பணியில் உதவி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய ஓமன் அதிகாரிகளுக்கு இந்திய தூதரகம் தனது நன்றியை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மின்துறைக்கு சொந்தமான மின் கம்பங்கள் மற்றும் தெருவிளக்கு கம்பங்களில் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை முற்றிலுமாக மீறி எவ்வித முன் அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக தொலைக்காட்சி மற்றும் இணையதள மின்கம்பி வடங்கள் கட்டப்படுவதும் விளம்பர பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் ஒட்டும்

செய்வதும் இந்திய மின்சார சட்ட விதிகளின்படி கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே அறிவிப்பு வெளியான ஒருவார காலத்திற்குள் தாங்களாகவே முன்வந்து மின்கம்பி வடங்கள், பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் ஆகியவற்றை முழுமையாக உடனடியாக அகற்றப்பட வேண்டும் எனவும் மின்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. பிரச்சாரம் முடிந்த பிறகு வாக்குப்பதிவு முடியும் வரை வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் மற்றும் கட்சியினரும் மாதிரி நடத்தை விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலை முன்னிட்டு அக்டோபர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன்களை எடுத்தது. 212 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் பாகிஸ்தான் களமிறங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காட்சியில் கலந்திருக்கும் நேயர்களுக்கு இனிதொரு மதிய வணக்கம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் தீபா. பேசுங்க தோழா ஆண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ இது. ஸோ ஆண்கள் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்க போறீங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா எக்ஸப்ஷனலா ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பொதுவா ஆண்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஷேப் கொடுத்து வச்சிருக்கு இல்லையா அந்த சமுதாயம். சோ எதனால அப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆண்கள் அதாவது கண்மூடித்தனமாக ஆண்கள் நம்பக்கூடிய சில விஷயங்கள் என்ன, கண்மூடித்தனமாக ஆண்கள் நம்பக்கூடிய சில விஷயங்கள் என்ன, நீங்க ஷேர் பண்ணுங்க. கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின் போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல.

0: நம்ம வந்து கேள்வி கேள்வி கணக்கில் அதாவது டாபிக் வந்து தொடுத்த உடனே வந்து பயங்கரமா நம்மளோட காலர்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில வந்து கண்மூடித்தனமாக ஆண்கள் நம்பக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து ஷேர் பண்ண கால் பண்ண வேண்டிய எண்களும் சொல்லியாச்சு. சோ அந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்றதுக்காக நேர் வந்திருக்காங்க, யாருங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்வடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். தீபா மேம்,
0: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: எஸ், ஆண்கள் கண்மூடித்தனமா நம்பக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல குறிப்பிட்ட அவங்க எப்பொழுதுமே கரெக்டாக இருப்பாங்க. அவங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும், அவங்க எது செஞ்சாலும் பக்காவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா அவங்கள பத்தி ஏவும் தெரியாது பியும் தெரியாது, ஆனா அவங்க பண்றதுதான் கரெக்ட்னு கண்மூடித்தனமா நம்பிடுவாங்க மேம். ஆண்கள் எளிதில் ஏமாந்து போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே அலசி ஆராய மாட்டாங்க. இப்ப பெண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் பழகுவாங்க, அவங்கள பத்தி ஃபுல்லா ரீட் பண்ணுவாங்க, அதன் பிறகு ஒரு டிசிஷன் அப்படிங்கறத மேக் பண்ணுவாங்க. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது, டக்குன்னு அது ஆளை பார்ப்பாங்க, பார்த்தோன்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு நினைப்பாங்க, ஒளர்வாய் ஓட்டவாய் எதா இருந்தாலும் அப்படியே பகிர்ந்துக்குவாங்க, அதன் பிறகு கொஞ்ச நாள் கிட்ட தெரிய வரும் ஐயோ இவங்க நம்மள ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. அப்ப கண்மூடித்தனமா ஆண்கள் அப்படிங்கிறவங்க நம்புறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மேம்,

0: ஆண்கள் கண்மூடித்தனமா ஃப்ரெண்ட்ஸ் எது சொல்லட்டும், அவங்க கரெக்டா தான் சொல்லிருப்பாங்க, அவங்க சரியா இருந்தாங்களா தப்பா சொன்னாங்களா நம்ம கிட்ட பொய் சொன்னாங்களா அதெல்லாம் இல்ல. இல்லடா அவன் என் ஃப்ரெண்டு, அவன் என்ன வந்து பொய் சொல்ல மாட்டான், அவன் என்ன மோசம் செய்ய மாட்டான்னு கண்மூடித்தனமா ஆண்கள் வந்து நம்புவாங்க. அவங்க அவங்களை பத்தி நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னா கூட அவங்க ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இந்த நபர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்குவாங்க. அதனால ஆண்கள் வந்து கண்மூடித்தனமா நம்புவது ஒண்ணு ரிலேஷன்ஷிப், எய்தர் இட் மைட் பி வைஃப் ஆர் பெட்டர் ஹாஃப் ஆர் திருமணம் பண்ணிக்க போவங்க லவ் லவ் அதுல, அதுக்கப்புறமா இந்த ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் கண்மூடித்தனமா நம்புறதுனால மேம் சில சமயம் தேவதாஸ் மாதிரி ஜாடிய கூட வளர்த்துக்கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு சுத்தக்கூடிய ஆட்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன பண்ணுறது தீபா மேம் இல்லையா,
1: என்ன பண்ண முடியாது. இதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறம் வேணா மேபி நிறைய பேர் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு.
0: நான் வந்து கண்மூடித்தனமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல நம்பிட்டுதான் மேம் இருந்தேன். ஆனா அப்பா வந்து சந்திரசேகர் இது மாதிரி மட்டும் இருந்தேன்னா சந்திரசேகர் எல்லாரும் ஒண்ணு மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க பாத்துக்கோ, நாங்க அந்த ஒரு ஒளிவட்டம் நம்ம பின்னாடி தெரியும் இல்ல, அது என்னுடைய அப்பாவுடைய அட்வைஸ்னால தெரிய வந்தது. அதனால ஆண்கள் வந்து பொதுவா ரிலேஷன்ஷிப்லயும் ஃப்ரெண்ட்ஷிப்லயும் கண்மூடித்தனமா நம்பி நிறைய பேர் ஏமாந்தா கூட திரும்ப திரும்ப செய்யற நீ, திரும்ப திரும்ப செய்யற நீங்கிற மாதிரி அதுக்குள்ளேயே போய் விழுவாங்க மேம்.
1: ஓகே சூப்பர், நன்றி.
0: எஸ் தேங்க்யூ மேம், ஹாவ் எ நைஸ் டே, பை.
1: நம்ம வந்து பேசுங்க தோழா நிகழ்ச்சி நிறைய நேர்கள்லாம் வந்து பங்கேற்கணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான டாபிக் கொடுத்துருக்கோம். கண்மூடித்தனமாக ஆண்கள் நம்பக்கூடிய சில விஷயங்கள். சோ ஃபர்ஸ்ட் நியர் வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் அண்ட் நண்பர்கள்ல அவங்க சொல்ற விஷயத்த வந்து நான் கண்மூடித்தனமா நம்பி நிறைய ஏமாந்திருக்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
2: தாண்டி வர நேரங்கள்லயும் சரிதான், இப்பயும் சரிதா, இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற விஷயங்களை நான் நம்பிக்கை வைக்க
1: மாட்டேன்.
2: அது சரி தவறு அப்படிங்கிற ஒரு பகுத்து ஆறாயிரம் ஒரு மன பண்பாடு பக்குவம் நம்ம கிட்ட வந்துட்டாலே நம்ம வாழ்வியல்ல நம்ம பயம் அப்படிங்கிற விஷயத்த தொலைச்சிட்டு ஒரு துணிச்சல் மிகுந்தவங்களா நம்ம வாழ்க்கைய கொண்டு போகலாம்.
1: கண்டிப்பா
2: இந்த உறவினர் நமக்கு நம்பிக்கைய பாத்திரமா இருப்பாங்க, இந்த நண்பர் நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பாங்க, கடைசி வழி ஒரு இணைப்பு பாலமா இருப்பாங்க, இணக்கமான நல்லுறவு கொடுப்பாங்க அப்படிங்கிற அதீதமான நம்பிக்கை எங்களுக்கு தொடக்க காலத்துல இருந்தது. அது திருமணம், குழந்தைகள் அப்படிங்கிற காலம், பிள்ளைகள் படிப்பு, அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் வருகிற போது எனக்கு அது மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்க பேர்ல எனக்கு அதீதமா உருவாச்சு
1: உருவாச்சு.
2: ஆனா அந்த அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படிக்கிற போது இந்த பொலிமுகங்களையும் இந்த போலித்தனங்களையும் அவங்களுடைய நடிப்பையும் எங்களால உணர முடிஞ்சிச்சு. அப்படி உணர போதுதான் நம்ம எவ்வளவு அதீதமான நம்பிக்கை வச்சு நம்ம கடைசியில ஏமாந்துட்டோம் பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த அதீதமான நம்பிக்கையை நான் வந்து குடும்ப உறவுகளை என்னுடைய மகள் பேர்லயும் என்னுடைய மகள் பேர்லயும் மகன் பேர்லயும் மனைவி பேர்லயும் நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த அதீதமான நம்பிக்கை எனக்கு கடைசி வழி காப்பாத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன தேடல்கள் கூட என்கிட்ட இருக்கு. அந்த அதீதமான நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது சூழ்நிலையை பொறுத்தும் நேரத்தை பொறுத்தும் சந்தர்ப்பங்களை பொறுத்தும் சில நேரங்களை நமக்கு சரியா அமைஞ்சிடும், சில நேரங்கள் நமக்கு மாறுபட்ட கோணத்துல கொண்டு வந்து கொடுத்துடும். அந்த மாறுபட்ட கோணத்துல கொண்டு வந்து கொடுக்கற நேரங்கள்ல மனசு கொஞ்சம் சங்கடப்படும், ஐயோ நம்ம இப்படி இருந்து நமக்கு கடைசியில நம்மளுக்கு எதிர்வினையா நமக்கு எல்லாமே அமைஞ்சு போச்சு. அதனால இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும்னு சொல்லி வாழ்க்கை நெறிமுறைப்படுத்தி நடத்திட்டு போற நேரங்களையும் யார் யார் எப்படிப்பட்ட குணாதிசயங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட எப்படி பழகணும் எப்படி நம்ம நட்பை உறவை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற நேரங்களையும் நமக்கு நகை சரியான கோணத்துல எல்லாமே அமைஞ்சிடும். அதிகமான நட்புன்னு ஒரு நம்பிக்கைன்னு சொல்ற நேரங்கள்ல நான் வந்து ஒரு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு
1: பண்ணேன்.
2: எங்க உறவினர் ஒருத்தருக்காக அந்த பொண்ணு பாக்கணும் அவங்களுக்கு திருமணம் பண்ணுற பொறுப்பு என்கிட்ட கொடுக்கற நேரங்கள்ல என்னுடைய தையல் வேலை வருமானம் தாண்டி ஓய்வா இருக்கிற நேரங்கள அவங்களுக்காக ஒரு ஆண்டு காலம் தொடர்ந்து நான் பயணிச்சேன்.

0: ஒரு நல்ல ஒரு மணமகளை கொண்டு வந்து 2024 கொடுக்கற நேரங்கள்ல என்ன அவங்க ஓடு கட்டி விட்டுட்டாங்க. இவ்வளவு நாம சிரமங்களை மேற்கொண்டு இந்த திருமணத்துக்கு ஒரு மாதிரி பண்ணமே அந்த நன்றி உணவு கூட அவங்களுக்கு இல்லாம போச்சு. இதுக்காகவா நாம இவ்வளவு பண்ணோம்? இது வேலுக்கரிச்சு நீராதானே போய் சேர்ந்துச்சு. அந்த திருமணத்துக்கு முன்னாடியே நம்மள ஓரங்கட்டி விட்டுட்டு பழி அனுப்பினா குழந்தை பிறப்பு அந்த குழந்தைகளுக்கான புதல் பிறந்தநாள் அப்படிங்கிற நேரங்கள்ல கூட நம்மள சுத்தமா கண்டுக்காத போது இதுதான் வாழ்க்கையா?
1: அது மிகப்பெரிய ஒரு வேதனை
0: அப்படிங்கிற ஒரு சின்ன நெருடல். அது வேதனை கிடையாது, இது ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ்.
1: கண்டிப்பா
0: இது வேதனை சொல்றத விட இது ஒரு அனுபவம். அப்ப என்ன பண்ற, இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல நம்ம கொஞ்சம் நம்ம விழிச்சுக்கிறோம். நம்ம விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்து நேரங்கள்லயும் அழுத்தங்கிற விஷயத்த தவிர்க்கிற நேரங்கள்லயும் நம்ம எப்படிமே இப்படிதான் இருக்கணும்ங்கிற எண்ணத்தோட இருக்கிற நேரங்கள்லயா கண்டிப்பா அதீத நம்பிக்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரியான கோணத்தை வந்துடும். இந்த வானொலி அப்படிங்கிற அதீதமான நம்பிக்கை எனக்கு வர நேரங்கள்ல எங்க அம்மா ஒரு தடை போட்டாங்க. வானொலி அப்படிங்கிற கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா தொழில் போயிடும், வருமானம் போயிடும், அதனால வேண்டான்னு என மறுதளிச்சாங்க. இந்த வானொலி அப்படிங்கிற ஒரு அந்த அதீதமான நம்பிக்கை 80s வருகிற போது இந்த வானொலிங்கிற ஒரு ஊடகம் என்கிட்ட இணைஞ்சதுன்னா நிறைய வருமானங்களை ஈட்டி கொடுப்பேன், இதனுடைய வாழ்வியல் விஷயங்களை கத்துக்குவேன்னு சொல்லி அந்த அதீதமான நம்பிக்கை அப்ப வச்சுனால்தான் 1980 தொடக்கம் இந்த வானொலியில இந்த 2026 கடந்து பயணிச்சுக்கிறத சொன்ன அந்த அதீதமான நம்பிக்கை எனக்கு சரியான செயல் வடிவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது.
1: நிச்சயமா
0: கற்றுக் கொடுப்பதும் பெற்றுக் கொடுப்பதும் சில நேரங்கள் அதீதமான நம்பிக்கை. அது தோல்விகளையும் வெற்றிகளையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது கூட இது அதீதமான நம்பிக்கை தான்.
1: கண்டிப்பா
0: தோல்விகளை நிறைய நேரங்களை பெற்றுக்கொண்டால் மட்டுமே நாம வெற்றிகளை ஒரு நாள்ல சிகரத்தை அடைய முடியும். ஒன்னே ஒண்ணு சொல்லி
1: முடிச்சிடுறேன்.
0: ஒன்னே ஒண்ணு
1: சொல்லுங்க.
0: இப்ப நம்ம படிக்கிறோம், நம்ம முதுகலை இளம் கலை அப்படிங்கிற இடத்துக்கு போறோம், நம்ம நல்ல வாய்ப்பு வரும், நல்ல ஒரு இடத்துக்கு வரும்ங்கிற நம்பிக்கை அங்க உருவாது. ஒரு ஒரு மனுப்பெண்ணு நமக்கு நல்ல வாழ்க்கை, நமக்கு நல்ல துணைவர் மாமியார் மாமனார் கிடைப்பாங்க, நல்ல அந்த உறவுகள் கிடைப்பாங்க, அதிக நம்பிக்கையில தான் அவங்க பயணிக்கிறாங்க. அந்த மலை சிகரங்களுக்கு போறாங்க பாரு, இமயமலையை தாண்டி நிறைய மலை சிகரங்களுக்கு போய் பயணிக்கிறவங்க பாரு, உயிரை துச்சமான நினைச்சு அவங்ககிட்ட அதிகமான நம்பிக்கை இருக்கிறதுனால தான் மிக சாதாரணமா அந்த இது ஆல்ஸ் மலையில இருந்து இமயமலையில இருந்து கஞ்சன்ஜங்காவில இருந்து நிறைய மலை சிகரங்களை தொட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி தொட்டு வந்தது கூட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் கூட அந்த சாதனையை பண்ணிருக்காங்கன்னா அவங்க நம்மளால முடியாது நினைச்சிருந்தாங்கன்னா அந்த நம்பிக்கை வைக்காம போயிருந்தாங்கன்னா அந்த மலை சிகரத்தை தொண்டு இருக்க முடியாது. அது பெற்றோர்கள் கொடுக்கற ஊக்கம், துணைவர் கொடுக்கற ஊரக்கம், நம்ம சார்ந்தவர்கள் கொடுக்கற ஊக்கம் தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. யாரு கேட்டா இன்னமும் நிறைய சாதிக்கலாம், இன்னும் நிறைய சாதக பயணத்தை தளம் பண்ணிக்கலாம்னா நம்பிக்கைங்கிறது அதிகமா இருக்கணும். அந்த அதீத நம்பிக்கை இருக்கிற நேரங்களை கொஞ்சம் கொஞ்சம்
1: வணக்கம். வணக்கம்
2: பெண்கள் அப்படின்னா ஒரு பொறுமைசாலிமாங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்க தான்.
1: நான் தானா?
2: சரி நான் வரேன். இதுக்கு அதாவது ஆண்கள் அப்படின்னா ஆண்கள் மட்டும்தான் குடும்பத்தை பொறுப்பா எடுத்து நடத்த முடியும், அவங்களால மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் கரெக்டா செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. நீங்க எல்லா துறையிலுமே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சரிசமமா வராங்க அப்படின்னா அதுக்கு உறுதுணையா இருக்கிறது ஆண்கள் தான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: என்ன பொறுத்தவரை ஆண்கள் வந்து எல்லா துறையிலும் சாதிச்சாலும் அதுக்கு ஈக்குவலா பெண்களும் சாதிக்கிறாங்க, அதனால ஆண்கள் மட்டும் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதே தவறானது அப்படின்னு நான்
1: நினைக்கிறேன்.
2: அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு கூட ரெண்டு பெண் குழந்தைகள் ஆரம்பத்தில் சொன்னாங்க பையன் இல்லையே பையன் இல்லைன்னு, பையன் இல்லையே அப்படிங்கிற வார்த்தை எனக்கு என்னைக்குமே இல்லைங்க. ஆண்கள் மட்டுமே சாதிப்பாங்க, ஆண்கள் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற தவற, அதான் அந்த கூட்டியே தவறுன்னு சொல்றேன் நான். அதனால என்ன பொறுத்தாலும் ஆண்கள்

0: ஆண்களுக்கு நிகர் பெண்கள், பெண்களுக்கு நிகர் ஆண்கள். அதாவது ஒரு ஒரு பறவைக்கு வந்துங்க ஒரு ரக்கம் இருந்தா பறக்க முடியாது, ரெண்டு ரக்கம் இருந்தா மட்டும்தான் பறக்க முடியும். அது போலதான் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்னா இருந்தா மட்டும்தான், பெண்களும் ஆண்களும் சரிசமமா இருந்தா மட்டும்தான் வெற்றி தடைய முடியும்.
1: நிச்சயமா நிச்சயமா,
0: மீண்டும் ஒரு முறை சொல்றேன், பெண்களுக்கு பொறுமை சளி நீங்க தான். நன்றி,
1: தேங்க்யூ. ஓகே ஓகே, நம்ம பேசலாம். கண்மூடித்தனமாக ஆண்கள் நம்பக்கூடிய சில விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பேசுங்க தோழ, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 12:17 நோடம் ஆயிட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கோம் கண்மூடித்தனமாக ஆண்கள் நம்பக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டு இருக்கோம். நிகழ்ச்சி வரக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், புதுவையிலிருந்து ஆசை தம்பி பேசுறேன்.
1: ஓகே சொல்லுங்க சார்.
3: அதான் மேடம், அது கண்மூடித்தனமாக ஆண்கள் நம்புவது என்ன, அதாவது இதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது. அந்த அந்த பாட்டு வந்து வேற மாதிரி சம்பந்தம் தான். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. கண் போன போக்கல போகக்கூடாது, கால் போன போக்கல போகக்கூடாது, மனம் போன போக்கல போகக்கூடாது. ஆனா அந்த மனம் போன போக்க போனதை மனிதன் மறந்து போகக்கூடாது,
1: மறந்து போகக்கூடாது.
3: இது நம்மள தெளிவுபடுத்துது. இது எப்படி தெளிவுபடுத்துனா, அதாவது நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து அப்படி மூட நம்பிக்கையோட நம்ம எதுவுமே நம்புறது இல்ல. எப்படின்னா, மனிதன் ஒரு நல்ல தெளிந்த ஒரு ஆண்மகனுக்கு உள்ளார ஒரு கேள்வியோ ஒரு இதுவோ நமக்கு தெரியும் போது அது மனசு வந்து பகுத்தறிவுது. பகுத்தறிவு இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சாலும் நம்ம சில விஷயத்த சில நண்பர்கள் சொன்னா அப்படியே செய்யறோம். கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு சில உறவினர்கள் சொன்னா அப்படியேதான் செய்யறோம். அந்த நேரத்துல ஏன் அதை நம்ம பகுத்தறிந்து பார்ப்பது இல்லை என்றால் அவர்கள் மீது கொண்ட நம்பிக்கை.
1: நம்பிக்கை,
3: ஆமா, அந்த நம்பிக்கை வீண் போகாமல் இருப்பதற்கு அவர் அந்த நம்பிக்கையுடைய மனிதராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதராக இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் எனக்கு அந்த அனுபவத்தில் சில ஏமாற்றங்கள் உண்டு. சிலர் இப்ப சொன்ன அவர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு கருத்து அவரே சரியில்லாம போக நேரத்தில் நம்ம கொஞ்சம் அது இது எதுக்கு சொல்றேன்னா ஏமாந்துடாதீங்க, அதுக்காக சொல்றேன். இன்னொன்னு, என் தம்பி இருக்காரு, அவர் ஆண்மகன் தானே, அவர் என் தங்கச்சி சொன்னா அப்படியே நம்புவார். ஓடி கிழிச்சு அந்த கோட்டு இப்படி எப்படி போகவே மாட்டாரு. இதுதான் மேடம் வந்து நம்ம அப்படியே கண்மூடித்தனமாக என்றால், கண்ணம் கண்மூடித்தனமாக என்றால் வேத வாக்கு மேடம். அது நீங்க சொன்ன எதுக்கு பேர் வேத வாக்கு, இவர்கள் சொன்னால் இது வேத வாக்கு, இவர்கள் சொன்னா இது வேத வாக்கு, அதுதான் அந்த கண்மூடித்தனமா நம்புறது. அப்படி ஆண்கள் நம்பலாமா? நீங்க ஆண்கள் நம்புகிறார்கள், சில பேர் நம்புகிறார்கள், அதை நீங்க எடுத்திருக்கீங்க தலைப்பா. அந்த இது வந்து நம்பலாமா அப்படின்னா, நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம மனசு பகுத்தறிந்து கொடுத்துடுது. இருந்தும் நம்ம சிலது அப்படியே ஏத்துக்கிறோம், ஏன் இந்த நேரத்துல
1: ஏத்துக்கிறோம்.
3: ஆமா, அது ஏதோ ஒரு வேகத்துல செய்யறதா மேடம், ஒரு வேகத்துல போய் செய்யறதுதான் அந்த மூடமா சனமா கண்மூடி சனமா செஞ்சுட்டேன், ஐயோ நான் இது கூட யோசனையே பண்ணலையே அப்படின்னு மாட்டிக்கிறோம் தான் அது உண்மைதான். இது அது மாதிரி மாட்டிக்க கூடாதுன்னு தெளிவா இருக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க இதை எடுத்திருக்கீங்க இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
3: ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு.
1: கண்டிப்பா சார், நன்றி.
3: ஓகே ஓகே, நன்றி.
1: சோ நம்மளோட நேயர்கள்லாம் வந்து தன்னோட பொண்ணான கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா கண்மூடித்தனமாக ஆண்கள் நம்பும் சில விஷயங்கள்ல இந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா அமைஞ்சுட்டு இருக்கு. சோ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சார், நம்ம லைவ்ல இருக்கோம், சொல்லுங்க யாருங்க.
4: வணக்கம்மா.
1: வணக்கம்.
4: கடலூர் ராஜேந்திரன்.
1: ராஜேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
0: இது கண்மூடித்தனமா ஆண் மட்டும் இல்லம்மா.

0: அவனுக்கும் பெண்ணுக்கும் இது உள்ளது. இது முக்கியமான காரணம், கொஞ்சம் இலகிய மனசு இருந்தாலே போதும்
1: போதும்,
0: அந்த இலகிய மனசை எல்லாருமே பயன்படுத்துவாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா.
0: ஆமா, இத வந்துமா யாருகிட்டயா இருந்தாலும் சரிதான், நம்ம குடும்பத்திலே அண்ணன் தம்பி கிட்ட பாப்பா கேட்டா கொடுத்துருவாடா பண்ற ஒரு அண்ணனுக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கும். இதே போல அந்த கண்மூடித்தனம் சொல்லுவாங்க, என்ன எடுத்தோம்னா இது கண்மூடித்தனம் கிடையாது, கொஞ்சம் இலகிய மனசு இருந்தாலே போதும், அவங்க சொல்றத நாம நம்ப வேண்டிய கட்டாயம்.
1: நம்மள வந்து நம்ப வச்சிருவாங்க, அவன் கொடுத்துருவான்டா அப்படின்றத நம்ப வச்சிருவாங்க.
0: இது எல்லா இடத்துலயும் நடக்குமா, இது ஆணுக்கு மட்டும் இல்லமா, பெண்ணு மட்டும் என்ன விதி விளக்காது, பெண்ணுக்கும் உண்டு, அது அதுல மாற்றமே கிடையாதுமா. அது என்னுடைய ஒபினியன்ஸ் இதுதான்மா.
1: ஓகே சூப்பர் சார்.
0: ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி,
1: இலகிய மனதோட இருக்காதீங்கன்னு சொல்றீங்க கண்மூடித்தனமா.
0: இலகிய மனசு இருக்கலாமா,
1: இருக்கலாம்,
0: ஆனா அது ரொம்ப ஓவரா இருக்க கூடாது.
1: ஓவரா இருக்க கூடாது,
0: இலகிய மனசு இல்லன்னா நமக்கு வந்து ஒரு கல் நெஞ்சு ஆயிடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா,
0: இலகிய மனசு இருக்கணும். அவங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்ன்ற ஒரு மனசுல இருக்கணும். அதையே ஒருத்தவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா, ஏன்னா நான் வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் அதுல நான் விட்டுருக்கேன் மாதிரி, அது அடி இலகிய மனசே சரி கூட இருக்கட்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக சொந்த தங்கச்சிக்கு செய்தது தாங்க, அது வேற ஒண்ணும் இல்ல. அது கடைசியில என்னுடைய வாழ்க்கையே மாத்தி அமைச்சிருச்சு.
1: அதாவது நாம நினைச்சுக்கிறது நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கே உபத்திரமா அமையும் போதுதான் வந்து வேதனையான ஒரு விஷயம்.
0: அந்த இலகிய மனசு இல்லாம அன்னைக்கு கொஞ்சம் கல்லுஞ்சா இருந்தோம்னா இன்னைக்கு அந்த பொருள் என்கிட்ட இருக்கும்
1: இருந்திருக்கும்.
0: ஆனா அன்னைக்கு நம்ம கூட பிறந்த பெண் வேணும்ன்றதுனால நாம செஞ்சோம், அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க.
1: பயன்படுத்திட்டாங்க அவங்க, ஒரு நிமிடம் நினைச்சு பார்த்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லையா.
0: இப்ப இதுல அவங்க கல் மனசா நாம கல் மனசான்றது நீங்க தான் முடிவு
1: பண்ணணும். அந்த டாபிக்கே போக வேண்டாம். சூப்பர் சூப்பர் சார், ராஜேந்திரன் சார் நன்றி.
0: ஓகேமா,
1: பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இலகிய மனசு, நிறைய பேர் அதை உபயோகப்படுத்திக்கிறேன், கண்மூடித்தனமா நான் நம்பிடுறேன் சில விஷயங்களை அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. சோ ஆண்களுடைய மனசு எவ்வளவு மென்மையா இருக்கு பாத்தீங்களா. சோ எல்லாருமே கண் மூலியமா தனமா நம்பி நிறைய விஷயங்கள் இழந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இது வந்து கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஆண்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்களுடைய சொல்லக்கூடிய எனக்கு கருத்துக்களே எவ்வளவு வேதனையா அப்படி இருக்கு பாத்தீங்களா. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம், உங்களுக்காக பாடல் வரதி கேட்கலாம் வாங்க. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல இருந்து

நேர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சி நாளை முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்களுக்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம் நேர்களே, இது உங்களுக்கான விருப்பம்.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2020 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: दोपहर के 1:30 बजे। थैंक यू।
1: நேற்று இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2020 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியில் இந்த அஞ்சசையை கேட்டீர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: பேசுங்க தோழா நிகழ்ச்சியோட நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கண்மூடித்தனமாக ஆண்கள் நம்பக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல முக்கியமானது நம்பிக்கையானது இருக்கு. சோ கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசின அத்தனை நேர்களுக்கும் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அந்த கருத்தையும் நாமளும் வந்து மனசுல பதிவு பண்ணிக்கும், அப்பதான் இன்னொரு இடத்துல போய் ஏமாறாம இருக்கலாம். சோ நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1

வெண்கல பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பொருளாதார உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். மக்களின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்படுவதோடு மட்டுமின்றி அவை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து தரப்பினருக்கான வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக

0: அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 2029 டிசம்பர் மாதத்திற்குள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்கியிருந்த போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய புள்ளியான நவ்பிரீத் சிங் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்த நவ்பிரீத் சிங் துருக்கி நாட்டு குடியுரிமையுடன் போலியான அடையாள அட்டை கொண்ட பெயருடன் செயல்பட்டு வந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது அந்த நபர் இந்தியா அழைத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக பணியாற்றிய சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்கள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஊடக நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், கழுகுகள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். சூழல் மண்டலத்தை பாதுகாப்பதில் கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அனந்த்நாக் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள 2 சுரங்கங்கள் வெற்றிகரமாக ஏலத்தில் விடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏல நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கங்கள் முழுமையாக ஏலம் விடப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் பொருளாதார வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட காலங்களில் தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாப்போ சிவஞானத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். பத்திரிகையாளராகவும் எழுத்தாளராகவும் அறியப்பட்ட அவர், மகாகவி பாரதியாரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு எழுத்து பணிகளை செழுமைப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிலப்பதிகாரத்தின் புகழை பரப்பியதால் சிலம்பு செல்வர் என்று மாப்போ சிவஞானம் போற்றப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியையும் மத்திய அரசு ஊரக பகுதி மகளிருக்கு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம்.
2: வேளாண் துறையில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் மத்திய அமைச்சரவை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. 1261 கோடி ரூபாய் செலவில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் அவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதற்கு உதவிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கான செலவினங்கள் குறைவதோடு ட்ரோன்களை வாடகைக்கு விடுவதன் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிரும் பொருளாதார வளர்ச்சி கண்டு வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன் வாங்குவதற்கான 80% நிதி உதவியை மத்திய அரசு வழங்குகிறது. இதற்கான உச்சவரம்பாக 8 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.

0: கொடுக்கப்பட்டு அதற்கான கடனுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் தனது வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பூஜா கூறுகிறார். இது தங்களது குடும்பத்தின் நிதிச்சுமையை களைவதற்கு உதவியதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த திட்டம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பதோடு மட்டுமின்றி ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த மகளிரின் வாழ்வாதாரத்தையும் வருவாயையும் வெகுவாக உயர்த்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல.
1: தில்லியில் காற்று மாசுபடுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு வரும் காலங்களில் உரிய பலன்கள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தில்லி அரசு கொள்கைகளை வகுத்து வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா கூறினார். செம்மொழி மராத்தி மையத்தை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று புனேயில் உள்ள டெக்கான் கல்லூரியில் இந்த மையத்தை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசு இந்த ஒப்புதலை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தனியார் நிறுவனத்தில் கொதிக்கலன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். திருப்பதி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த தனியார் தொழிற்சாலையில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வில்வித்தை பிரிவில் குங்கும் மொஹத் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் கோல்ஃப் போட்டியில் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சௌஹான் வெண்கலப் பதக்கம் வென்றார். கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் 212 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பாகிஸ்தான் சற்றுமுன் வரை 10.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்தது. மல்யுத்த போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அன்டிம் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெராவத்தும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 18 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, நிலைத்த நேரம் 12:50, எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
4: இந்த எண்ணம் மட்டும் அவளை திருப்திப்படுத்தவில்லை. அவனை பார்க்க வந்த தொழிலாளியும் அவனிடம் மனம் விட்டு பேசாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொண்டே பேசுவதாக அவளுக்கு தோன்றியது. சாதாரண தொழிலாளி குடும்ப பெண்ணான அவளோடு எவ்வளவு லகுவாகவும் தாராளமாகவும் அந்த தொழிலாளி பேசினானோ, அதே மாதிரி நிக்கலாயிடம் அவன் மனம் விட்டு பேச காணோம். ஒரு தடவை நிக்கலாய் அந்த அறையை விட்டு சென்ற சமயத்தில் அவள் வந்திருந்த இளைஞனை பார்த்து பேசினாள். நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ என்ன, உபாத்தியாயரிடம் பாடம் ஒப்புக்கின்ற சிறுவனா? இல்லையே. அந்த இளைஞன் பல்லை காட்டி சிரித்தான். பழக்கப்படாத இடத்தில் நண்டும் கூட முகம் சிவக்கும். என்ன இருந்தாலும் இவர் நம்மை போன்றவர் இல்லையே. சமயங்களில் சாஷா

வருவாள். அவள் வந்தால் வெகு நேரம் தங்க மாட்டாள். சிரிப்பே இல்லாமல் வந்த விஷயத்தை பற்றி மட்டுமே அவள் எப்பொழுதும் பேசுவாள். போகும்போது தாயிடம் மாத்திரம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு போவாள். பாவல் எப்படி இருக்கிறான்? சௌக்கியமா தான் இருக்கிறான், சந்தோஷமா தான் இருக்கிறான், எல்லாம் கடவுள் அருள். நான் விசாரித்ததாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே மறைந்து விடுவாள் சாஷா. ஒருமுறை பாவலை விசாரணை செய்யாமலே அவனை அதிக காலமாக காவலில் வைத்திருப்பதை பற்றி அவளிடம் தாய் புகார் கூறினாள். சாஷா முகத்தை சுழித்தாள், எதுவும் பேசவில்லை. எனினும் அவளது கை விரல்கள் மட்டும் முறுக்கி பிசைந்து கொண்டன. தாய்க்கு அவளிடம் அந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அடி கண்ணே, நீ அவனை காதலிப்பது எனக்கு தெரியும். ஆனால் அதை சொல்வதற்கு அவளுக்கு துணிவில்லை. அந்த பெண்ணின் அழுத்தம் நிறைந்த முகமும் இறுகிய உதடுகளும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக விஷயத்தை பற்றி மட்டும் பேசும் அவளது பேச்சும் தாயின் மனத்தில் எழும் அன்புணர்ச்சியை எதிர்த்து தள்ளின. எனவே அவள் பெருமூச்செறிந்தவாறே தன் கையினால் சாஷாவின் கையை அழுத்தி பிடிப்பாள். தனக்குள்ளாகவே நினைத்துக் கொள்வாள், அடி என் கண்ணே, நீ ஒரு துர்பாக்கியசாலி. ஒரு நாள் நஜாஷா வந்தாள். வந்த இடத்தில் தாய் இங்கு வந்திருப்பதைக் கண்டு அவளுக்கு ஒரே பேரானந்தம். அவள் தாயை அணைத்து முத்தமிட்டாள். பிறகு திடீரென்று அமைதி நிறைந்த குரலில் பேசினாள், என் அம்மா செத்துப்போனாள், பாவம் செத்துப்போனாள். அவள் தன் தலையை நிமிர்த்தி சிலுப்பிவிட்டு கண்களை விருட்டென்று துடைத்துவிட்டு கொண்டு பேசினாள். பாவம், அவளுக்கு இன்னும் 50 வயது கூட நிறையவில்லை. அவள் இன்னும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவள் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை விட அவள் செத்துப்போனதே நல்லது என்றுதான் எனக்கு படுகிறது. அவள் தன்னந்தனி ஆளாக, பக்கத்திலே யார் துணையுமின்றி, யாருக்கும் தேவையற்றவளாக, எப்போது பார்த்தாலும் தன் தந்தையின் அதற்றலுக்கும் அடக்குமுறைக்கும் ஆளானவாறே வாழ்ந்தாள். இந்த மாதிரி பிழைப்பை வாழ்வென்று சொல்ல முடியுமா? மற்றவர்கள் ஏதோ நல்ல காலம் வரத்தான் போகிறது என்ற நம்பிக்கையிலாவது வாழ்கிறார்கள். ஆனால் என் தாயோ நாளுக்கு நாள் அதிகப்படியான வசவுகளை கேட்டுக்கொண்டிருப்பதை தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியவில்லை. அந்த நம்பிக்கை அவளுக்கு இல்லை. நீங்கள் சொல்வது உண்மை நதாஷா என்று சிந்தித்தவாறே சொன்னாள் தாய். நல்ல காலத்தை எதிர்பார்த்துதான் ஜனங்கள் வாழ்கிறார்கள். எந்தவித நம்பிக்கையுமே இல்லாவிட்டால் அது எந்த வாழ்வோடு சேர்த்தி? அவள் அந்த பெண்ணின் கையை தட்டி கொடுத்தாள். அப்படியென்றால் நீங்கள் இப்போது தனியாகத்தான் இருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாம், தன்னந்தனியாகத்தான் என்று லேசாக சொன்னாள் நதாஷா. அது சரி என்று ஒரு கணம் கழித்து புன்னகை புரிந்தவாறே சொன்னாள் தாய். நல்லவர்கள் என்றுமே அதிக நாட்கள் தனியாக வாழ்வதில்லை. நல்லவர்களோடு மற்றவர்கள் வந்து எப்போதும் ஒட்டிக்கொள்வார்கள். ஒரு நெசவு தொழிற்சாலையை சேர்ந்த பள்ளிக்கூடத்தில் நதாஷா ஆசிரியர் வேலை பெற்றாள். தாய் அவளுக்கு அவ்வப்போது சட்டவிரோதமான பிரசுரங்களையும் பத்திரிகைகளையும் அறிக்கைகளையும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவாள். இதுவே அவளது வேலையாகிவிட்டது. மாதத்தில் எத்தனையோ தடவைகளில் அவள் ஒரு கன்னியாஸ்திரி மாதிரியோ அல்லது துணிமணி, ரிப்பன், லேஸ் முதலியனவற்றை விற்கும் அங்காடிக்காரி போலவோ அல்லது செயலுள்ள பட்டணக்கரை குடும்ப பெண் மாதிரியோ பக்திமயமான புண்ணிய ஸ்தல யாத்திரிகை போலவோ மாறுவேஷம் தரித்துக் கொள்வாள். தோளிலே ஒரு பையையாவது கையிலே ஒரு ட்ரங்க் பெட்டியையாவது தூக்கிக் கொண்டே அவள் அந்த மாகாணம் முழுவதும் சுற்றித் திரிந்தாள். ரயிலாகட்டும், படகாகட்டும், ஹோட்டலாகட்டும், சத்திரம் சாவடிகளாகட்டும், எங்கு போனாலும் அவள்தான் அங்குள்ள அந்நியர்களிடம் மிகுந்த அமைதியோடு முதன் முதல் பேச்சை தொடங்குவாள். கொஞ்சம் கூட பயனில்லாமல் தன்னுடைய அனுபவ அறிவினாலும் சுமூகமாக பழகும் தன்மையாலும் அவர்களது கவனத்தையெல்லாம் தன்பால் கவர்ந்து விடுவாள். ஜனங்களோடு பேசுவதிலும் அவர்களது கதைகளையும் குறைபாடுகளையும் அவர்களை புரியாது மயங்க வைக்கும் விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வதிலும் அவள் விருப்பம் கொண்டாள். வாழ்க்கையில் மிகவும் சலித்து போய் காலத்தின் கோலத்தால் தமது வாழ்க்கையில் அடிமேல் அடி வாங்கியதை எதிர்த்து அவற்றை தவிர்ப்பதற்கு தன் மனத்தில் எழும் தெள்ள தெளிவான கேள்விகளுக்கு விடையும் மார்க்கமும் தெரியாமல் அதை தெரிந்து கொள்வதற்கு இடைவிடாது துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும் மக்களில் யாரையேனும் கண்டால் தாய்க்கு ஒரே ஆனந்தம் உண்டாகும்.
கும்பி கொதிப்பை தவிர்ப்பதற்காக மனிதர்களால் நடத்தப்படும்

0: அமைதியின்மை நிறைந்த போராட்ட வாழ்க்கை சித்திரங்கள் அவளது கண் முன்னால் திரைவிரித்து படர்ந்து தெரியும். எங்கு பார்த்தாலும் மனிதர்களை ஏமாற்றி ஏதாவது ஆதாயம் பார்ப்பதற்காகவென்று செய்யும் கொச்சையான அப்பட்டமான முயற்சிகளையும் சொந்த சுயநலத்துக்காக மக்களை கசக்கி பிழிந்து அவர்களது கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் உறிஞ்சி குடிப்பதையும் அவள் தெள்ள தெளிவாக காண முடிந்தது. உலகத்திலே அமோகமான வளமும் செல்வமும் நிறைந்திருப்பதையும் அதே சமயத்தில் பெரும்பான்மையான மக்கள் இந்த செல்வ வளத்துக்கு மத்தியிலேயும் கூட அரைப்பட்டினி குறைப்பட்டினியாக உயிர் வாழ்வதையும் எப்பொழுதும் தேவையின் நிர்பந்தத்திற்கு ஆளாகி வாழ்வதையும் அவள் கண்டாள். தேவாலயங்களிலோ பொன்னும் வெள்ளியும் நிறைந்து கிடந்தன. அவற்றால் ஆண்டவனுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கவில்லை. அதே சமயத்தில் அந்த கோவில்களின் வாசல்களில் பிச்சைக்காரர்கள் நடுநடுங்கிக் கொண்டே தங்களுடைய கைகளிலே வந்துவிடும் பிச்சை காசுக்காக பயனின்றி காத்து கிடந்தார்கள். இதற்கு முன்பு கூட அவள் இது மாதிரி காட்சிகளை கண்டிருக்கிறாள். பணம் படைத்த தேவாலயங்களையும் பொன் ஆபரணம் கொண்ட உடைகளை அணிந்த பாதிரிகளையும் அவள் கண்டிருக்கிறாள். இந்த நிலைமை பிச்சைக்காரர்களின் குடிசைகளுக்கும் கிழிந்து பழங்கந்தையாய் போய் மானத்தை மறைக்கக்கூட இயலாத அவர்களது துணிகளுக்கும் எதிர்மறைவான காட்சியாய் இருப்பதையும் அவள் கண்டிருக்கிறாள். ஆனால் முன்பெல்லாம் அவள் இந்த மாதிரி எதிரும் புதிருமான வித்தியாசத்தை இயற்கை நியதி என்று கருதி சமாதானம் அடைந்தாள். இப்பொழுதோ இந்த நிலைமை அவளால் தாங்க முடியாததாய் இருந்தது. பணக்காரர்களை விட ஏழைகட்கு தேவாலயம் அருகிலேயும் தேவை மிக்கதாயும் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. எனவே பிச்சைக்காரர்களுக்கு இழைக்கும் எந்த கொடுமையையும் அவளால் பொறுக்க முடியவில்லை. அவள் பார்த்த கிறிஸ்துநாதரின் சித்திரங்களில் இருந்தும் கிறிஸ்துவை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்த கதைகளிலிருந்தும் கிறிஸ்துநாதர் எளிய உடைகள் தரித்து ஏழைகளின் நண்பராகவே இருந்தார் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். மத்திய நிதி அமைச்சகம் சார்பில் புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 5வது கவுடல்யா பொருளாதார மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தொடக்கி வைத்தார். பொருளாதார வலிமையும் சமூக வலிமையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவை. எனவே நாட்டின் வளர்ச்சி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் கூறினார். பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணைத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெறும் கோபாலக் மாநாட்டில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். குவைத் நாட்டின் கொடியுடன் சென்று கொண்டிருந்த எம்டி கசிமா 3 என்ற எண்ணெய் டேங்கர் கப்பல் மீது ஹர்முஸ் நீரிணை பகுதியில் ஏவுகணை தாக்கி ஏற்பட்ட விபத்தில் தாக்குதலுக்கு உள்ளான சரக்கு கப்பலில் இருந்த 5 இந்திய பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் கோல்ஃப் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை பிரணவி உர்ஸ் படைத்துள்ளார். இவரது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் பெண்கள் அணிக்கான கோல்ஃப் பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் இன்று நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆடவர் 20-20 கிரிக்கெட்

0: காற்றில் கண்டிருக்கும் நேர்களுக்கு இனியொரு மதிய வணக்கம். ஹாய் சிநேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் தீபா. இது மகளிருக்கான ஷோ, மகளிர் மட்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட விருப்ப பாடல கேட்க போறாங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் நேர் வந்திருக்காங்க, யாருங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன பாடல் கேட்க போறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ஆரோல இடஞ்சாவடி முத்தால் பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க மேடம், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: அகத்தியர்ல இருந்து தாய சிறந்த கோயிலும் இல்ல எனக்கு போடுங்க.
0: என்ன ஸ்பெஷல்? நீங்க மதர்ஸ் டே கூட இல்லையே.
1: அந்த பாட்டு எல்லாரும் கருத்தாவும் இருக்கும்.
0: பாட்டு நல்லா இருக்குமா? சரி ஓகே கேட்டலாம். நன்றி.
1: சரி மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம்.

0: ஸ்னேக்னியம் அகலி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 1:07 ஆயிட்டு இருக்கு. சோ ஹாய் ஸ்னேக்னியம் நிகழ்ச்சியில உங்களோட இருப்ப பாடலும் இடம் பெறணும் அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்களை நீங்க கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
1: ஜடஞ்சாவிலிருந்து ஆரோவில் இருந்து ராஜேஸ்வரி.

0: என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மண் வாசனை படத்துல இருந்து மொட்டு வச்ச
0: மல்லிகளுக்கு கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி,
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே.

0: சாய்ஸ் டெக்னிவாங்களே உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில என்ன மாதிரியான பாடல் கேட்க போறாங்க, எந்த நேர் எந்த ஊர்ல இருந்துன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, இறங்கிருந்து
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம். நம்மளோட பாடல் இப்ப செஞ்சுக்கு கொடுக்க போறோம், கலைவாணி மேடமோட விருப்பமா. என்ன பாடல் சொல்லுங்க
1: மேம்? படம் வந்து ஆலிங்கால் அழகு ராஜா. யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்சாங்க.
0: ஓகே, யாருக்கும் சொல்லாம என்னத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க.

ஓகே கலைமணி மேடம், கலைமணி மேடமோட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி. உங்களோட இப்ப பாடல் கேட்கணும்னா கால் பண்ணுங்க. இப்போ ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 கல்லாம்.

0: கேக்குறாங்க, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். அந்த நேயர் சேதராப்பட்டுல இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறோம்.
0: தமிழ்ச்செல்வி மேடம் சொல்லுங்க, சேதாப்பட்டு கொடுக்க போறோமா பாடல்? சரி சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எங்க ஊரு ராசாத்தி படத்துல இருந்து பொன்மானை தேடி நானும் பூ வாங்கி வந்தேன். நான் வாங்கி வந்த நேரம் நீங்க போட வேண்டும்.
0: இந்த ராசாத்திக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோ உங்களுடைய இருப்ப பாடலையும் கேட்கலாம், கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்று எண்கள்ல.

ஒரு மணி 17 ஆயிட்டு இருக்கு. ஹாய் ஸ்னேக்னே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க வந்திருக்கூடிய நேயர் யார், இங்கிருந்து எந்த ஊர்ல?

0: தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கும் தீபா மேடத்துக்கு மதியம் வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க வேண்டியா மேடம், சொல்லுங்க. இப்ப கடலூருக்கு பாடல் கொடுக்க போறோமா?
1: நீங்க வந்து கரெக்டா சொன்னாங்க பாருங்க, யாரு சிதம்பரத்துல இருந்து கண்ணு சொன்னாங்க பாருங்க, அது மாதிரி ஒரு பொறுமைக்கு வந்து பெண்ணுன்றது நீங்க தான் சார் மேடம். அவ்வளவு ஒரு பொறுமையா வந்து எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களுக்காகவும் உங்ககிட்ட நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
0: வெண்ணிலா மேடம், ஒரு பெரிய ஐஸ்கட்டி இதுக்கே தலையை பிரேக்
1: பண்ணிட்டீங்க. ஒரு பொறுமையா எங்களுக்கு எப்படி ஆண்கள் வந்து அழகா பேச பேச அதுக்கு அழகா நீங்க வந்து பொறுமையா வந்து குடுத்தீங்க பாருங்க, அதுதான் அங்க இருக்கீங்க மேடம் நீங்க.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி மேடம். எனக்கு வந்து என் ஜீவன் பாடுது அந்த படத்துல இருந்து எங்கிருந்தோ அழைக்கும் அந்த பாடல் மேடம். எல்லாருக்காகவும் நேரடிக்கேக்குறவங்க அனைத்து நேர்களுக்காகவும் கேக்குறேன்
0: மேடம். வெண்ணிலா மேடம் ஐஸ்கிரீம் மேடம் பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் வந்து தெற்கு கேட்கலாம். என் ஜீவன் பாடுது நான் பாடலாம்
1: கேக்குறேன்.
0: ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சோ நேர்களே, உங்களோட பாடல் நீங்க கேட்கலாம். கால் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்னேக்தி மகளிர், உங்க சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நேரம் 1:40, 16 மணி தொலைகள்ல எந்த ஊருக்கு எந்த நேருக்கு பாடல் கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தீபா மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
2: உன்ன பாண்டிக்கே கொடுக்க போறோமா? ஜெயா மேம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: மேம் படம் ரோஜா, பாடல் காதல் ரோஜா, அந்த சாங்.
2: ஓகே, கொடுத்துடலாம். நன்றி.
3: தேங்க்யூ மேம்.

0: சாய்ஸ் நேக்கியம் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் பாத்தீங்கன்னா 1:45 மணி துளிகள்ல எந்த நேருக்கு என்ன பாடல் கொடுக்க போறோம், எந்த ஊருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எத்தனை பேர் வணக்கம் சொல்றீங்கம்மா? ஓகே, கியூட்டா வணக்கம் சொல்றீங்க. சொல்றீங்க, யார் இங்க இருந்து? ஸ்வப்னா. ஸ்வப்னா சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கடலூருக்கே மறுபடியும் பாட்டு கொடுக்க போறோமா? சொல்லுங்க, ஸ்வப்னாக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பழத்தமன் பழத்துல இருந்து தாமரைப்பூவுக்கு இன்னைக்கு அந்த சாங் வேணும்.
0: சரி, போட்டலாம். ஸ்வப்னா எந்த படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஆளுக்கும் பாட்டுக்கு சம்பந்தமே இல்ல. சரி, ஓகே. நாளைக்கு வந்து ரெயின்போ கிட்ஸ் இருக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே, பை. ஸ்வப்னா அந்த கியூட் நேருக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் வாங்க. பசும்போன் திரைப்படத்துல இருந்து

0: ஹாய் சேகரிய மகளிர், உங்க சாய்ஸ் நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்திருக்கும். நேர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: வாழைப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் மேடம். வாழைப்பட்டாம்பாளையம் தமிழ்நாடா பாண்டியா? சொல்லுங்க.
1: வாழைப்பட்டாம்பாளையம் தமிழ்நாடு தான்
0: மேம். தமிழ்நாடு. சோ வாழைப்பட்டாம்பாளையம் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பாடல் கொடுக்க போறோம். சோ ஜயா மேடமோட விருப்ப பாடல என்ன கேட்க போறீங்க?
1: பூ போல.

0: அதெல்லாம் வர முடியாது, போங்க. பாட்டு வேணா போடுறேன்.
1: பாட்டா வந்து அது நீங்க வர முடியாது மேம். அந்த பூவா தீ போல அப்படியே அந்த காற்றா வந்துருங்க மேம்.
0: சரி வந்துடும் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ. நேர்கிட்ட பாடல் வந்துட்டே இருக்க, ஒரு ஷார்ட் பிரேக்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்றதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: ஹாய் ஸ்நேகி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியுடன் நிறுவத்தனத்துக்கு வந்தாச்சு. எக்ஸாக்டா நேரம் பாத்தீங்கன்னா 1:54 ஆயிடுச்சு. சோ ஃபைனல் சாங்கா நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, ஜாயா மேடம் வாழப்பட்டம் பாளையத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அவங்களோட பாடலோட இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எஃப்எம் ரெயின் போல பாடல் கேட்டு ரசித்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சியாக 2:15 காலத்தை வென்ற கானங்கள் வழங்குவதற்காக நம்மளுடைய ஆர்ஜே ரெடியா இருக்காங்க. நிறைய பயங்கரமான சாங்ஸ் லிஸ்டோட வந்திருக்காரு. சோ கேட் என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, ஆன் பண்ணுங்க உங்க ரேடியோவை. புதுச்சேரி நகரத்தின் மூளை முடுக்கெல்லாம் இசையால நனைய வைக்கும் கடலோர தென்றல் காத்துல தேன் கலந்து வீச புதுச்சேரியோட நம்பர் ஒன் மியூசிக் சுனாமி வந்தாச்சும். கலர்ஃபுல் மனிதர்களுக்கு கலை கட்டின அலை வரிசை இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மதியம் 2:15 நாம போக போறது ஒரு சாதாரணமான பயணம் இல்லைங்க. தமிழ் திரை இசையின் பொற்காலமான 1960களுக்கு ஒரு டைம் மெஷின் ரைடு தான் போக போறோம். 60 வருடங்கள் கடந்தாலும் இன்னைக்கு வர்ற ரீல்ஸ்களுக்கும் ஷார்ட்ஸ்களுக்கும் சவால் அணிக்கிற அந்த எவர்கிரீன் ராகங்களை தான் இப்ப கேட்க போறீங்க. தலைமுறைகள் தாண்டினாலும் தர்மம் கெத்தும் மாறாத பாடல்களை கொடுக்க போற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். ஓகே, 1960கள் சொல்லியாச்சு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேஜிக்கம் உங்க காதுகளுக்குள்ளார கலர்ஃபுல்லா கொண்டு வந்து சேர்க்க போற

இந்த மியூசிக் கேப்டன் யாரு? வார்த்தைகளாலேயே வைகை ஆற பாய வைக்கிறோம். புதுவையின் குரல் ஆன் ஏர்ல உங்க இதயங்களை கொள்ளையடிக்க வந்திருக்கும் உங்கள் அன்பு நண்பன் நான் ஆர்ஜே சீனு தான் நேர்களே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட முதல் பாட்டே ஒரு அல்டிமேட் ஃப்ரீடம் வைபு கொடுக்க போற ஒரு பாட்டு. இன்னைக்கு நாம வீக்கெண்ட் மோட் ரீல்ஸ் போடுறோம் இல்லைங்களா? ஆனா 1960களில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் கடலுக்கு நடுவில் நின்று சுதந்திரம்னா என்னன்னு பாடி காட்டினாரு. டிஎம்எஸ்ஆரோட பவர்ஃபுல் வாய்ஸ்ல எம் எஸ் வி ராமமூர்த்தி இசையிலும் பறவை மாதிரி மனசை லேசாக்கிறம். 1001 படத்தோட மாஸ் ஆந்தம் தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியோட முதல் பாடலா கேட்க போறோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: வார்த்தைகளில் வர்ணஜாலம் வானொலியில் என்றும் உங்கள் தோழனான FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. புது பாட்டுங்க காதுக்குள்ளார போகும், ஆனா இந்த விண்டேஜ் பாட்டுங்க மட்டும்தான் நேரா மனசுக்குள்ளாரையே போகும். அப்படிப்பட்ட பாடல்களை உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில இப்ப வர்றது ஒரு ஆட்டிடியூட் அண்ட் யூகோ கிளாஷ் சாங். நான் தான் கெத்துன்னு நினைக்கிற தலைக்கணத்துக்கு ஈசன் கொடுத்த பதிலடி, சிவாஜி கணேசன் சாரோட அந்த கம்பீரமான நடிப்பும், TMS சாரோட அந்த வெறித்தனமான சாரீரமும், KV மகாதேவன் இசையில உருவான தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளாசிக் மாஸ்டர் பீஸ் தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்க போறீங்க. திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து

ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்

நேர்லே ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களின் அன்பான கவனத்திற்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி

0: பாடல்கள் நிகழ்ச்சியாகவும் 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரலையும் நேயர்கள் நாளை முதல் அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: இசை பிரியர்களின் ஒரே புகலிடம் நெஞ்சில் என்றும் நினைக்கும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலங்கள் கடந்தாலும் கானங்களின் தரத்தை எப்போவுமே மாறாத டாப் கிளாஸ் பாடல்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில இப்ப டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்கள் குரல்கள்ல இணைஞ்சு பாடின ஒரு ரொமான்டிக் லெட்டர் சாங், மனசுக்கு அவ்வளோ இனிமை தரக்கூடிய அந்த பாடலை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து

நிகழ்ச்சியில இப்ப டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்கள் குரல்கள்ல இணைஞ்சு பாடின ஒரு ரொமான்டிக் லெட்டர் சாங், மனசுக்கு அவ்வளோ இனிமை தரக்கூடிய அந்த பாடலை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து.

உங்க சனிக்கிழமை மதியத்தை சும்மா ஜாலியா மாத்திர ஒரே மேஜிக் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பாடல் வரிகளில் ஒளிந்திருக்கும் வாழ்க்கை தத்துவத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு கிளாசி அண்ட் சில்லி வைப்ரேஷனான பாடலை கேட்க போறோம். வெண்ணிற ஆடை படத்திலிருந்து பி சுசிலாமாவோட தேன் குரல்ல உருவான இந்த பாட்டு காதல் இயக்கத்தை ரொம்ப அழகா மென்மையா சொன்ன ஒரு எவர்கிரீன் மெலடி.

இசையால் புதுவையை இணைக்கும் அன்பு பாலம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பழைய பாடல்களின் சாம்ராஜ்யத்தில் என்றும் குறையாத கித்து இது, காலத்தை வென்ற கானங்கள். இயற்கையையும் காதலையும் இணைச்சி எழுதப்பட்ட ஒரு அழகான கவிதை. பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குரல்கள்ல சூரியனும் சந்திரனும் ஒன்னா வந்தா எப்படி இருக்கும்னு வர்ணிச்ச ஒரு சோல்ஃபுல் மெலடி ட்ராக் தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சி நேயர்கள் கேட்க போறாங்க. காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து.

என்றென்றும் உங்கள் புன்னகைக்கு காரணியாகும் மாலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இசை பிரியர்களின் பொக்கிஷமான இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானுங்கள். நம்ம லிஸ்டோட ஒரு தெய்வீகமான நிறைவு பாடல் தான் இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில் நாம கேட்க போறோம். எந்த படத்துல இருந்துன்னு கேட்டீங்கன்னா பஞ்சவர்ண கிளி திரைப்படத்துல இருந்து. என மக்களே, இன்னைக்கு 1960களில் இந்த பாடல்கள் நாம போன டைம் டிராவல் எப்படி இருந்தது? சுதந்திரம், காதல், தத்துவம், பக்தி, தமிழ் எல்லாமே கலந்த ஒரு அல்டிமேட் மியூசிக் பேக்கேஜ். புதுசு புதுசா 1000 பாடல்கள் வரலாம், ஆனா இந்த 60s பாடல்கள் தர்ற அந்த ஆத்மார்த்தமான ஃபீல் உலகத்துல வேற எதாலையுமே தர முடியாது. இப்ப உங்ககிட்ட இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா இந்த சீனுவோட அன்புக்கு எப்பவுமே என்கார்டே கிடையாது. மறந்துடாதீங்க மக்களே, காலம் ஓடலாம், ஆனா எஃப்எம் ரெயின்போவோட ராகமும் அன்பும் என்னைக்குமே ஓயாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை அதிரடியாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதும் உங்களின் இதய துடிப்பு புதுவையின் அடையாளமான 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே சீனு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கல்லூரிப்புகள் ஷோல என்ன கேட்க போறீங்க அப்படின்னா, ஒரு டிஸ்கஷனை தான் கேட்க போறீங்க. நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், அதாவது NSS, இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். NSS பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட மிஸ்டர் காந்தி பிரகாஷ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் NSS ப்ரோக்ராம் ஆபிசர், இந்திரா காந்தி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவர் கூடவே கல்லூரி மாணவர்கள் ஆன சோபனா, ஹனிஷ், அப்புறம் மோகனேஸ்வர், இவங்க மூணு பேரும் வந்திருக்காங்க. சோ இந்த நாலு ஸ்பெஷல் கெஸ்டோட தான் இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷன் இருக்க போகுது. அதுல முதலாவதா சார், NSS அப்படின்னா என்ன, NSS பத்தி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரீஃப் கொடுத்துருங்க.
2: வணக்கம் நேயர்களே, நான் காந்தி பிரகாஷ், நாட்டு நலப்பணி திட்டத்தோட ஒருங்கிணைப்பாளர். இந்த நாட்டு நலப்பணி திட்டம், அது NSS, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் சொல்லப்படுற இந்த குழுவானது நம்ம கல்லூரி மாணவர்களிடையே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் சார்பாக செயல்படுத்தப்படுற ஒரு கிளப். இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நேஷனல் வைட்ல எல்லா மாணவர்களும் சமூக பொறுப்போடு செயல்படுவதற்காகவே உருவாக்கப்பட்டது. இது வந்து மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் உருவாக்கும், முக்கியமான நம்ம ஒரு சோசியல் சர்வீஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காகவே பண்றது.
1: சார், இப்போ NSS அதோட ஸ்லோகன் பாத்தீங்கன்னா, நாட் மீ பட் யூ. இந்த ஒரு ஸ்லோகன் வந்து நம்ம என்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தெல்லாம் பாக்கலாம், அத பத்தி சொல்லுங்க.
2: சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த நாட் மீ பட் யூ அப்படிங்கிறது வந்து நான் மட்டுமல்ல அனைவரும் சேர்ந்து, நான் மட்டுமல்ல அனைவருக்குமானது அப்படிங்கிற மாதிரியான பல தோரணைகள்ல நம்ம இதை எடுத்துக்க முடியும். இப்படி NSS-ல இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா, அவங்களை வாலண்டியர்ஸ் சொல்லுவோம், தன்னார்வலர்கள் அப்படின்வோம். வாலண்டியரா அவங்க வந்தாலும் அவங்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்பு இல்ல, சமூக பொறுப்பு, அனைவருக்குமான ஒரு பொறுப்பு, உங்களுக்காகவும் சேர்ந்து செய்யப்படுகின்ற ஒரு ஒரு பொறுப்பு அப்படிங்கிற இதுதான் இது இந்த ஸ்லோகன் வலியுறுத்துது.
1: சூப்பரா சொன்னீங்க சார். NSS-ல என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கு, அதை பார்த்து இந்த காலத்தோட யூத் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களும் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா,
2: கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இருவருக்குமான நிகழ்ச்சி தான் இது. ஸ்கூல்ல இருக்கும்பொழுது நம்ம வந்து ஸ்கூலுக்கான NSS இருக்கு, கல்லூரிகள்ல கல்லூரிக்கான NSS யூனிட்டும் இருக்கு. ஒரு யூனிட்ல கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் சேர்த்துப்பாங்க. ஒரு சில கல்லூரிகள்ல 100 மாணவர்கள் சேர்ந்து செயல்படுற நிகழ்ச்சியும் இருக்கு. இப்போ 100 மாணவர்கள், சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, எனக்கு 100 மாணவர்களை கொடுங்க, நான் வந்து இந்த தேசத்தை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் இந்த மாதிரியான யூத் எம்பவர்மெண்ட், மாணவர்களை மிகப்பெரிய அளவுக்கான தன்னெழுச்சியா அவங்க சமூக பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கறதுக்காக

0: ஆதரவாகவே இந்த யூனிட் ஆனது செயல்படுது.
1: இப்போ இங்க வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஜெனரலான க்வெஸ்சன், என்எஸ்எஸ் உள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து நிறைய கிளப்ஸ் இருக்கும் இல்லையா காலேஜஸ்ல, நம்மளுக்கு என்எஸ்எஸ் மட்டும் ஒரே ஒரு கிளப் கிடையாது, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், ஆனா நீங்க வந்து ஏன் ஸ்பெசிபிக்கா என்எஸ்எஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க.
2: பேசிக்கலி இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா, பிராட்வே ஆஃப் லேர்னிங்கை கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம புக்ஸ்லயோ இல்ல சிலபஸ்லயோ படிக்கிறத தாண்டி மக்கள் கூட ஒருங்கிணைந்து எம்பத்திக்கா செல்ஃப்லெஸ்ஸா நம்ம வந்து நிறைய கத்துக்கிறதையும் தாண்டி முன்னோக்கி செயல்படுறதுக்கும் மேலும் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க என்எஸ்எஸ் எனக்கு பெரும்பாலும் ஹெல்ப் பண்ணிருக்கு.
1: நீங்க சொல்லுங்க ஷோபனா, நீங்க வந்து என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்றப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு?
3: என்எஸ்எஸ்ன்றதை விட நம்ம காலேஜ்ல நிறைய எப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கிளப்ஸ்லாம் இருக்கும். அதுலன்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ்னு ரெண்டா இருக்கு. ஸோ டிஃபென்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம வந்து உள்ள வரும்போது டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அண்ட் தென் சர்வீஸ்ன்றப்ப நம்ம வந்து நம்மளே வாலண்டியரா எடுத்து செய்யறது. ஸோ சர்வீஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்கும், நம்ம விருப்பப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும். டிஃபென்ஸ்ல நம்மள வற்புறுத்திட்டு செய்யறத விட ஒரு நேஷனுக்காக நம்ம வந்து சர்வீஸா பண்ணலாம். என்னுடைய சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் என்எஸ்எஸ் வந்து ஒரு சர்வீஸா பாக்குறேன் நேஷனுக்கு.
1: ஓகே, இப்போ இந்த என்எஸ்எஸ் வந்து நீங்க ஒரு சர்வீஸா வந்து நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்க இல்லையா, உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஏதாச்சும் மாறுச்சா? நீங்க இந்த டெசிஷன் வந்து நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கோம் அப்படின்றது வந்து நீங்க எப்போ ரியலைஸ் பண்ணீங்க?
3: ரியலைஸ் வந்து நான் வந்து ரொம்ப லேட்டா பண்ணுறேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், சீக்கிரமே பண்ணிட்டேன். பிகாஸ் நாங்க வந்து கிளாஸ்க்கே வந்து லேட்டா தான் வருவோம், இங்க ஸ்டாஃப்ஸ் கூட எங்களை அடிக்கடி திட்டுவாரு. அது மட்டும் இல்லாம என்எஸ்எஸ்க்கு வந்து நாங்க ஸ்டார்டிங்ல போகக்குள்ள லேட்டா தான் போயிட்டு இருந்தோம். போக வந்து எங்களுடைய மைண்ட் திங்கிங் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சார் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும், நம்ம வந்து போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம், அவர் வராரோ இல்லையோ நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணோம், அவ்வளவுதான். எங்களுடைய திங்கிங் அப்படிதான் மாறிச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டோம், நெக்ஸ்ட் டிசிப்ளின், அதுக்கு மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து இப்படி சேவை செய்யறது அது கத்துக்கிட்டோம். பிராக்டிக்கலா வந்து நாங்க டிஃபென்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போயிருந்தோம், நிறைய என்எஸ்எஸ்ல ப்ரோக்ராம்ஸ் போயிருக்கோம், அதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம்.
1: சோபனா வந்து இப்போ நிறைய அவேர்னஸ்க்கு எல்லாம் போயிருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு நான் போயிருக்கேன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, எந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்க காலேஜ் மூலமா கண்டக்ட் பண்ணீங்க, அதுல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு?
0: நம்ம கல்லூரியில நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்கோம், ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளட் டொனேஷன், கேம்பஸ் கிளீனிங், சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும் போது 1 or 2 hours அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவோம், அப்புறம் 1 day ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். அது இல்லாம நம்ம மெகா கேம்ப், வாக்கத்தான், ராலி, டிராயிங் காம்படிஷன், இந்த மாதிரி தொடர்ச்சியா சின்ன சின்ன நிகழ்ச்சி எப்படி ஒரு சோசியல் எம்பவர்மெண்ட அந்த மாணவர்களுக்கு நம்ம செலுத்தலாங்கிறத எல்லா விதத்திலயும் நம்ம செய்து காட்டியிருக்கோம். நம்ம இதுல ஸ்டூடெண்ட்ஸோட பங்களிப்பு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல, இந்த ஜென்சி காலகட்டத்துல மொபைல் போன்லயே மூழ்கி இருக்கிற இந்த காலகட்டத்துல சமூக பொறுப்போட இருக்க வேண்டிய மாணவர்களின் எண்ணிக்கை ரொம்ப அவசியமானதா இருக்கு. இன்னைக்கு ஒரு ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மாணவர்கள் ஓடி போயிட்டு ஹெல்ப் பண்ண காலங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அது எக்காரந்த கொண்டும் குறையக்கூடாது. சக மனுஷனுக்கு எல்லாரும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்ம உதவி செய்யணும், எந்த ஒரு அவசர சூழலா இருந்தாலும் சரி நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம்.
1: இப்ப சார் வந்து சொன்னாரு இல்லையா, இப்போ இந்த வாக்கத்தானா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த 1 day கேம்ப், மெகா கேம்ப் இதெல்லாம் வந்து சொன்னாங்க இல்லையா, சோ இந்த மாதிரி கேம்ப் எல்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸா வந்து நீங்க அதுல போறப்போ நீங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, அங்க நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா கூட இருந்திருக்கலாம் இல்லையா, சோ அந்த மாதிரி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்.
4: எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு கிளீனிங் ப்ராசஸ்னே சொல்ற இடத்துல இப்போ நாங்க கிளீன் பண்ண போறோம், அதுல எத்தனை பேர் அவங்க வீட்டுல அவங்க போட்ட குப்பையை அவங்க எடுத்திருப்பாங்கன்னா தெரியாது, வீட்டுல இருக்கவங்க சுத்தம் பண்ணுவாங்க அப்படி இப்படி இருக்கும் போது அங்கிருந்து வர ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க போட்டாங்க, ஆனா அந்த குப்பையை சுத்தம் பண்ணணும்னு எடுக்கும் போது அடுத்த வாட்டி அவங்க அந்த தப்பை பண்ணவே மாட்டாங்க, யோசிப்பாங்க. நாம எடுக்கும் போது நமக்கு இப்படி இருக்கும் போது என்னதான் அது ஒரு வேலையா செஞ்சாலும் அவங்களுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படி அதேமாரி அப்ப கிளீன் பண்றதுல ஒரு ப்ராசஸ் போயிடும். அதே மாதிரி டிராபிக்ல ஒரு நாள் அவங்க இருந்தாங்கன்னா என்ன போலீஸ்காரங்க நம்மளை திட்டினே இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது அங்க நின்னு பார்க்கும் போது தான் அவங்க எத்தனை பேரை பாக்குறாங்க, அந்த கஷ்டம் என்ன. அதுதான் ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க இருந்து பார்க்கும் போது தான் ஒவ்வொன்றா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின்னு வரும். எங்களுக்கு இப்ப டிசாஸ்டர்னா என்னன்னே தெரியாத இதுல நாங்க போனப்போ இதெல்லாம் நீங்க பண்ணணும், இதெல்லாம் நீங்க சொல்லணும், அதாவது த நாலேஜ் ஷேர்ட் இஸ் த நாலேஜ் குவாய்ட் அவங்க

0: எங்களுக்கு கொடுத்த நாலேஜை நாங்கள் நாலு பேர்கிட்ட சொல்லணும். அதுவே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நாங்கள் என்எஸ்எஸ்ல வரவங்க எல்லாரும் ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து வரல. ஒரு ஊர்னா இது ஒரு ஸ்டேட்னா அதில் இருக்கிற எல்லா இடத்துலேருந்து வராங்க, அங்கே இருக்கிற எல்லா ஊர்லேருந்து வராங்க. அப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத இன்னொருக்கிட்ட சொல்லும் போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு நாலேஜாகவும், இதை நாம் பண்ணணும், இப்படி நடந்தால் நாம் இப்படி நடந்துக்கணுன்றதை அங்கே தான் நாங்கள் கற்றுக்கணும். அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
1: சூப்பராகவே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம கிளீனிங்க்கு போகும்போது நம்மளே அந்த இடத்துல நிறைய வாட்டி குப்பை போட்டுருந்துருக்கலாம், ஆனா அதை நம்ம கிளீன் பண்றப்பதான் நமக்கு அந்த ஒரு ரியலைசேஷனே வரும். நம்ம கஷ்டப்படுற மாதிரிதானே மத்தவங்களும் படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளீனிங் ப்ராசஸ பத்தி பேசுறப்போ என்எஸ்எஸ் அப்படின்னாலே வந்து ஒரு மித் ஒன்னு இருக்கு. என்எஸ்எஸ்னாலே வந்து வெறும் கிளீனிங் தான், கிளீனிங் பண்றது, அப்புறம் பிளட் டொனேஷன் கேம்ப் பண்ணுவாங்க. இது தாண்டி வந்து நிறைய விஷயம் வந்து வெளியில வர்றதே இல்லை. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்எஸ்எஸ்ல வந்து என்எஸ்எஸ்ன்றது கிளீனிங் மட்டும்தானா, இல்ல அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கா? அப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்னென்ன?
2: கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்எஸ்எஸ்னாலே கிளீனிங், கேம்பஸ் கிளீனிங், ரோட் கிளீனிங், கோஸ்டல் கிளீனிங், கிளீனிங் கிளீனிங்னு அது சும்மா மெயின்போக்காக சொல்லிடக்கூடாது. ஏன்னா அதுல ஒரு என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு மாசான பாப்புலேஷன், இப்ப ஸ்டேட் வைடா இருக்கிற எல்லா என்எஸ்எஸ் மாணவர்களும் கோஸ்டல் கிளீனிங் ப்ரோக்ராமுக்கு ஆனுவலா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்பொழுது கிட்ட பெரிய பொறுப்பு, அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த டீனேஜ்ல அவங்கள எம்பவர் பண்ண வேண்டிய, அவங்களை ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து டீச்சர்ஸ்க்கு அவசியம் இருக்கு. அந்த டீச்சர்ஸ்ல யார் யாரெல்லாம் இந்த கிளப்ஸ்ல என்எஸ்எஸ் மாதிரியான நிறைய கிளப்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அதுல குறிப்பா நம்ம என்ன மாதிரியான இவெண்ட்ல நம்ம நடத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கமா மற்ற துறைகள் செய்யறது தான், என்எஸ்எஸ்ல செஞ்சது என்ன, நான் வித்தியாசமா ஒரு பண்ண நிகழ்ச்சி என்னன்னா, மாணவர்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குறது. எப்படி ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம், ஒரு கதையை வாசிக்கிறோம், அந்த கதை எப்படி ஒரு தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்குது, ஒரு தனி மனிதனோட சிந்தனையை எப்படி மாத்துது அப்படின்னு நம்ம கல்லூரியில நிகழ்ச்சி நடத்தினோம். இது ஒரு நிகழ்ச்சி தான். இந்த மாதிரி ஏனைய நிகழ்ச்சிகள் நிறைய நம்ம நடத்திருக்கோம்.
1: சோ வந்து என்எஸ்எஸ்ன்றது வெறும்னே கிளீனிங் மட்டும் இல்ல அப்படின்றது வந்து நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ அதையும் தாண்டி டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஈவென்ட்ஸையும் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க வந்து பதிவு பண்ணிருக்கீங்க. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்னன்னா என்எஸ்எஸ் போடுறதுனால பசங்களோட படிப்பு வீணா போயிடுமோ அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு சின்ன பயம் வந்து இருக்கு பேரண்ட்ஸ்க்குமே. நிறைய பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி என்எஸ்எஸ் காமிச்சாலும் ஒரு சில பேர் வந்து என்எஸ்எஸ் போறதுனால என்னோட பையனோ இல்ல பொண்ணோ அவங்களோட ஸ்டடிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம போயிடுவாங்களோ, அந்த டைம் வேஸ்ட் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பெர்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸா நீங்க வந்து உங்களோட பர்சனலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல, ஏன்னா நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அதே சமயத்துல இந்த மாதிரி என்எஸ்எஸ்க்கான சர்வீஸையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன?
0: என்எஸ்எஸ்ல சர்வீஸ் சொல்றீங்க, என்எஸ்எஸ்ல நாங்க என்ன செய்யறோம்? மற்ற டிபார்ட்மெண்ட்டோ ஸ்டடிஸோ நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் செய்ய வேண்டிய விஷயத்த தான் செய்கிறோம். ஒரு சுத்தம் நாங்கள் சுத்தம் செய்கிறோம், ஒருத்தங்களை பிளட் டொனேட் நாங்கள் பண்ணுறோம், எல்லாரும் பண்ண வேண்டியது. என்எஸ்எஸ் மோஸ்டாக என்னென்னா எல்லாரும் இப்படி பார்க்கறது கிடையாது. என்எஸ்எஸ் எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஒரு வார்த்தை இருக்கும், அவேர்னஸ் ப்ரோக்ராம், விழிப்புணர்வு. எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கணும், அது மட்டுமே இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் இருக்குது. பேரண்ட்ஸும் அதை புரிஞ்சுக்கணும். அதேமாரி அவங்க சுத்தம் செய்ய போகிறாங்க, சுத்தம் செய்ய போகிறாங்க அப்படி அப்படிலாம் இல்லை. அவங்க என்ன அசுத்தமாக செய்கிறாங்க, சுத்தம் தானே செய்கிறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குன்னு அவங்களும் புரிஞ்சுக்கணும்.
1: ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரணும் இல்லையா, ஏன்னா நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம்ன்றது வந்து வெறும்னே கிளீனிங் மட்டும் கிடையாது, அதை தாண்டி பசங்களை அங்கே அனுப்புறதுனால அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், அவங்களால நிறைய லேர்ன் பண்ண முடியும் அப்படின்றதுமே வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்.
2: இப்போ பொதுவாகவே வந்து மாணவர்களை கல்லூரிக்கோ இல்லை பள்ளிக்கோ நம்ம அனுப்புறது எதுக்கு, அவங்க படிக்கணும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உருவாக்கணும். அப்போ நம்ம வந்து வெறுமனி ஏட்டு சுரக்காய் கறி குதவாது அப்படிங்கிற மாதிரி வெறுமனி படித்து அது அதுக்கு நல்ல மார்க் எடுக்கிறவங்கள நம்ம என்னவா பார்க்கறோம், அல்லது ஒரு ஹோலிஸ்டிக்கா அவங்களோட பர்சனாலிட்டியே டெவலப் ஆன மாதிரியான மாணவர்களை நம்ம எப்படி பார்க்கறோம்? அப்படி பார்க்கும்போது நீங்க வெறுமனி படித்த மாணவர்கள் மட்டும், புத்தகங்களை மட்டுமே வாசித்த மாணவர்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க, என்எஸ்எஸ் மாதிரியான நிகழ்ச்சிகளை பங்கேற்ற மாணவர்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இவங்க தனித்துவமா தெரிவாங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சிய ஒரு தலைமை பண்பை உருவாக்கக்கூடிய விஷயங்களா தான் நம்ம இதுல பாக்கணும். வெறுமனே வந்து கிளீனிங் மாதிரியோ இல்ல வேற எந்த நிகழ்ச்சிகள், அதுல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உருவாகதான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, இந்த மாணவர்களே வந்து அவர்களாகவே சுயமா சிந்தித்து செயல்படுற செல்ஃப் டெவலப்மெண்ட் நம்ம இதில் பார்க்கலாம்.
1: ஸோ லீடர்ஷிப் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் இது ரெண்டு

0: வந்து NSS ஒரு பர்சனுக்கு கொடுக்குது, அது வந்து வெறும்னே படிச்சுட்டு மட்டும் இருந்தா கிடைக்காதுன்றத வந்து நீங்க ரொம்பவே நல்லா சொல்லிருக்கீங்க.
1: ஜெனரலா வந்து நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கான ஒரு இன்னொரு டெலிகேட்டான ஒரு அர்த்தத்தை சொல்லணும்னா, பெரும்பாலும் எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த பயம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களோட பிரதானமான நோக்கமே தன்னோட பையனோ பொண்ணோ லைஃப்ல வந்து பெஸ்டா இருக்கணும்,
0: கண்டிப்பா
1: நல்லா செட்டில் ஆயிடணும் அந்த ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சேஃபான ரூட்டை பிடிச்சு போகாம இப்படி ஒரு ஹார்ட்ஷிப்பை நோக்கி போறோம்னா, எங்க நம்ம பையனோ இல்ல நம்ம பொண்ணோட லைஃப் வந்து எங்கேயாவது முடங்கி போயிடுமோன்ற அந்த பயம் தான் தடுத்து வைக்கிது. ஆனா ஒரு மாணவனாவோ இல்ல நம்ம சுயமா யோசிச்சு போகும்போது உலகம் ரொம்ப பெருசு. நம்ம கல்ச்சுரலாவா இருந்தாலும் சரி, இன்டெலக்சுவலாவா இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்த நம்ம வந்து கத்துப்போம், நிறைய மனிதர்கள் கூட பேசுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு சுயமா சிந்திக்கிறதும் அந்த ஒரு பர்சிவன்ஸ் திங்கிங் வந்து நமக்கு அதிகமாகும். ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டோம், நம்ம இன்னும் உழைச்சுன்னே இருப்போம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அது மூலயமா நம்ம வந்து எப்படியும் ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு NSS ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்குதுன்ற அவேர்னஸ் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஃபியூச்சர்ல கண்டிப்பா தன்னோட பிள்ளைகளை வந்து NSS-க்கு வழி அனுப்ப அதிக வாய்ப்புகள் இருக்கு.
2: இந்த இன்ஃபர்மேஷன்லயே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பொதுவாகவே வந்து ஒரு கூட்டமா மாணவர்கள் கூட்டமா இருந்தா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ ஏதோ சண்டை வந்துருமோ அடிச்சுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் இல்லையா. ஆனா என்னைக்காச்சும் இந்த NSS-ல இவ்வளவு பெரிய மாணவர்கள் கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துல பசங்க ஏதாவது அடிச்சிருக்காங்க, ஏதாவது தப்பா பிஹேவ் பண்ணிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்கா?
0: இல்ல.
2: இதுதான் வந்து அவங்களோட சமூக பொறுப்பும் அவங்களோட கிளென்லினஸ் இன் தாட் அது உருவாக்கி இருக்கும். இதுதான் வந்து சமூகத்துக்கு தேவை, ஒழுக்கமான மனிதர்களை NSS பெரும்பங்கு வகிக்குது அவங்களை உருவாக்குறது.
0: கரெக்டா சொன்னீங்க சார். இப்போ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சோ நீங்க என்னெல்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தின ஒரு பிரீஃப வந்து நீங்க கொடுக்கலாம் சொல்லுங்க சோப்ரா.
3: அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம நிறைய ரேலி போயிருக்கோம், ஸோ அதனால பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்றதை விட நம்ம ரேலி போகும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு இப்போ அதுக்கு வேற போயிட்டு NSS-லாம் ஒரு இதுவா அப்படின்னு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸே பேசுறத நம்ம வந்து காதுபட கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேலி போகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒரு பிளேஸ்ல இருக்காங்க இல்லை ரோடு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியால ஒரு இடம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்த தான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரேலி போகிறோம். ஸோ அதுக்கான யூஸ் என்னன்னா, நிறைய பேர் இருப்பாங்க, சோசியலாக அது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால டொனேஷன் கேம்ப், பிளட் டொனேஷன் கேம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து ஐ டொனேஷன் கேம்ப். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ டொனேஷன் அதெல்லாம் வந்து தேவையில்லாதது, ஆனால் இன்னுமே நிறைய பேர் வந்து கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இறந்து போறவங்களுக்கு அந்த கண் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அதனால ஒரு யூஸ் கிடைக்குது. இன்னொருத்தவங்க பார்வையிட்டு இருக்காங்க, நம்ம இன்னைக்கு அந்த வந்து வேஸ்ட் பண்றதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பிளட் டொனேஷன் பார்த்தாலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து ரொம்ப கஷ்டம், நம்மளால இது பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா இருந்தா தான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்.
0: இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிளட் டொனேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மித்ஸ் இருக்கு. பிளட் டொனேட் வந்து பண்ணக்கூடாது, பண்ணாம அது வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்லாம் கூட வந்து நிறைய பேர் சொல்றாங்க. சோ அத பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து நிறைய பிளட் டொனேஷன் கேம்ப்ல எல்லாம் இருந்திருப்பீங்க இல்லையா?
2: சோ பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து நம்ம கல்லூரியில தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லணும் அப்படின்னா, 2011 வாக்கில் நம்ம வந்து பிளட் டொனேஷன் கேம்ப், நான் ப்ரோக்ராம் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருக்கும்போது அப்போ நடத்தியிருந்தது. அதுக்கு முன்னாடி இதே கல்லூரியில் நான் மாணவனாக இருக்கும்பொழுது பிளட் டொனேஷன், ஃபர்ஸ்ட் டைம் பிளட் டொனேஷன் நான் பண்ணும்பொழுது எனக்கு ஏதோ இந்த நாட்டுக்கே வந்து நான் சுதந்திர போராட்டத்திலாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு நான் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது. அப்போ பிளட் டொனேஷன் வந்து இந்த நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்தில் தான் ரத்தம் சிந்தினாங்களா, இந்த நாட்டுக்காக நானும் ரத்தம் சிந்தினேன் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து எனக்கு அந்த வயசில் உருவானது. இப்போ அதே கல்லூரியில் நம்ம பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்திருக்கோம். தொடர்ச்சியாக கிளாம்ப் நடத்துகிறவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து அங்கீகரிக்கல் உண்டு. நம்ம கல்லூரியில் பிளட் டொனேஷன் கேம்ப் மாதிரியான ஈவெண்ட்டை நடத்தி நம்ம மிகப்பெரிய அளவுக்கான சமூக அங்கீகாரத்தையும் நம்ம கல்லூரிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க.
0: இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து NSS வாலண்டியரா இருக்கும்போது எங்க ஸ்கூல்ல பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கிறப்போ நாங்க போய் வாலண்டியர் பண்ணோம். இப்போ தெரிஞ்சவங்களுக்கா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பிளட் டொனேஷன் கேம்ப் வச்சிருக்கோம், வந்து பிளட் டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னா, நிறைய பேர் எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ஒரு டிராப் பிளட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேமா, என்னோடது வந்து ரேர் பிளட் குரூப், அதனால நான் வந்து ஒரு டிராப் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி நீங்க பிளட் டொனேட் பண்றதுனால உங்க பிளட் வேஸ்ட் ஆகாது, அது வந்து

0: புது பிளட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றது என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க ரொம்ப ஃபார்மா தான் இருந்தாங்க. நான் கொடுக்க மாட்டேன், என் ஃபேமிலியில இருக்க யாரையும் கொடுக்கவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: இப்ப நீங்க அந்த மாதிரி நபர்கள் எனக்கு போன் பண்ணி பிளட் டோனர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்ட காலங்களும் இருக்குது. அப்போ இதுல நான் வந்து என்னோட பர்சனலான ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன். என்னோட முதல் குழந்தை பிறக்கும் போது சி செக்ஷன்ல வந்து நான் அத்தனை முறை பிளட் டோனேட் பண்ணி இருந்துக்கும் போது எனக்கு பிளட் டோனேட் பண்றதுக்கு என்னோட மாணவர் தான் வந்திருந்தாங்க. இப்படி இந்த மாதிரியான டெய்லி ரெக்குயர்மெண்ட் வந்து எண்ணிக்கையில் அடங்காது. பாண்டிச்சேரியில மட்டுமே வந்து பிளட்ஸோட தேவைகள், அதுவும் இப்ப இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா டெங்குவோட ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும். அப்போ பிளட் டொனேட் பண்ண பிளட்ஸ செப்பரேட் பண்ணி பிளேட்லெட்ஸ் தனியாகவும் சீரம் தனியாகவும் பிரிச்சு தேவைப்படும் போது அவங்களுக்கு கொடுக்கறது உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது நீங்க இதை வந்து நேரடியா வந்து பிளட் ஆசச்ச பிளட்ட பயன்படுத்தாம உடனே அவங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி அவங்க பயன்படுத்துறாங்க. அப்போ துளி பிளட் கூட வந்து வீண் ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு பொய்யான விஷயங்களை நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா குறிப்பா பாண்டிச்சேரியில நிறைய பிளட் பேங்க்ஸ் பிரைவேட் யூனிட் இருந்தாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட பெரிய அளவுக்கு பிளட் டொனேஷனுக்காகவே அவங்களோட ஒர்க் அவுட்டை நம்ம 24/7 பாக்கலாம். நம்ம
0: கரெக்டா சொன்னீங்க சார். இந்த பிளட் டொனேஷனை பத்தின ஒரு மித் வந்து இதுக்கப்புறம் இருக்காதுன்றதுதான் வந்து நானும் ஹோப் பண்றேன். அது சீக்கிரமாவே இந்த நிலைமை வந்து மாறணும், எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்றதுக்காக முன் வரணும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது இப்போ நீங்க இவங்க வந்து ரேலியை பத்தி பேசினாங்க இல்லையா சோபனா, சோ நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க?
2: அதாவது ஆன்டி நார்கோட்டிக் அவேர்னஸ் அண்ட் சூசைட் டிப்ளேஷன் அதுக்கான அவேர்னஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணும்னா, NSS வந்து விழிப்புணர்வு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து நடத்துறதுதான் ஒரு மெயின் மோட்டிவா வச்சிருக்கிறது. காரணம்னா இப்பத்திய காலகட்டத்துல வந்து விழிப்புணர்ச்சி இல்லாமலோ இல்ல விஷயம் தெரியாமலோ அப்படிலாம் வந்து நிறைய பேர் இல்ல, அதுக்கான அளவு குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இத சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா இல்ல என்ன நினைச்சுப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண தயங்குறோம். அப்படி தயங்கும் போது சிலர் இன்னும் விக்டிமைஸ் ஆகுறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு ட்ரக் எடுத்துக்கிற ஒரு நார்கோட்டிக் இஷ்யூஸ் நடக்குதுன்னா அதுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோசியலா ஐசோலேட் ஆகிற ஒரு பர்சன் தான் வல்னரபிளா ஃபீல் பண்ணும் போது யூஸ் பண்றாங்க. சோ உன்ன மாதிரி யோசிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கும்போது ஒன்னு அதுல இருந்து மீட்டு வரதுக்கு எங்களை மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் நாங்க வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்றோம். சோ அது மூலமா ஒரு உத்வேகம் எல்லாரும் கிடைக்கும்.
0: உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சது? நீங்க இந்த ஆன்டி ட்ரக் அபியூஸ் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுகிட்ட விஷயம் எல்லாம் என்ன?
2: மோஸ்ட்லி இந்த பார்த்த எதுக்கு வந்து விக்டிம் ஃபாலோ பண்றாங்க அதே நாங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதுல இருந்து அவங்களை எப்படி காப்பாத்தி கொண்டு வருது, அவங்களை நார்மலைஸ் பண்றது, ரீஹாபிலிட்டேஷன் பண்றதுன்றதையும் நாங்க கத்துக்கணும். சோ அதுக்கு மெயினா வந்து எம்பத்திக் தாட்ஸ் வேணும். அவனோட இடத்துல இருந்து நம்ம யோசிக்க கத்துக்கணும். அவன் ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டதுனாலதான் அவன் அந்த முடிவை எடுத்தான், அப்ப உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு சகோதரத்துவத்தை காட்டி அவனை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு வாலண்டியரா எனக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய விஷயத்த கத்து கொடுத்துச்சு. ஏன் ஈவன் சூசைட் டிப்ளீஷனுக்கும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்துருக்காங்க. அதுக்கும் இதே மாதிரி ரீசன் தான், விக்டிம் தன்னோட ஃபைனல் டிசிஷனா சூசைட் எடுக்கிறான்னா அங்கிருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க சில மெஷர்ஸ் தான் எடுப்போம். அப்ப சோசியல் எங்கேஜ்மெண்ட் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஹெல்ப் பண்ணுது.
1: இப்போ ஆன்டி சூசைட் அவேர்னஸ் கொடுக்கும்பொழுது பொதுவா வந்து பாண்டிச்சேரியில நம்ம வந்து எவ்வளோ டிப்ரெஷன் ரேட் இருக்குன்னா 1:4 ரேஷியோ டிப்ரெஷன் ரேட் இருக்கு. இப்படி டிப்ரெஷன்னால மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, ஆன்டி சோசியலா இருக்காங்க, சோசியலைஸ் ஆகுறது கிடையாது, ஒரு கலந்துரையாடல் இல்லை, மன விட்டு ஒருத்தர் பேசுறதுக்கு கூட ஒரு நம்பிக்கையான நபர்கள் இல்லைன்ற மாதிரியான ஒரு ஐசோலேஷன் தான் இந்த காரணம். இப்போ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றது இந்த வயசுல குறிப்பா டீனேஜ்ல பாத்தீங்கன்னா சின்னதா, அதுவும் ஜென்சி காலகட்டத்துல ரொம்ப ஹர்ட் ஆகிறாங்க, உடனே ஹர்ட் ஆகிறாங்க. அப்போ இது ஒரு சாதாரண விஷயம், இதுல இருந்து நம்ம கடந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து வர்றதுக்கான மனோதைரியத்தை நம்ம மாணவர்களுக்கு உருவாக்குறதுக்காகவே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்க நடத்திட்டு இருக்கோம்.
0: நீங்க இப்போ டிப்ரெஷனை பத்தி பேசுனீங்க இல்லையா சார், 1:4 ரேஷியோல வந்து டிப்ரெஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நீங்க பேசிருந்தீங்கல்ல சார். சோ இதுல வச்சு பாக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. நீங்க அந்த ஐசோலேஷன் அப்படின்றது சொன்னீங்க இல்லையா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா ஒரு பர்சன் ஐசோலேட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க தான். இப்போ ஒருத்தவங்க டிப்ரெஸ்டா இருக்காங்க, அவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்ன உனக்கு இப்ப பார்த்தாலும் டிப்ரெஷன்

0: டிப்ரெஷன்ற, உனக்கு என்ன அப்படி டிப்ரெஷன் இருந்த போது அப்படின்ற மாதிரி அவங்கள ஏளனம் படுத்தி பேசுறதுனாலயோ அதுவுமே வந்து அவங்களை இன்னும் ஐசோலேட் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு இல்லையா. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ணா அவங்க வந்து அதுல இருந்து வெளில வருவாங்க, அது மூலமா சூசைடல் தாட்ஸா இருக்கட்டும் இந்த ட்ரக் அபியூஸ் தாட்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி தடுக்கலாம்?
1: இப்ப முதல்ல டிப்ரெஷன்னா என்னன்னே தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க ஏன் டிப்ரெஷன் ஆகுறாங்க, அடுத்தது இதோட எத்தனை காரணங்கள், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களை அந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு தள்ளப்படுது. அதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அட்வொகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ இத்தனை மாணவர்களுக்கும் இதோ ஒரு ஐசோலேஷன், இப்போ மொபைல் டீடாக்ஸ் பண்ற அளவுக்கு நம்ம இவெண்ட்டை கொண்டு போக வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு காலையில மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரௌசில வருவாங்க, ஏன்னா 2 மணி வரைக்கும் தூங்காம இருக்காங்க, 2 மணி வரைக்கும், 3 மணி வரைக்கும். சில மாணவர்கள் வந்து சார் என்னால தூங்க முடியல சார் அப்படின்னு சொன்ன நபர்களா இருக்கு.
0: இன்சோம்னியா வரைக்குமே வந்து
1: இன்சோம்னியா வர அளவுக்கு மாணவர்கள் இருக்காங்கன்றதுதான் இங்க இப்ப இப்ப காலகட்டத்துல உண்மை. இதுக்கு தொடர்ச்சியா அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அவங்களுக்கு கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருக்கு. இந்த கவுன்சிலிங் சென்டர்ஸோட நாங்க டைப் பண்ணி தான் நாங்க வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பெண்களுக்கான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். தூரத்திலிருந்து வர்ற மாணவர்கள், காலையில எத்தனை மாணவிகள் வந்து சாப்பிடாம வராங்க, மாணவர்களை விட்டுருங்க, மாணவர்களுக்கு இதே பிரச்சனை இருக்கு. ஆனா ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மாணவிகளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. தூரத்திலிருந்து 5 மணிக்கு எழுந்திருச்சு, அவர்களே சமைச்சு அவங்களே எடுத்துட்டு வரணும், 7 மணிக்கு அவங்க கிளம்பி, 7 மணிக்கு எப்படி சார் சாப்பிட முடியும், அது வரைக்கும் நாங்க 8:30 மணிக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம், 8 மணிக்கு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம், இப்ப நாங்க 7 மணிக்கு நாங்க சாப்பிட்டு வரோம். அது வந்து ஒரு மார்னிங் சிண்ட்ரோமா மாறி போச்சு. அவங்களால சரியான காலை உணவை எடுத்துக்க முடியாத கல்லூரி மாணவிகள் நிறைய பேர், ஒரு கிளாஸ்ல சராசரியா 10 மாணவிகள் சாப்பிடாம வராங்க. அப்போ அவங்களுக்கு ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரிலேட்டடாகவும் டயட் ரிலேட்டடாகவும் அட்வொகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு எங்களுக்கு. இதற்காகவே வந்து அவங்களுக்கான போஷாக்கு சார்ந்த நிகழ்ச்சிகளும் நாங்க நடத்திருக்கோம். அதுக்கு விளையாட்டா சொல்லணும்னா நாங்க வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன் கூட நடத்திருக்கோம் நாங்க.
0: ஓகே சார், இப்ப நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த ஒரு விஷயத்த கேட்கணும்னு தோணுச்சு. இந்த ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பத்தி வந்து நீங்க சொல்லுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அதுல ஸ்டூடெண்ட்ஸா நீங்க பார்ட்டிசிபேட் பண்றப்போ நீங்க என்னெல்லாம் உணர்ந்தீங்க அதை பத்தி பேசுங்க.
2: எங்க காலேஜ்ல இருக்கிற நிறைய பேரு NSS வாலண்டியர்ஸ், யாருமே ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க கிடையாது. எல்லாருமே காலேஜில் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நம்ம கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா வெளியே போய் தான் ஆகணும். அதுக்கு தான் நாங்கள் NSS வந்தோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கே போய் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, இப்போ இந்த இடம் அசுத்தமாக இருக்கிறதுக்கும் காரணம் நாங்கள் தான், நாம் தான், நம்மள மாதிரி ஒருத்தர் தான். அவங்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டியது நாம் தான், அது நம்ம மட்டும்தான் பண்ண முடியுன்றது தான் புரிஞ்சுக்கணும். அதேமாரி கவர்மெண்ட் ஆலையும் யாராலையும் கடைசியில இருக்கிற மனுஷன் வரைக்குமே எந்த ஒரு தகவலையும் எடுத்துன்னு போக முடியாது. அது யாரா இருந்தாலும் ஒருத்தரை தாண்டிதான் ஒருத்தர் போகணும். அந்த இடத்துலதான் நாங்க இருக்கிறதா நாங்க எங்களை நினைச்சிருக்கோம். நாங்க ஒரு 10 பேர் ஒரு இடத்துக்கு நாங்க வாலண்டியர்ஸ் போறோம்னா, அவங்க பின்னாடி இருக்கிற ஒரு 100 பேருக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இருக்கிறதா நாங்க நினைச்சுக்கணும். அதுலதான் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க.
0: இப்போ இந்த ஸ்வச் பாரத் மிஷன்ல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க?
2: நாங்க சுத்தம் செஞ்சோம், நாங்க அசுத்தத்தை சுத்தம் செஞ்சோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. அடுத்தது அந்த இடம் அப்படி மாறக்கூடாது, அந்த இடத்த யாரும் அப்படி மாத்திடக்கூடாதுன்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்த மத்தவங்க மாத்தக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு விழிப்புணர்வு எப்படி பண்ணணும்ன்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கணும்.
0: இப்போ இதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நாங்க போயிருந்தோம்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ண முடியுமா, என்னென்ன ஸ்கீம்ஸ் அங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு?
2: நாங்க போனாலும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சிவில் டிஃபென்ஸ். அந்த ஸ்கீம்ல நாங்க போனோம், அங்க என்ன சொன்னாங்களா, டிசாஸ்டர்ல ஒரு இடத்துல டிசாஸ்டர் நடக்குதுன்னா அந்த 1 நிமிஷம் 15 நிமிஷம் அது வந்து ஒரு கோல்டன் ஹார்னு சொன்னாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு நம்ம உடனடியா உதவி பண்ணலாம்னாங்க. அதேமாரி அங்க 1/2 மணி நேரம் மேல ஆகும், யாரா இருந்தாலும் அந்த டிசாஸ்டர் டைம்ல அங்கிருந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வர்றதுக்கு 1/2 மணி நேரம். அங்க நாங்க ஒரு வாலண்டியரா அங்க இருக்கிறவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணா வரவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் அவங்களால அந்த எஃபெக்டிவா பண்ண முடியும், மத்தவங்களை காப்பாற்ற முடியும். நாங்க மருத்துவர் இல்ல, ஒரு மனிதனாலையும் இன்னொரு மனிதரை காப்பாற்ற முடியும், அதை நாங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும், அவங்களை பத்திரமா எப்படி எடுத்துன்னு போகணும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு அதையும் கத்துக்கணும். அப்புறம் அங்க நாங்க என்ன பண்ண வேணும், இப்போ அந்த கிராமத்துல வெள்ளம் வந்துருச்சுன்னா அவங்களை எப்படி நாங்க காப்பாற்றணும், வெளியேற்றணும், அது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு.
0: சூப்பர். இந்த மாதிரியா இப்ப நீங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ்க்கும் போயிருக்கீங்க இல்லையா?

0: வழக்கமா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ் சார்பாக நடத்துற நிகழ்ச்சிங்கிறதுனால தேசிய அளவில் ஒவ்வொரு முறையும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து மற்ற மாநிலத்தோட மாணவர்களோட ஒருங்கிணைந்து அதுவும் கல்ச்சரல் ஆக்டிவிட்டியும் ஏற்படுத்துவாங்க. அதில் அவங்களோட கலை, கலாச்சாரம், உடை, உணவு மற்றும் அவங்களோட தற்காப்பு திறன் வரைக்கும் அவங்களோட பகிர்ந்து கொள்ற சூழல்லாம் வந்து இந்த மாதிரியான என்எஸ்எஸ் கேம்ப்ஸ் உருவாகியிருக்கு. எனக்கு அதில் ஆச்சரியமா, நம்ம வந்து லாஸ்ட் இயர் கூட நம்ம மெகா கேம்ப் நடத்தியிருந்தோம். அதில் எனக்கு வந்து அது வரைக்கும் பேசாத அப்படியே மூடியா இருந்த மாணவர்கள் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கேன்னா அது வந்து எனக்கு பரவாயில்ல, இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய திறமையா, இவன் டான்ஸ் ஆடுறானே, இவன் பாட்டு பாடுறானே, இவன் ஆக்ட் பண்றானே. அது வரைக்கும் அப்படியே சைலண்ட் இருந்தப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்குது. அப்படி உருவாக்கும் பொழுது ஓகே, சோ தே கேன் பி த ரோல் மாடல். அது வரைக்கும் அவங்க ஒரு ரோல் மாடல் தேடிட்டு இருந்தவங்க அவங்க ஒரு ரோல் மாடலா மாறுற தருணத்தையும் நாங்க பார்க்க முடிஞ்சது.
1: ஆஸ் அ என்எஸ்எஸ் குரூப்பா வந்து நம்ம இந்திரா காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து வந்த குவாடினேட்டர் மிஸ்டர் காந்தி பிரகாஷ் சார் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் சோபனா, ஹனீஷ் அண்ட் மோகனேஸ்வர், உங்க எல்லாருக்குமே வந்து என்னோட தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் டிஸ்கசிங் வித் அஸ்.
0: நன்றி,
2: ரொம்ப நன்றி.
3: ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? வீக் ஃபுல்லா காலேஜ்ல ஒர்க்ல பிஸியா இருந்து இப்போ ஒரு ரிலாக்ஸான சாட்டர்டே ஈவினிங்க்கு வந்திருக்கீங்க. டீயோ இல்ல காஃபியோ எடுத்துக்கிட்டு இயர்ஃபோன்ஸ்ல பாட்டு கேட்கறவங்களும் இருக்கோம், இல்ல சேர்ல உட்காந்து ரிலாக்ஸா ரேடியோ கேட்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம சாட்டர்டே ஈவினிங்ல நம்ம கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சியில என்ன பேச போறோம், என்ன இருக்க போதுன்னு ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சோ நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலானது, ஒரு வீக்கெண்ட் மூடுக்கு நல்லாவே ஃபிட் ஆகக்கூடிய ஒரு

அழகான விஷயம் தான். என்ன அப்படின்னா, உன்னால் முடியும்ன்ற தன்னம்பிக்கை. உன்னால் முடியும்ன்ற தன்னம்பிக்கையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோ ஃபுல்லா பேச போறோம். ஸோ எல்லாமே சொல்லியாச்சு என்ன பண்ணணும். ஸோ கால் பண்ணணும். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, மற்றொரு நம்பர் 2271770. வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 0413 கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. மற்றொரு முறை உங்களுக்காக நம்பர் மீண்டும் 2271760, 2271770 நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைன் ஓப்பன்ல இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் வித் மீ நிவேதா ஸ்ரீ. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow-வின் கல்லூரி பூக்கள்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20%

0: மறுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
2: ஹலோ,
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் சத்யபாமா, சென்னையில இருந்து.
1: சத்யபாமா சென்னையில இருந்து பேசுறீங்களா? ஓகே சத்யபாமா, ஷோ கேட்டீங்களா?
2: ஆ, கேட்டேன் மேம்.
1: ஓகே, இன்னைக்கு நம்மளோட தலைப்பு என்ன அப்படினா, உன்னால் முடியும் ரத்த நம்பிக்கை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போற டாபிக் நான் வந்து என்னன்னா, உன்னால் முடியும் தன்னம்பிக்கை. ஸோ உன்னால் முடியும் தன்னம்பிக்கைன்னு சொல்லும் போது உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது என்னவா இருக்கும், இல்ல என்ன உங்களுக்கு தோணுது?
2: ஏன்னா அவர் வெளிநாட்டுக்காரர் தான், ஆனா எதுனாலும் அவரைதான் நினைச்சுப்பேன். ஏன்னா அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப அவருடைய உடம்புல இருக்க பல உறுப்புகள் செயலிருந்தாலும் அவர் தன்னம்பிக்கையோட இருந்து அவர் ரிசர்ச் பண்ணி அதுல சக்சஸ் பண்ணி

0: எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவர் வெளிநாட்டுக்காரர் தான், ஆனா எதுனாலும் நான் அவரை தான் நினைச்சுப்பேன். ஏன்னா அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப அவருடைய உடம்புல இருக்க பல உறுப்புகள் செயலிழந்தாலும் அவர் தன்னம்பிக்கையோட இருந்து அவர் ரிசர்ச் பண்ணி அதுல சக்சஸ் பண்ணி காமிச்சார். அவர் டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாரு, இது கொஞ்ச நாள்ல அவர் இறந்துருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் மீறி அவருடைய தன்னம்பிக்கையால அந்த பிளாக் ஹோல் ரேடியேஷன் ரிசர்ச் பண்ணி சக்சஸ் பண்ணி காட்டுவாரு. அவருடைய உடம்புல எல்லா உறுப்புகளும் செயலிழந்துரும். கடைசி நேரத்துல அவரால் பேச கூட முடியாம போயிடும். அந்த சூழ்நிலையில கூட அவருடைய கண்ணும் கண்ணத்தோட அசைவு மட்டுமே இருந்துச்சு. அந்த கண்ணத்தோட அசைவிலேயே டைப் பண்ணி கம்ப்யூட்டர்ல அவருடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி அந்த பிளாக் ஹோல் ரேடியேஷன் ரிசர்ச்ல சக்சஸ் பண்ணி காட்டுவாரு. அவ்வளவு உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த மனுஷனால தன்னம்பிக்கையா ஜெயிக்க முடியுதுன்னா ஆரோக்கியமா இருக்க நம்மளாலையும் ஜெயிக்க முடியும்னு அடிக்கடி நான் அவரை தான் நினைச்சுப்பேன் மேடம்.
1: சூப்பர் சத்யமா, அழகா சொன்னீங்க. உங்களுக்கு உங்க உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல, சோ அந்த மாதிரியே ஏதாச்சும் சொல்லுங்க.
0: நிறைய இருக்கு, ஆனா என்னுடைய முயற்சின்னு ஒண்ணு ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. அந்த முயற்சிய தோல்வி அடையும் போதெல்லாம் நான் அவரைதான் நினைச்சுப்பேன். நம்மளும் ஆனா ஜெயிப்போம் அப்படின்னு அவரைதான் அடிக்கடி நினைச்சு நினைச்சு நான் இப்ப வரைக்கும் அந்த சக்சஸ்க்காக போராடிட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே சித்தப்பம்மா, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
0: நான் எம்ஏ ஹிஸ்டரி.
1: எம்ஏ ஹிஸ்டரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, நான் அப்பயே நினைச்சேன் என்னடா அவ்வளவு அழகா ஒரு ஹிஸ்டரிமா, பழைய அழகான கதையோட எடுத்து அழகா சொல்றாங்களே அப்படின்ட்டு. ஹிஸ்டரி அவ்வளவு பிடிக்குமா?
0: ரொம்ப பிடிக்கும்,
1: ரொம்ப பிடிக்கும். ஓகே சித்தியம்மா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
0: ஓகே, தேங்க்யூ,
1: தேங்க்யூ.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஷோல உன்னால் முடியும்ன்ற தன்னம்பிக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். காலர்ஸும் நல்ல சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நீங்க என்ன பண்ணணும், நீங்களும் உங்கள் லைஃப்ல உன்னால முடியும்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்ட அந்த டர்னிங் பாயிண்ட், அந்த மொமெண்ட் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும், நீங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஸோ கால் பண்ணணும். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெளியூர் நேராக இருந்தீங்க அப்படின்னா 00413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக இன்னொரு தடவை 2271760 2271770 நம்பருக்கு கால் பண்ணுங்க, லைன் ஓபன்ல இருக்கு. ஸோ நம்மளோட அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல உன்னால் முடியும்ன்ற தன்னம்பிக்கை பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்மளோட நேயர்களும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், அவங்களோட நினைவுகள் எல்லாத்தையுமே, அவங்களோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸும் நல்ல அழகா பகிர்ந்துகிட்டாங்க. எல்லாமே இன்ஸ்பைரிங்கா, மோட்டிவேஷனலா, கூஸ்பம்ஸ் தரக்கூடிய விஷயங்களாவே இருந்துச்சு. ஸோ என்னதான் நம்ம வீக்கெண்ட்ஸோட ரிலாக்ஸேஷன்ல மிதந்துகிட்டு இருந்தாலும், அடுத்த வாரத்துக்கான பயம் ஆகட்டும், இல்ல நம்மளோட ஃபியூச்சர், இல்ல நம்ம விஷயங்கள், நம்மளோட பேஷனை பத்தி நினைக்கிறதாகட்டும், உன்னால முடியாதுன்னு சொல்ற யாரா இருந்தாலும், நம்ம திருப்பி சொல்ற ஒரே விஷயம், என்னால முடியும், நீ என்ன பண்றே பண்ணடான்னு எப்பவுமே நமக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த ஒரு ஃபயர் மட்டும்தான் எப்பவுமே நம்மளையும் சரி எல்லாருமே முன்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு விஷயத்துல இந்த வீக்கெண்ட்ல என் கூட ஜாலியா உங்களோட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் நம்ம ஷோவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச் சாங் வந்துட்டு இருக்கு. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கல்லூரி பூக்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 4:11. சூப்பரான ஒரு ஈவினிங் வந்தாச்சு. வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட், எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல நீங்க எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்கள் அபிமான கட் கேமரா ரோலிங் டைம் வந்தாச்சு. இன்னைக்கு ஷோல நான் ஆர்ஜே பாரி, ஏன் கூட
2: நான் உங்க ஆர்ஜே சின்னு தான் பேசிட்டு இருக்கேன்.
1: சோ சாம வைப் பண்ணிட்டு இருக்க இந்த லாங் வீக்கெண்ட்ல உங்களுக்காக காமெடியா இந்த ஷோல என்ன கட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டுடலாமா? சோ கட் உங்களுக்காக பிளே பண்றோம், கேளுங்க.
3: நீ உப்பு போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்து கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பாரு சமையல்
4: என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சா நமக்கு எதுக்குண்ணே?
3: இத சொல்லித்தான்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க.
1: அழகான ரொம்ப ஃபன்னியான அந்த டயலாக உங்களுக்கு பேசி நடிச்சு காமிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்கன்னு தெரியுது. டயல் பண்ணுங்க, எதுக்கு வெயிட் பண்றீங்க? 04132271760 மற்றொரு எண் 04132271770. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ அழகான ஒரு காமெடி கட்டோட இன்னைக்கு நம்ம ஷோ அழக ஆரம்பிக்குது. உங்களுக்காக திரும்ப அந்த கட்டை நான் பிளே பண்றேன்.
1: நீ உப்ப போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்து கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பாரு சமையல்
2: என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சா நமக்கு எதுக்குண்ணே?
1: இத சொல்லித்தான் பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க.
0: சோ ஃபர்ஸ்ட் காலரா நம்மளுக்கு ஆர்வமா கலந்துக்க யார் எங்க இருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறது?
4: ஓகே சரி ஓகே, நீ
3: என்னங்க ஒருவாட்டி பேசுங்க, அது அப்படியே காப்பி பண்ணி பேசிடுறேன்.
4: நீங்களும் நானும் தான் சேர்ந்து பேச போறோம். ஆமா, எங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பாக்கலாம்.
3: நீங்க நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன், வெங்காயத்தை போட்டா நான் மிளகாய் போடுறேன்.
4: நீங்க வெங்காயத்தை போட்டா வெங்காயம் கிள்ளி போடுறேன், அதான் சாம்பாரு.
3: அதான் சாம்பாரு
4: அண்ணா, இதெல்லாம் நமக்கு
3: எதுக்குண்ணே?
4: உங்களுக்கு

0: சாம்பார் வச்ச அனுபவம்லாம் இருக்குதுங்களா?
1: ஐயோ அப்படிலாம் இல்ல.
0: ஏன், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஐயோ,
1: ரொம்ப சின்ன பையன்.
0: யார், நீங்களா? அத நாங்க நம்பணும்.
2: இப்படியே வள்ளின்னு சொல்லுமா, ஊர்ல எத்தனை பேர் சுத்திட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி. ஓகே,
0: ரேடியோல பேசுறீங்கன்றதுனால நீங்க சின்ன பையன் சொன்னா நாங்க நம்பணும் இல்லையா?
2: நினைக்கிறேன்.
0: நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும்னா, அதாவது இந்த காமெடி கிளிப்பை வந்து நீங்களும் நிகழ்ச்சியில பேசி காட்டணும்னா, அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770. இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்காக யார் லைன்ல இருக்காங்க சொல்லிட்டு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: இதுவரைக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சாம்பார் காமெடி கட் எடுத்துட்டு
2: வந்திருக்காங்க, அதனால ஒரு சைவ சமையலா இருக்கட்டுமே அப்படின்னு சாம்பார்.
0: ஆமா, நம்ம நேயர்களோட வந்து நம்ம பரிமேடம் கரெக்டா கேட்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப நாங்க நீங்க சொல்றத கேக்குறதுக்கு நாங்களும் சூப்பரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெடியா இருக்கீங்களா?
3: கண்டிப்பா ரெடியா இருக்கேன்.
2: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
3: ஓகே, இதோ பேசிடுவோம். நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன், நீ புளிய போட்டா நான் மிளகா போடுறேன். ஏன்ன இதெல்லாம் பொம்பளைங்க சமைச்சாங்க, நம்ம கேட்டுக்கணும். டேய், இத சொல்லிதாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா குழப்ப ஓட்டிட்டு இருக்காருங்க.
2: சாம்பார்ல வெங்காயமே இல்லாம வச்சுட்டீங்க.
3: ஓகே, இத வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசிடுறேன்.
2: கண்டிப்பா.
3: டேய், நீ புளிய போட்டா நான் உப்பு போடுறேன்டா, நீ வெங்காயத்தை போட்டேன்னா நானு
2: மிளகா.
3: அவர் என்ன போடுவாரு?
2: மிளகா. மிளகா
3: மிளகா போடுவேன்டா. டேய், இதுதான்டா சாம்பாரு. அண்ணே, இது பொம்பளைங்க சமைச்சாரே. டேய், இத வச்சுக்கிட்ட தாண்டா பல ஆண்டுகளா பொம்பளைங்க ஓட்டிட்டு இருக்காளுங்க. அடுத்து அழுதுகிட்டே
2: நீங்க வைக்கிற சாம்பாருக்கு அடுத்த வந்து அழணும்ன்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ? ஓகே,
3: ஓகே, பேசிடுறேன். நீங்க புளிய போட்டீங்கன்னா நான் உப்பு போடுறேன், நீங்க மிளகாவை போட்டீங்கன்னா நீங்க வெங்காயத்தை போட்டீங்கன்னா நான் மிளகாவை கீழி போடுறேனே, இதுதான்டா சாம்பார். அதே ஏன் பொம்பளைக்கு சமாச்சாரம் இங்க சொல்றீங்க? டேய், இவ்வளவு வருஷமா இதுதான்டா பொம்பளைக்கு சமாச்சாரம் பொம்பளை சமாச்சாரம் சொல்றேன், இதெல்லாம் வித்து வச்சிருக்காளுக்கடா.
0: ஓகே,
2: எல்லாரும் ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்க சமைச்சிருக்கீங்களா?
3: நானும் நிறைய சமைச்சிருக்கேன் மேம். எனக்கு நல்ல சாம்பார் எல்லாம் சூப்பரா போடுறதுக்கு வரும். அதுக்கப்புறமா மோர் குழம்பு எல்லாம் வைப்பேன் மேம். நம்ம எல்லாம் பேச்சுலர்ஸா, அதனால சூப்பரா பேச்சுலர் சமையல் எல்லாம் செய்வோம் அடிக்கடி அடிக்கடி.
2: எல்லாம் ஒன் பாட் ரைஸ்லயே முடிச்சிடுறீங்க நிறைய அப்போ.
3: எக்ஸாக்ட்லி, ஒன் பாட் ரைஸ் நம்ம குடுக்கறது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் அப்படியே ஜாலியா கேரிங் அண்ட் ஷேரிங் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு மேம்.
2: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். சோ அழகா பேசினதுக்கு
3: எல்லார்கிட்டயும் கேக்குறீங்க, நீங்க என்னத்த சூப்பரா செய்வீங்க? இப்ப சீனக்காரர் உங்க வீட்டுக்கு வராரு, என்ன செஞ்சு

0: அசத்துவீங்க.
1: பிரியாணி.
0: சரி சார், உங்களுக்கு கதை நான் கேக்குறேன், சொல்லுங்க. சரி மேம்,
1: அதுதான் கண்டிப்பா சாம்பார்னா இப்போ புரட்டாசி எஃபெக்ட்னால லக்கிலி வெங்காய சாம்பார் டயலாக எடுத்துட்டு வந்திருக்க. அப்புறம் எல்லாம் டெம்ப் பண்றேன்னு வேற சொல்லிடுறீங்க, ஹாஃப் பாயில் ஆம்லெட். அதனாலயே ஸ்பெசிபிக்கா இல்லன்னா வீட்டுக்கெல்லாம் வந்தா பிரியாணி தான்.
0: பிரியாணி தான் சாம. அப்போ மேம் கையால பிரியாணி சாப்பிடல எல்லாரும்?
1: கண்டிப்பா கண்டிப்பா தூள் பண்ணிடலாம் வாங்க.
0: ஓகே மேம்,
1: தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
0: தேங்க்யூ சோ மச், இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி சார்.

0: நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
3: நேரம் 4:19, 18 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோமே இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ சூப்பரா காலர்ஸ் கலந்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில அடுத்ததா யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறது?
4: வாழப்பட்டம் வளையம் கலா பேசுமா? இருவரும் நல்லா இருக்கீங்களா?
5: நல்லமா இருக்கு மேடம், நல்லமா இருக்கீங்க?
3: நீ
6: உப்ப போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்து கிளி போடுற, மிளகாய் போடுற, சாம்பாரு சமையல்
7: என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சா நமக்கு எதுக்குண்ணே?
6: இத சொல்லித்தான் பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க.
3: ஓகேங்களா, நம்ம காமெடி வந்து கவுண்டமணி சாரோட கிளிப்பிங் இல்லாம நேர்களுக்காக இன்னொரு ஃபன்னியான ஒரு கிளிப்பிங் கேளுங்க.
8: அப்படி தவிக்கிட்டு கிடக்கு பாப்பா, பாப்பா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க?
9: இது எட்டல மாமா.
8: வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே? நான் வந்து அமுக்கல என்ன புள்ள நீ?
9: ஐயோ ஐயோ,
8: ஏமா கத்துற?
9: வெள்ளி அடிச்சிட்டீங்களா?
8: ஆமா,
9: வாங்க ஓடிடுவோம்.
8: ஓடிடுவோமா? இது ஓ வீடு தானே?
3: கேட்டீங்களா இந்த சீன் ஞாபகம் இருக்கா?
4: மேம் இது சரி கேக்கலீங்க மேம், இது ஃபர்ஸ்ட் வந்து கேட்டி.
3: ஓகே, அப்ப நீங்க
5: ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா, அத பேசி காட்றீங்களா?
4: ஆ ஓகேங்க சார், கேக்குறேன்.
5: ஓகே மேம், சூப்பர், ரெடியா இருக்கீங்களா?
4: ஓகேங்க மேம்.
3: கட் கேமரா ரோலிங்.
4: நீ உப்பு போட்டா நான் புளிய போடுவேன், நீ வெங்காயத்தை போட்டா நான் மிளகாய் கிள்ளி போடுவேன், இதான் சாம்பார், இதான் சமையல்.
5: என்ன
4: இதெல்லாம் பொம்பளைங்க சமைச்சிரனே? இதை சொல்லிதானா பொம்பளைங்களா ஏமாத்திட்டு இருக்காங்க?
5: ரொம்ப வருஷமா இதை சொல்லிதானே ஏமாத்திட்டு இருக்காங்க. அதுக்கு கலாமிடம் என்ன சொல்ல போறாங்க? அப்படியே ஏமாத்திட்டு இருக்கீங்க?
4: ஏமாத்தலீங்க சார், நாங்க தண்ணியே ஊத்தினாலும் வந்து சாம்பார் தான் சார் சாப்பிட்டுருந்தோம் சார். இதுக்கு ஒரு காமெடி, எங்க வீட்டுல நான் சாம்பார் வைப்பேன், நான் மோஸ்ட்லி ரொம்ப கட்டியா வைக்க மாட்டேன், நார்மலா தான் வைப்பேன், ஏன்னா அப்படி சாப்பிட
5: கூடாதுன்னு.
4: எங்க வீட்டுக்கு என்ன சார், மேல ரசம், நடுவுல சாம்பார், அடியில கூட்டு, சூப்பரா மூணு பழம் வச்சுட்டா
5: ஒரே குழம்புல மூணு, 3 in 1.
4: ஆமா, மூணு குழம்பு, மூணு தடவை தனியா செலவு பண்ணலாம், இது ஒண்ணுலயே போதும். நீ ரசம் என்ன எடுத்துக்கோ, ஆனா மிளகு சிறுவா தட்டி போடுவோம் சார், நானு ரசம் என்ன எடுத்துக்கோ, சாம்பார் என்ன ஊத்திக்கோ, உனக்கு தொட்டுக்கோ வேணாமா
5: தொட்டுக்கோ.
4: அதாவது செஞ்சு கஷ்டம் பண்ணும்.
5: ஓகே, ஒண்ணு வாங்கினா 2 free மாதிரி, சாம்பார் வச்சா ரசம் குட்டு ஃப்ரீ இல்லீங்களா?
4: என்ன
5: ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க, உங்க வீட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க,
4: வீட்டுல கண்டுபிடிச்சாங்க, அத நம்ம ஃபாலோ பண்ணுங்க
5: சார். சூப்பர் சூப்பரா, அதையே பிடிச்சிக்க வேண்டியது.
4: சாம்பார்ன்றது
5: நல்ல ஒரு புரோட்டீன் கண்டென்ட் உள்ள சூப்பரான ஒரு குழம்பு, அது சூப்பரான ஒரு உணவு. நிஜமாலுமே சாம்பார்ன்றது யாராலையும் அடிச்சுக்க முடியாத ஒரு விஷயம்.
4: நன்றி.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916

நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி NFM ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ ரோலிங் சொன்ன உடனே யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுலாம். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம்
4: சாருக்கு வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோம் மேடம், நீ எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம் மேடம்,
3: ஓகே சூப்பர். ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பரி மேடம் வந்து சூப்பரான இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த சாம்பார்ல என்ன காய்கறின்றத மட்டும் சொல்லல,
4: ஏன்னா இதெல்லாம் பொம்பளைங்க சமா சார், நம்மளுக்கு எதுக்குனா இத சொல்லியேதான் பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள
3: ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க.
4: ஏமாத்தலுக்கு சார், நல்லா சாப்பிட்டு இருக்காங்க ஆம்பளைங்க, நாங்க நல்லா செஞ்சு போடுறத வக
3: வகையா
2: எங்க சாப்பிட்டுட்டு இவங்கத்தான் நம்மள ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் உங்க குரல்ல.
4: சாப்பிட்டு நம்மள ஏமாத்துறாங்க மேம்,
2: அந்த வெளிப்பாடு தெரியுது.
4: நம்மள குறை சொல்லுறாங்க,
3: சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லுங்க.
4: ஒரே
3: சாம்பார்ல மூணு ஐட்டத்தை எடுத்துட்டு வந்ததா சொன்னாங்க, நீ எத்தனை ஐட்டம் எடுத்துட்டு வருவீங்க? நடுவில் எடுத்தா சாம்பாரு, அடியில எடுத்தா கூட்டுன்னாங்க. நீங்க
4: சாம்பார்னு
3: ஒண்ணு வைக்கிறோம், அது வந்து நீங்க என்ன மாதிரி ஷேப்ல எடுத்துறீங்களோ அது உங்க இஷ்டம்.

0: எப்படியோ சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். ஓகேங்களா?
1: வீட்டுல எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களா?
2: நாராயணா
0: வேற ஒரு டைலாக் ட்ரை பண்றாங்க.
2: நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது, மருந்து அடிச்சு கொள்ளுங்கடா.
0: யார சொல்றீங்க?
1: நன்றி மேம், சூப்பரா பேசுனீங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க?

0: கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மா கலையரசு, நல்லா பாளையம்.
1: ஓகே சூப்பர். டயலாக் கேட்டீங்களா?
2: உங்களுக்கு ரொம்ப நீளமா இருக்கு.
0: சின்னதா இல்ல போட்டோம், நம்ம சாம்பார் ரொம்ப குட்டியா தான இருந்தது.
2: சரி, எனக்கு தெரிஞ்ச ஒன்று கொடுக்குறேன்.
0: சொல்லுங்க.
2: ஏமா என்ன வேணும்?
1: கூட வச்சிருக்கீங்களா? வெச்சலாம், ஃபங்க்ஷன் கொண்டாட மாட்டீங்களா? ஓகே சூப்பர் சார், நல்லா பேசுனீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி. சோ நம்ம டயலாக் சொன்னார்னு கவுண்டமணி சாரோட ஒரு ஸ்டாண்டர்டான டயலாக் பேசிடுறேன்னு அழகா பேசிட்டாங்க. அடுத்ததா யார் எங்க இருந்து பேசுறாங்க கேட்டிடலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்தீங்க சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு மேடம். சூப்பர் மேடம்.
0: டயலாக் கேட்டிங்களா மேம்?
1: வெறும் வாய் பார்த்தாதுங்களா?
3: காலிங் பெல்ல பாப்பா அடிச்சதுதான்
0: நல்லா இருந்தது. அப்புறமா காலிங் பெல் அடிச்சுட்டு ஓடிடுவீங்களா?
3: என்னப்பா சாம்பார் வைக்கிறாங்க? அந்த கிள்ளி போட்டா
0: கிள்ளி போட்ட சாம்பார்,
1: வாங்க வாங்க,
3: நறுக்கி போட்டா அரைச்சு ஊத்துன அரைச்சு ஊத்துன சாம்பார்.
1: ஏன் சாம்பார் நறுக்கி போடுறீங்க? ஏன் மேடம்
3: புளிக்கா சார்
1: சாம்பார் ஏன் நறுக்கி போடுறீங்க?
3: காய் போட்டா, ரெண்டு மூணு காய் போட்டா கூட்டு சாம்பார், கடம்ப சாம்பார் அந்த சாம்பார் அதுதான். வேளாவ ஊத்துன ரசம் அடியில ஊத்துன கூட்டு.
0: இது பல வீட்ல இதேதான் போல இருக்கு. ரைட்,
1: சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் என்னென்னலாம் சொல்ல முடியுமா சொல்லுங்க. இன்னைக்கு இருந்து இந்த சாம்பார் கதையை தோண்ட போய் கூட்டு வருது, ரசம் வருது,
3: என்ன அங்கிள் எக்ஸல இது நான் ட்ரை பண்றேன், அடிக்கிறேன் அடிச்சுட்டு அடிச்சிட்டீங்களா? அது எங்க வீடு இல்லையே.
0: இல்ல இல்ல அடிச்சுட்டீங்களா? வாங்க ஓடிடலாம்,
3: வாங்க ஓடி. எங்க வீடு இல்ல, உங்க வீடு இல்லையா?
0: இது வேற வீடு.
3: அப்படிதான் ரொம்ப நாளா அடிச்சுட்டு அடிச்சுட்டு ஓடிடுவோம் நாங்க.
0: இந்த மாதிரி உங்க வீட்டுல யாராவது அடிச்சிருக்காங்களா? இல்ல நீங்க சின்ன பிள்ளையா இருந்தப்ப யார் வீட்லயே அடிச்சுட்டு ஓடி இருக்கீங்களா?
3: இப்ப என்னோட பேரன்னா அப்படி அடிச்சிட்டு இருக்கிறேன். அப்பப்ப போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு அடிச்சுட்டு அடிச்சுட்டு யாரு காணோம் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் தேடிட்டு நிக்கிறதா இருக்கும்.
0: ஆக மொத்தம் மறைஞ்சு மறைஞ்சு விளையாடுறீங்க பேரனோட. சூப்பர், அதுதான் உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் ஆயிடுச்சு இந்த டயலாக். ரைட்,
3: அது ஈஸியா கேட்ச் அப் பண்ணிக்க முடிஞ்சது.
0: ஓகே சூப்பர் மேம்,
3: சூப்பரா டயலாக் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி.
3: நடுவுல ஸ்போர்ட்ஸ்க்காக டைம் ஓடி போயிடுதா, லைன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்குங்க.
0: நம்ம சூப்பரா எல்லாம் மெடல் வாங்கிட்டு இருக்காங்க, அப்டேட்ஸ் கொடுக்காம எப்படி அப்புறம்?
3: சூப்பர் சூப்பர்.
0: தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம்.
3: Thank you, sir.

0: தேங்க் யூ சார்.
1: தேங்க் யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
0: தேங்க் யூ.
1: நேரம் 4:49, 40 நொடிகள். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. இன்னைக்கு சூப்பரா டைம் போனதே தெரியல. அழகா எல்லாரும் காமெடி கிளிப்ஸ் கேட்டு எனக்ட் பண்ணாங்க. அழகா பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் கேட்டு ரசித்தருக்கும் முயற்சி பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிச்சு நாங்க கிளம்புறோம். இது RJ பாரி மற்றும்

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, காற்றலையில் கலகலப்பை அள்ளித்தளிக்கும் உங்க எல்லோருடைய ஆல் டைம் மியூசிக் பார்ட்னர், நம்ம ஊரோட அசல் அடையாளம் உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வெயில் தணிஞ்சு மாலை நேரம் ஜில்லுன்னு ஆரம்பிக்கிற இந்த சனிக்கிழமை மாலை 5 மணிக்கும் உங்க அன்பிற்குரிய ஆர்ஜே சீனோட நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஓகே, கடல் அலை ஒரு பக்கம், ஜில் ஜில்னு வீசுற காத்து ஒரு பக்கம், இப்ப ஆரம்பமாக போகுது நம்ம புதுவையோட பெருமை மிகு நேரலை கொண்டாட்டம். இது அலையோடு விளையாடு. ஓகே, இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்டலாம். ஹலோ வணக்கம்,
2: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரா இன்டர்ல ஜெண்டல் கரை காத்தோட நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பன் அன்பன்கார் இன்னைக்கு இருக்கிறேன் ராக் பீச் வாங்க சோகல போலாம். நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒரு பிரெண்ட் கேங் செம்ம நதிகா டாமி
3: எனக்கு
2: நீங்க
3: உங்களுக்கு ஒருத்தவங்க அவங்க பெட்ல ஒரு 3 விஷயம் நல்ல விஷயம், நான் நல்லா சாப்பிடுவேன், நான் ஒரு பெட்ல ஒரு நேச்சர்ல ஒரு நைட்ல நிலாப்பா ஒரு 3 விஷயம் 2 உண்மை 1 பொய் நல்ல விஷயமா சொல்லுங்க ஆரம்பிக்கலாமா
4: சப்பாத்தி பிடிக்கும்
3: ஒண்ணு,
4: அப்புறம் பெட் லவர்
3: 2 ஓகே,

0: பிடிக்கும். ஒரு பொய் இருக்குல்ல, மூணுமே அசால்ட்டா சொல்றாங்க அவங்க டீச்சர். ஐயோ நானே ஓகே, பெட்லவர் சப்பாத்தி பிடிக்கும், மூவி பிடிக்கும் இல்லையா, ஒரு பொய் இருக்கு என்ன அந்த பொய், பெட்லவர் சொன்னது பொய் நீங்க சொல்றீங்க, நீங்க மறைக்கிறாங்க. கமான் ஏஞ்சல், பெட்லவர் சொன்னதுதான். நீங்க
1: மூவி,
0: மூவி நீங்க ஒரு மூணு பெட்லவர் ஒரு மூவி வந்திருக்கீங்க, எது பொய், பெட்லவர் தான். யாரும் இங்க தனுஷி அவங்க மட்டும் கேட்டு வேற யாரும் சொல்ல போறீங்க அதை பத்தி.
1: எனக்கு வந்து வெளியே டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும்.
0: டிராவல் பண்ண பிடிக்கும். ஒண்ணு
1: தனியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
0: தனியா இருக்க ரொம்ப பிடிக்கும்.
1: நிறைய நான்வெஜ்,
0: நான்வெஜ் பிடிக்கும். டிராவல் பண்ண பிடிக்கும். அவங்க டூர் வெஜ் அவங்க
1: பிடிக்காது.
0: அப்படியா
1: எனக்கு
0: என்ன மூவி இடத்துக்காகவும் ஒரு சாதுவான அப்பா காட்டுக்குள்ள தப்பிச்சு போறாரு அவன் பையனை கூட்டிக்கிட்டு. பையன் இப்படிதான் படமே ஆரம்பிக்கும். ஒரு பையனோட அப்பா காட்டுக்குள்ள நடந்து போவாங்க. நெக்ஸ்ட் அப்படி நடந்து போறாங்களா, அது பின்னாடி ஊரே நடந்து வச்சு ஒரு கொலை சம்பவம் பின்னணியில ஒழிஞ்சிருக்கும். அது அதெல்லாம் காட்டுக்குள்ளே போவாங்க. என்னைக்கு என்னைக்கு நம்ம கிட்ட இருக்க நிலத்தை பிடிக்கலாம், ஆனா படிப்பு மட்டும் பிடுங்கவே முடியாதுன்னு யார் மேல சொன்னா நீங்க சொல்றீங்க. அடுத்து போலாமா? ஓகே, நம்ம இங்கே வந்து மிலிட்டரி டாக்டர், எமோஷனே காட்ட
1: மாட்டார்.
0: ஒரு பில்லியனர் அப்பாவோட பேச்சு கேட்காம வீட்டு விட்டு வெளியே போற ஹீரோ, அப்பாவோட கடைசி எப்படிங்க, நானே அங்க டவுட் போலதான் சொன்னேன் பின்றீங்க. ஓ ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போமா? ஒரு ரிட்டையர்ட் ஆன சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்க பையன் கூட ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவங்களோட பழைய காதலியை தேடி புல்லட் தலைக்கு போறாரு. மிலிட்டரி மேஜர், அவர் தான் ஹீரோ. அவரோட தங்கச்சி கல்யாணம் செய்யாத ஒரு பேங்க் லோன் எடுக்கிறாரு. என்னன்னா ஆறு முடிஞ்சிருக்கேன். ஒரு ஆள் அவுட் ஆயிட்டா கேட்க முடியுது. வீட்டு ரெண்டு பேரும் என்ன டென் முடிச்சிருக்கு, பதினொன்னு

0: ஒரு பாட்டு வந்து பிடிக்க போறேன், அது என்ன பாட்டு பிடிக்க போறீங்க? முடிஞ்சா பாடி கூட காட்டலாம். ஓகே, நீங்க பாடுறதா பெருசா எதிர்பார்க்கறேன். என்ன பாக்கலாம்? இது கொஞ்சம் மிட் சாங்கு, ஃபேமஸ் தானா? பெண்ணிலவை பூவாய் வைப்பேனே பாடுங்க. எங்கயோ பார்க்கிறாய், என்னென்ன சொல்கிறாய்? இந்த பாட்டு ஏழைல கிராமத்து குடிசையில கொஞ்ச காலம் தங்கி பாருல, கூரையின் ஓட்டல் விரிசல் வழி நட்சத்திரம் எண்ணி பாருல, பூவும் செல்போனின் நச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வண்டியின் உச்சரிப்பை கேட்போம். எனக்கு சார் மூவி
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். எந்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: காற்றலையில நம்ம புதுச்சேரியோட அசல் அடையாளம் உங்க ஆல் டைம் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாரம் முழுக்க ஓடிட்டும் சனிக்கிழமை மாலை ஜாலியா வைபாக நம்ம சிக்னேச்சர் ஷோவான அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப ராக் பீச்ல இருக்கிற ஜார்ஜ் கூட நாம கனெக்ட் ஆயிடலாம்.
3: அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: கணேசன்.
3: கணேசன், அதை நான் கேட்டே ஆகிறோம். நார்மல் டேஸ் வாக்கிங் போனா வந்து ஒரு பெரியவா இருக்காரு, இன்னைக்கு செம்ம ஒரு கார் ஃபுல்லா ஒரு கூட்ட கூட்டமா இருக்காங்க. நீங்க சோலோவா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எப்பவும் இப்படிதான் இருப்பீங்களா?
4: இல்ல எப்பவுமே அப்படிதான் இருக்குது.
3: அப்படியா?
4: ஆமா.
3: ஓகே,
4: ரெகுலரா வருது. வீக்கெண்ட்ல இந்த மாதிரி கொஞ்சம் சூப்பரா இருக்கும்.
3: சரி, ஓகே, நீங்க ரெகுலரா பேசி வரதோட அடுத்த கேள்வி இது உங்களுக்கு என்னன்னா, வீக் டேஸ்ல ஒரு பீஸ் பாக்குறோம் நம்ம, வீக்கெண்ட்ல அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது, அப்படியே ஒரு வேற ஒரு வேற வேலைக்கு மாதிரியான பீஸ் இருக்கு. நானே சொல்லிட்டேன், நீங்க ரெகுலரா பாக்கறதுனால உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? பீஸ் நார்மல் டேல பீஸுக்கும் வீக்கெண்ட்ல பீஸுக்கும்?
4: நார்மல் டேஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வராது, எல்லாம் வந்து போறது யாருக்கு போறது அதனால கூட்டம் வராது. வீக்கெண்ட்னா வெளியூர்ல இருந்து வந்து விசிட் பண்ணி பாக்குறது, உள்ளூர்ல இருக்கிறவங்களே வீக்கெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க, அந்த டைம் வந்து பண்றது என்ஜாய் பண்றது, அவங்களுக்கு டைம்
3: மக்கள் கொஞ்சம் கண்டிப்பா. நெக்ஸ்ட் என்னன்னா, சரி நீங்க உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ அதை உங்களுக்கு பிடிக்காதுப்பா, அதை உனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கே பிடிக்காம போன விஷயம் எதுனா இருக்கா?
4: அந்த என்னோட
3: டீ கார பார்த்தாலே குடிக்கணும் தோணாது. வேணாம் வேணாம்னு சொல்றோம். இல்ல எங்க பண்ணலாம், டீ குடிக்க மாட்டோம் போல் இருக்கு. ஆமா, டீ குடிக்க இப்ப நீங்க சின்ன வயசுல விஷயம் கத்துக்கும் போது நிறைய ஒரு

0: வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்கும். சைக்கிள் கத்து விடும்போது, நீச்சல் கத்து விடும்போது, ஒரு சில விஷயம் மறக்க முடியாம அப்படியே நிக்கும். என்ன நான் சார் நினைச்சா கூட அது மாதிரி இருக்கும்.
1: கண்டிப்பா இருக்கு. சைக்கிள் கத்துக்கும் போது நிறைய வீழ்ந்து வாரண தருணங்கள்லாம் நிறைய இருக்கு,
0: நிறைய இருக்கு.
1: ஆமா சொல்லியா வரான். அப்புறம் வந்து நீச்சல் சொல்லும் போது கத்துக்கும் போது அப்பா நான் அப்பா நான் கேட்பாரு என்ன பண்றாரு நீச்சல் கத்துக்கணும், நான் தான் போய் கேட்டேன். கேட்டவொடனே என்ன பண்றாரு, சரிப்பா கத்துக்கலாம்ப்பா. ஏய் அப்பா தானே, ஏதும் கூட இருப்பாரு, அதை பிடிச்சிப்பாரு, கத்துக் கொடுப்பாருன்னு பாத்தா தூக்கி தண்ணி கொண்டு வாழாண்டாரு.
0: என்னன்னா வந்து சினிமா ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க வில்லனா எடுத்த ஒரு அஞ்சு படம்
1: அஜித் சார்
0: மங்காத்தா வாலி
1: வாலி அந்த மாதிரி.
0: ஓகே, இப்ப அடுத்த மூவி வச்சு அடுத்த செக்மெண்ட் போப்பது. நான் ஒரு மூவி பத்தி கெஸ்ட் கொடுப்பேன், அந்த கெஸ்ட் வச்சு என்ன மூவின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு அஞ்சு ஐடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லீவுக்கு ஒரு மலைக்கு போறாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு கொல்லிமலைக்கு ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போறாங்க. அங்க ஒரு சிஸ்டரை சந்திக்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன வேணும் மரம் வேணும் மாதிரி கேக்குறாரு. அவங்க எனக்கு வந்து சரஸ்வதி பூஜைக்கு ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வேணும்னு கேட்கறாங்க. வினோதமான ஒரு அவர் கொடுத்துறாரு, இதான்
1: கண்டுபிடிச்சீங்களா?
0: ஹீரோவுக்கு நாலு தம்பிங்க, தம்பிங்களோட பாசத்துக்காகவே நம்ம ஹீரோ கல்யாணமே பண்ணுங்க. ஒரு கோபத்துக்காக ஒரு மீன் விற்கிற ஒரு பொண்ண வந்து பாக்ஸர் ஆக்க முயற்சி பண்ணுவார். கரெக்டுங்க, நான் கூட வந்து சொல்லிட்டோம் படம் பெற நானும் மறந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சேன். நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க, காப்பாத்திட்டீங்க, காப்பாத்திட்டீங்க. இப்போ வந்து ஒரு ஓகே அறியாசம் செய்கிறேன், உதிரும் மீண்டும் குளிரும், பெண் நிலவும் கரையும் வளரும், உன் நினைவும் அதுபோல் மனதை குறையும், இல உதிரும் மீண்டும் குளிரும். யோசிச்சிருங்க, நாங்க பாட்டு கேட்டோம். பாட்டு பாட்டு கேட்டு
2: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் இப்பாடல் கேட்கலாம், விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: சாரே பிடிக்கும் ஒண்ணு.
1: அப்புறம் நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: நிறைய கத்துக்கணும்னு ஆர்வத்துல இருப்பாங்க. நெக்ஸ்ட்
1: நெக்ஸ்ட் வந்து எனக்கு பசங்கலாம் பிடிக்காது.
0: பசங்கலாம் பிடிக்காது, அவங்க கூட பேச பிடிக்காது. ஓகே ஓகே. இதுல வந்து ஒரு பொய் ஒளிஞ்சிருக்காங்க. ஒரு பொய் ஒளிஞ்சிருக்கு. இந்த பொய் என்ன பொய்? அவங்க சிரிச்சுக்கிட்டே கட்டுப்பட்டே சொல்லும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு.
1: தெரியுங்களா?
0: இப்ப நீங்க சொல்லுங்க, அவங்க கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம். மூணு விஷயம், ரெண்டு ஒண்ணும் ஒரு பொய். அவரா கியூட்டா சிரிக்கிறீங்க. மறுபடியும் நல்ல கீழே காட்ட முடியாது. நீங்க பேசினாதான் எனக்கு கேட்கும். அந்த பக்கம் திருப்பி பேசினா வாங்கில கூட கேட்கும். உங்களை பத்தி சொல்ல போறீங்க, உங்களை பத்தி சொல்ல போறீங்க. நான் ஒரு படுத்தனே சீக்கிரம் தூங்கிடுவேன், போனே யூஸ் பண்ண மாட்டேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். இதுனா ஒரு மூணு விஷயம்.
1: ஒண்ணு
2: வீட்டுல சும்மா இருக்க பிடிக்காது.
0: வீட்டுல சும்மாவே இருக்க பிடிக்காது.
2: பிடிக்காது. பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து லாங் ட்ரிப் போறதுக்கு.
0: லாங் ட்ரிப் போறது பிடிக்கும். பிடிக்கும். அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் மேக்கப் பண்ண பிடிக்காதான், வீட்டுல சும்மா இருக்க பிடிக்காது, லாங் ட்ரிப் பிடிக்கும். அதுல ஒரு பொய் இருக்கு இல்லையா? பிரதர், என்ன அந்த பொய்? பிடிக்காதுன்னு சொல்லுறது பொய். அவர் ரசிப்பாரு, அழகி ரசிக்கும் ஒரு அழகான வாலிபன். பிடிக்கும்ன்றது வந்து அழகை ரசிப்பது. நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். நான் சொல்ல போறேன்,
3: கெஸ்ட் பண்ணிட்டே வரும், கெஸ்ட் கொடுத்தே வருவேன். நீங்க வந்து ஹிண்ட்ஸ் சொல்ல போற. நீங்க அதை வச்சு என்ன மூவி கெஸ்ட் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் மூவி ஒரு சயின்டிஸ்ட் ஒரு வித்தியாசமான ஒரு வாட்ச
0: கண்டுபிடிக்கிறார்.
3: நெக்ஸ்ட் போவோம் வாங்க. அதான் சர்வத்தையும் அடைக்கிட்டீங்க, நீங்க வரோம். சரி ஓகேவா. இப்ப இந்த படத்துல வந்து மக்கள் யூஸ் பண்ற ஒரு பொருள் திடீர்னு திடீர்னு காணாம போயிடும், சருன்னு காணாம போயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த பொருள் காணாம போனது தான் பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது.
0: ஒரு
3: போட்டோகிராஃபர் இருங்க அமைச்சர், இப்போது மாட்டோம் இருங்க. டுவெல்த்ல ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட்பா. ஓகே, பிரில்லியன் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரு வந்து, நான் நல்ல மார்க் எடுத்துறேன், ஒரு பொண்ணு கிட்ட ப்ரோபோஸ் பண்ண
0: போறேன்.
3: அந்த பொண்ணு, நீ சாக்லேட் பாய் பா, உன்னால எனக்கு பிடிக்காது, ஐ வாண்ட் ரகட் பாய் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆல்மோஸ்ட் கரெக்டா சொல்லிடுவேன் தான். ஓகே சரி. இப்ப இந்த ஹீரோ வந்து ஒரு ஃபேவரட் கேம், ரொம்ப பிடிச்ச கேம் ஒண்ணு இருக்கு. ஆனா அவங்க அப்பா அதாவது பிடிக்காது, அவங்க அப்பாவுக்கு தெரியாம இந்த கேம் விளையாடுவாரு. சப்போஸ் அந்த கேம் வின் பண்ணிட்டாருன்னா அந்த கப் எடுத்து மூஞ்ச மறத்துப்பாரு.
0: ஆமா,
3: நீ சனிக்கிழமை பண்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, இப்ப நம்ம வந்து வேற செக்மெண்ட் போறோம். நான் ஒரு பாட்டை படிக்க போறேன், அது என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? ஓகே, வரசாம பத்திக்குவா, உதட்ட வர திட்டிக்குவா, இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி பாடி
1: காமிச்சா
3: நல்லா இருக்கு. நீ நினைக்கிறியே ஏ அழகா, என் கனவுல நீ முழிக்கிறிய, ஏ அடடா, என் உதட்டுல நீ நினைக்கிறிய, இது நெட்டம் தானா? கரெக்ட் கரெக்ட். என்ன படம் வேணா, பாட்டு வேணும் எனக்கு. என் உசுரில நீ துடிக்கிறியே, ஐயோ இங்க எடுக்க வரமாட்டேங்க. இந்த பாட்டு, நெக்ஸ்ட் இந்த பாட்டு. மோதம் வந்தனா முடிஞ்ச நீ, எலும்பு மொத்தமும் பல்படி, நிக்க வேணாம் கிட்ட வேணாம், நெருங்க வேணாம் நொறுங்கண்ணா, வரம்பு மீறி ஆடுனா நரம்பு இடிச்சு தடவுனா, வெசல ஒண்ணா மடிச்சு தின்னா அடுத்த கிழமை காரிய வைக்கிற புதுசான். ஆனா வந்து ஃபேமஸ் சாங். ஹீரோ வந்து புரியா சார், மறுபடியும் படிய போகிறீங்களா? மோதம் வந்தனா முடிஞ்ச நீ, எலும்பு மொத்தம் பல்படி, நிக்க வேணாம் கிட்ட வேணாம் நெருங்க வேணாம் நொறுஞ்சுக்கண்ணா, வரம்பு மீறி ஆடுனா நரம்பு

தலைவடா வெத்தல ஒண்ணா மடிச்சிருந்தா அடுத்த கிழமை காரியம் வைக்கிறான். கருப்பு ஆடு போடுங்க. ஐயோ கோர்மே என்னப்பா ஒரு ஒரு கெஸ்ட்லாம் வேகமா சொல்லுங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஓகே சார், நல்லா சரி. உங்களுக்கு இன்னொரு சிக்னல் ஒன்று சொல்றேன், ஒரு சுச்சுவேஷன் ஒன்று சொல்றேன். அந்த சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு பாட்டு என்ன தோணுதுன்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? ரொம்ப என்ன சொல்லுமா, ஒரு ஈவினிங் டைம் தான். இவ்வளவு மக்கள்லாம் இல்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேர், அங்க ரெண்டு பேர் இங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஃபுல் மூணு அப்படியே மண்ணில் அப்படியே நடத்த வரைக்கும் அவங்க மேல அப்படியே சென்ட்ரல் காசு அடிக்குது. நிலாவை பாக்குறீங்க, சுற்றி பாக்குறீங்க, ஒரு மாதிரி தூக்கம்

அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம். பையா திரைப்படத்திலிருந்து

0: பல்லாயிரம் குடும்பங்களை அன்பால் இணைக்கும் ஒரே வானவில் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிரிச்சு மகிழும் நேரலை கொண்டாட்டமான அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சனிக்கிழமை மாலை நேரத்துல குடும்பத்தோட வந்து மணல்ல வீடு கட்டி விளையாடுற நம்ம சொந்தங்களால இந்த ராக் பீச்சே வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். அங்க இருக்கிற ஜார்ஜ் கிட்ட நம்ம திரும்ப பேசிடலாம்.
1: ஒரு கேம் விளாடுமா? சரி சொல்றேன், இது ஒரு வேர்டு மாடுலேஷன்ல எவ்வளவு மாடுலேஷன் சொல்லுவீங்க? கோவமா திருச்சிக்கிட்டு என்ன மாடுலேஷன் ட்ரை பண்ற பண்ணமா? ஓகே ஆரம்பிக்கலாம். சரி சொல்றேன், ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு
2: அப்படின்னா பண்ணி நீங்களே எடுத்துவீங்களா இல்ல நான் சொல்லணும் வயசாண்டு?
1: நீங்க என்ன சொல்றீங்க நான் கண்டுபிடிக்கணும் பாக்கலாமே.
2: இது கொஞ்சம் கஷ்டமா.
1: சரி சொல்றேன், எவ்வளவு மாடுலேஷன் சொல்லுவீங்க?
2: சரி சொல்றேன்.
1: சரி, இது என்னன்னு சொல்றீங்க? ஏதோ சோகமா சொல்றீங்க. அவன் வந்து இப்போ ஆஃப் பண்ண போட்டுறீங்க. சார் சார் சார் சார் சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: இருப்பா சொல்றேன். ஏன்பா
1: நார்மலா சொல்றீங்க?
2: சரி சொல்றேன்.
1: சரி சூப்பர்ப்பா பண்ணுவேன். அந்த மாநில சேர்த்து ஒரு கண்டனம் கிடைச்சிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க வந்தீங்க இல்லையா, சாங்ஸ் எல்லாம் கேட்டு வருவீங்களா? வரும்போது என்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்க? கரண்டாக ஆல்பம்ல என்ன பாட்டு ஓடிட்டு இருக்கு?
3: என்ன பாட்டு ஓடிட்டு இருக்கா? ஜென்ரல் வந்து தீண்டும் போது அந்த சாங் ஓடிட்டு இருக்கு. புரியல, ஜென்ரல் வந்து தீண்டும் போது என்ன பண்ண
1: அப்படியா?
3: நினைப்புல வந்து வந்து போகுதம்மா கேட்டபடி என்ன
1: சூப்பர் சூப்பர். என்ன டக்கு டக்கு பாடல அப்படியே சின்னீங்களே. சரி லாஸ்ட் ஒரு ராபிட் ஃபயர் கேம் போயிடலாமா? இப்ப என்ன பண்ணோம்னா டக்கு டக்குனு விளாட போறோம். 5 செகண்ட்ல 5 கலர் சொல்லுங்க.
3: எல்லோ, கிரீன், ப்ளூ, ஒயிட்.
1: 4 செகண்ட்ல 4 ஹீரோ பேர் சொல்லுங்க.
2: விஜய் சார், சூர்யா சார், அஜித் சார், கார்த்தி சார்.
1: 3 செகண்ட்ல 3 காமெடி.
2: காமெடி சார்,
1: காமெடி காமெடி
2: சார். விவேக் சார்,
1: சமன். 2 செகண்ட்ல 2 வில்லன்.
2: பிரகாஷ் சார் சார், ஐயோ பேர் வர மாட்டேங்குது.
1: 2 செகண்ட் முடிஞ்சு போச்சு. 1 செகண்ட்ல 1 பாட்டு.
2: 1 செகண்ட் முடிஞ்சு போச்சு.
1: 1 செகண்ட்ல அதுதான் கேமே.
2: ஓகே, 1 செகண்ட்ல 1 பாட்டு.
1: முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருந்தீங்களா? வேணா சொல்லுவாங்க. ஓகே, ஒண்ணுமே வந்துக்கோங்க, தெய்வத்துக்கு அமௌண்ட் வாங்க. அதனால ஓகே, நீங்க அங்கே வாக்கிங் கண்டு போனுங்க. நேரங்களே, நான் திரும்ப வரேன். ரெயின்போ புது 102.8 என்று முதல் படத்தோடு
0: நேயர்களின் அன்பான கவனத்திற்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ஸில் காலை 8:02 ஒளிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சி.

நிகழ்ச்சியாகவும் மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகும். மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும் 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல். மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்கலாம், தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: புதுச்சேரியின் பெருமை காற்றலையின் இசைப்புதையில் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கடைசி வினாடி வரை கலகலப்புக்கு பஞ்சமில்லாத நம்ம ஹிட்ஷோவான அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சூரியன் மறையும் இந்த அழகான மாலை நேரத்துல அலைகளின் ஓசையோடு ராக் பீச் கொண்டாட்டத்தின் உச்சத்துல இருக்கும் அங்க இருக்கிற ஜார்ஜ் கிட்ட நம்ம இப்ப பேசலாம்.
1: பேசலாம். அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஆனா இன்னைக்கு பீச் பாத்தீங்கன்னா அப்படியே செம்ம ஒரு கார்ஃபுல்லா மக்கள் கூட்டத்தோட எங்க பார்த்தாலும் திருப்பியோட செம்ம ஜாலியா பண்ணா இருந்தது பாக்குறதுக்கே. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் நம்ம நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு நான் இங்க இருந்து விடைபெறேன். நான் ஜார்ஜ்.
0: நன்றி ஜார்ஜ். சூரியன் மெல்ல மெல்ல கடலுக்குள்ளார மறைய நல்லவாடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அழகான பீச் என ராக் பீச் மணல்ல காத்து ஜில்லுன்னு வீசிக்கிட்டு இருக்கு. ஆனா கடந்த 70 நிமிடங்களா இங்க நடந்த கலகலப்பும் ஆட்டமும் பாட்டமும் சும்மா செம்ம சூடாவே இருந்துட்டு இருக்கு. நாம கூப்பிட்ட உடனே ஓடி வந்து தயக்கமே இல்லாம மைக் முன்னாடி நின்று கலகலப்பா பேசின நம்ம ராக் பீச் நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்எம் ரெயின்போவோட அன்பு கலந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கலாம். நேரம் போனதே தெரியல, ஆனா நிகழ்ச்சி முடிகிற நேரம் வந்தாச்சு. கடற்கரையிலிருந்து நாம கிளம்பினாலும் உங்களுடைய ஆல் டைம் மியூசிக் பார்ட்னர் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்ந்து வழக்கம் போல இனிமையான பாடல்களோட உங்க காற்றலையில ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மீண்டும் ஒரு இனிமையான இசை வேலையும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க சீனு. நேரம் 6:02:40. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். நண்பன் திரைப்படத்திலிருந்து

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது என்ற கருப்பொருள் அடிப்படையில் விமானப்படை தினம் வருகிற 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நிலையான வளர்ச்சி என்ற அடித்தளத்துடன் அனைத்தையும் உள்ளடக்கிய மேம்பாட்டுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். இம்மாநாட்டில் உரையாற்றிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, COVID-19 பெருந்தொற்று காலம் உள்பட உலகம் தொடர்ச்சியான அதிர்ச்சிகளில் இருந்து சமாளித்து மீண்டுள்ளது என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புதிய உத்வேகம் அளிக்கும் வகையில் பசுவின் சாணத்தில் இருந்து உயிரி வாயு மற்றும் இயற்கை உரம் உற்பத்தி செய்வது முதல் பால் பொருட்களை பதப்படுத்துவதில் தொடங்கி விற்பனை செய்வது வரை கால்நடை வளர்ப்பை சுற்றி ஒரு முழுமையான சூழல் அமைப்பை உருவாக்கி வருவதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அவர் இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற மாநில அளவிலான கோபாலக் சம்மேளன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில், கூட்டுறவு அமைச்சகம் அமைக்கப்பட்டதன் மூலம் கால்நடை வளர்ப்பவர்கள் அதிக பயனடைந்து வருவதாக கூறினார். மேலும் குற்றவியல் நீதி சீர்திருத்தங்கள் குறித்து பேசிய அமைச்சர், பாரதிய நியாய சங்கீதா முழுமையாக செயல்படுத்தப்பட்டவுடன் இந்தியாவின் குற்றவியல் நீதி அமைப்பு என்பது உலகின் மிக நவீனமானதாக மாறும் என்றும் தெரிவித்தார். பாரதிய நியாய சங்கீதா முழுமையாக அமல்படுத்தப்பட்டவுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதில் இருந்து 3 ஆண்டுகளுக்குள் வழக்குகளை முடித்து வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்றும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியாவின் மிக நீண்டகால பொருளாதார தடைகளை முறியடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. 17 வரிகள் மற்றும் 13 செஸ் வரிகள் ஒரே பொதுவான கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டு ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற நடைமுறை GST அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் சாத்தியமானது. பல மத்திய மற்றும் மாநில வரிகள், தொடர் வரி விதிப்பு மற்றும் எல்லைச்சாவடிகளால் மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து மற்றும் வரி சோதனைகள் ஆவணப்பணிகள் என சரக்கு லாரி ஓட்டுநர்கள் பெருமளவு நேரத்தை செலவிட வேண்டியிருந்தது. இந்த தாமதங்களால் தளவாட செலவுகள் சர்வதேச அளவுகோலை விட 2 முதல் 3 மடங்கு அதிகமாக இருந்ததாக உலக வங்கி குறிப்பிட்டது. GST முன்பு ஒரு நாளுக்கு சுமார் 225 கிலோமீட்டர் பயணித்த நீண்ட தூரம் செல்லும் லாரிகள் GST அமல்படுத்தப்பட்ட பின்பு 300 முதல் 325 கிலோமீட்டர் வரை பயணிக்கின்றன. இதன் மூலம் 44% வளர்ச்சியும் எட்டப்பட்டுள்ளது. GST பொருளாதாரத்தை முறைப்படுத்தவும் உதவுகிறது. 2017ஆம் ஆண்டு 66.5 லட்சமாக இருந்த வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 2026 மே மாத நிலவரப்படி 1.65 கோடியாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் 2025-26ஆம் நிதியாண்டில் GST வரி வசூல் 22.27 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிதி 32%-லிருந்து 41%-ஆக உயர்த்தப்பட்டது. குறிப்பாக கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலங்கள் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது தற்போது கணிசமான வரி பகிர்வுகளை பெறுகின்றன. ஒரே நாடு ஒரே வரி கொள்கை தனித்தனி வரி பிரதேசங்களாக இருந்த இந்திய மாநிலங்களை ஒரே தேசிய பொருளாதார சந்தையின் கீழ் கொண்டு வந்துள்ளது என்றால் அது மிக இல்லை.
0: ஆசிய விளையாட்டுப் போட்டியில்

0: பாகிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்த நிலையில் 212 ரன் வெற்றி இலக்குடன் தொடர்ந்து ஆடிய பாகிஸ்தான் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 192 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய மல்யுத்த வீரர் அமன் ஷராவத் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இவர் வடகொரிய உலக சாம்பியன் சாங் சாங் ஹானை 11-7 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி இந்தியாவிற்கு மற்றொரு தங்கப்பதக்கத்தை பெற்றுத் தந்துள்ளார். தற்போது 20 தங்கம், 26 வெள்ளி, 36 வெண்கலம் என மொத்தம் 82 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. G20 உறுப்பு நாடுகள் உடனான இந்தியாவின் வர்த்தகம் வெளிப்படையான மற்றும் பாகுபாடற்ற விதிகளை அடிப்படையாக கொண்டது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் நடைபெற்ற G20 வர்த்தக அமைச்சர்கள் பங்கு பெற்ற 2 நாள் மாநாட்டின் நிறைவு நாளில் உரையாற்றிய திரு கோயல், 140 கோடி மக்களுக்கு சேவை செய்யும் உள்நாட்டு தேவையை சார்ந்த பொருளாதாரத்துடன் இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் உற்பத்தி திறன் அதன் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்கிறது என்றும் அவர் கூறினார். 94வது இந்திய விமானப்படை தினம் வரும் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் கருப்பொருள் இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது என்பதாகும். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள்.
2: இந்திய விமானப்படை தினத்தை கொண்டாடும் விதமாக ஹிண்டன் விமானப்படை தளத்தில் அணிவகுப்பு டீம் சக்தி ஏர் வாரியர் ட்ரில் டீமின் நிகழ்ச்சிகள், அதனைத் தொடர்ந்து இந்திய விமானப்படையினரின் இசை நிகழ்ச்சி மற்றும் ஹெரிடேஜ் பிளைட்டின் வானூர்தி சாகச நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சீத், கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணசுவாமிநாதன் மற்றும் முன்னாள் விமானப்படை தளபதிகளும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்வார்கள். அணிவகுப்பிற்கு முன்னதாக MI-17 1V ரக ஹெலிகாப்டர் துவாஜ் வானில் பறக்கும் அணிவகுப்பில் 3 MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் தேசிய கொடியையும் இந்திய விமானப்படை கொடியையும் ஏந்தி செல்லும் என்று ஸ்குவாட்ரன் லீடர் பல்லவி சங்வான் இன்று புதுடெல்லியில் தெரிவித்தார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவுகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்திய விமானப்படையின் முதன்மையான முற்றிலும் பெண்களை கொண்ட விமான போர் வீரர் அணிவகுப்பு குழுவான டீம் சக்தியும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும். அதன் துல்லியம், சுறுசுறுப்பு மற்றும் ஒழுக்கத்திற்காக புகழ்பெற்ற இக்குழு மிகவும் ஒருங்கிணைந்த அசைவுகளையும் சிக்கலான அணிவகுப்புகளையும் வெளிப்படுத்துகிறது. தனது செயல்பாடுகளின் மூலம் சக்தி குழு பல்வேறு நிகழ்வுகளில் இந்திய விமானப்படையின் பெருமை, வலிமை மற்றும் கம்பீரத்தை பிரதிபலித்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் தொழில் முறைக்கான ஒரு சக்தி வாய்ந்த தூதராக விளங்குகிறது.
0: புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு நாளை மறுநாள் 5ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நாளான 6ஆம் தேதியும் தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. நடைபெறும் சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியத்தின் 153வது மாநாடு இந்த மாதம் 5 முதல் 9ஆம் தேதி வரை தான்சானியாவில் நடைபெற உள்ளது. இம்மாநாட்டில் பங்கேற்க மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழு தான்சானியா செல்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியின் பலன்கள் நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இந்திய விமானப்படை பிழையற்றது, அசைக்க முடியாதது மற்றும் துல்லியமானது என்ற கருப்பொருள் அடிப்படையில் விமானப்படை தினம் வருகிற 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:21, 20 நொடிகள். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேர்கள், உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர் ஹிட் சாங்ஸ் கேட்கணுமா? டயல் பண்ணுங்க 0413-22-71-760, மற்றொரு எண் 0413-22-71-770. ஸோ இன்னைக்கு முதலாவதா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஏன்னா நாளிலிருந்து நம்ம ஷோ டைம் எல்லாம் மாறுது. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட இந்த டைமிங்ல ஃபர்ஸ்ட் காலரா ஸ்பெஷலா யார் வந்திருக்காங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுவது யார்?
2: எம் அபுசாலி, தாண்டவமுத்துப்பம்.
1: ஓகே அபுசாலிம் சார், நலமா?
2: நலமா இருக்கு மேடம். தாங்கள அனைவரும் நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு இன்னைக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
2: படம் சின்ன கண்ணம்மா. பாடல் எந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்ல சிறந்த மகளே, அந்த பாடல் வரைக்கும் மேடம்.
1: ஓகே சார், நம்ம அந்த பாடல் கொடுத்துடலாம். சோ உங்களுக்கு இந்த அறிவிப்பு எல்லாம் கேக்குறீங்களா? நாளையில இருந்து நம்மளுக்கு டைமிங்ஸ் வந்து மாறி இருக்கு.
2: 6:50
1: மற்ற நேயர்களுக்காகவும் அந்த அறிவிப்பு வாசிச்சிடுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
2: மிக்க நன்றி.
1: நன்றி. நேர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: நேயர்களே, சாய்பாலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. சோ அடுத்ததா யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார்க்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல்?
1: எனக்கு வந்து செல்லமே இது திரைப்படத்தின் பேர். இதுல இருந்து காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் காணும் வரை. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: கண்டிப்பா சார், நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களுக்கு லைவ் ஏஷியன் கேம்ஸ் அப்டேட் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், சரிங்களா? தொடர்ந்து
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: ஓட நம்ம நாளையில இருந்து எஃப்எம் ரெயின்போ கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
0: தேங்க் யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: ஏஷியன் கேம்ஸ் 2026 ஐசி நகோயா.
3: Hello and a very warm welcome to all the listeners of Akashvani. Main hu dosto Sakshi Mandwal. Mere saath yahan par maujood hain Mohammad Shahid Azmi aur hum lekar aa gaye hain shaam ke 6:30 baje ki live updates.

0: एशियन गेम्स 2026 आईची नगोया।
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:55. சோ இது நம்மளோட ஃபேவரட்டான போன் லைவ் ஷோ, மனம் விரும்புதேதான். நம்ம அப்டேட்டுக்கு முன்னாடி, ஸ்போர்ட்ஸ் அப்டேட்டுக்கு முன்னாடி, காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் நேயர் நம்ம கிட்ட கேட்டிருந்த பாடல் உங்களுக்காக செல்லமை படத்திலிருந்து இதோ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: உங்கள் வீட்டையும் சூரிய

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
4: நேரம் 6:41, 18 நொடிகள். ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8 நேயர்கள் சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்க இந்த ஷோவை நம்ம விரும்புதே. சோ அடுத்ததா யார் எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்,
4: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறது?
5: முத்தரசங்கப்பா, ஏழுமலை பேசுறேன்.
4: ஏழுமலை சருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: அன்பு சகோதரர்கள், முத்துக்கு முத்தாக சித்துக்கு சித்தாக என்ற பாடல்.
4: ஓகே சார், நீங்க கேட்ட அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
5: 8 வயசுல கேட்ட பாட்டு இது.
4: ஓகே, சூப்பரா, உங்களுக்கான அந்த பாடல் கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
5: ஆ, வாச்சுங்க.
4: அடுத்துக்கா.

0: இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். சோ இப்ப அடுத்ததா காலர் வந்திருக்காங்க. யாரு, எங்கிருந்து, என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிம்மர் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே கண்ணன் சார்க்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து ஆள பிறந்தவன், பாடல் வந்து என்னையும் முன்னையும் சேர்த்து வச்சுதான் அன்பு அப்படிங்கிற பாடல் மேடம்.
0: ஓகே, கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அம்மா குரல்ல அந்த பாடல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: நன்றி மேடம், நன்றி.

0: நேயர்களின் கவனத்திற்கு, சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. சோ அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
1: தன் கூட்டுக்கு வரும் வண்ண பறவைக்கு முன்னிற வணக்கம்.
0: வணக்கம் சார். என்ன படம், என்ன பாடல், யார் பேசுறது?
1: கலையரசு, நல்லா பாளையம்.
0: ஓகே கலையரசு சார், சொல்லுங்க எந்த படம், என்ன பாடல்?
1: முன்னிரவு நேரம், தில்லை சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலி. இசை பாடும் செங்கலோடு பாட வருவது ஜானகி ராம் பிரசாத். ஒரு துள்ளலான ஒரு நாட்டிய பாடல். நன்றி.
0: நன்றி.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறது?
1: நான் கணேஷ் ராஜா.
0: சொல்லுங்க சார், என்ன படம், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து திருமலை தேக்கம் இருக்குல்ல, சீர்காழி கோவிந்த ராஜமான பாட்டு வருமா?
0: ஓகே, இன்னைக்கு ஸ்பெஷலா கொடுத்துடலாம் உங்களுக்கு.
1: ஆமா, திருப்பதி மலைவாணன் வெங்கடேஷ் சாப்பாடுங்க.
0: கண்டிப்பா சார், பிளே பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி
1: நன்றி நன்றிமா.

0: காத்துவரமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே.
1: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்நிகழ்ச்சி மூலம் நாடு முழுவதும் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் மக்களின் எழுச்சியூட்டும் கதைகளை பிரதமர் பகிர்ந்து வருகிறார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தனிநபர் கோல்ஃப் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் பிரணவி சரத் ஊர்ஸ் மற்றும் ரீகர்வ் மகளிர் தனிநபர் வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற கும்கும் அனில் மொஹோத்துக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்கா பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள இந்திய பட்டய கணக்காளர்களுடன் கலந்துரையாடிய அவர் இவ்வாறு கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற ஒன்றியத்தின் 153வது மாநாடு இந்த மாதம் 5 முதல் 9ஆம்

0: தேதி வரை தான்சானியாவில் நடைபெற உள்ளது. இம்மாநாட்டில் பங்கேற்க மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற தூதுக்குழு தான்சானியா செல்கிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு நாளை மறுநாள் 5ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நாளான 6ஆம் தேதியும் தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் இறுதி மற்றும் 3வது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சியை மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சமான ஃபேவரட் சாங்ஸ் கேட்டு மகிழ்னா டயல் பண்ணுங்க 0433-227-1760 மற்றும் 2271-770. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 7:07. 48 நொடிகள். சோ நிகழ்ச்சியில அடுத்ததா யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க.
1: இடஞ்சாடி ஆரோவில் இடஞ்சாடி முத்தாள் பேசுறோம் மேடம்.
0: முத்தாள் மேடம், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சிந்து நதி பூல இருந்து மத்தாலம் கொட்டுதடி மனசு, அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: அத நீங்க பாடியே ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்துட்டீங்க. அந்த பாடல உங்களுக்காக கொடுத்துடலாம் மேம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றிமா.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்க என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்,
1: நடராஜன் பேசுறேன்.
0: ஓகே நடராஜன் சார், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: புல்லாத மனம் புல்லும் படத்துல இருந்து மேகமாய் வந்து போகுதே.
0: மேகமாய் வந்து போகிறேன்னு பாட்டே பாடிட்டீங்க, அந்த பாடல் சூப்பரா உங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு சென்னையில இருந்து நியூஸ் வரும் இல்லையா, நியூஸ் முடிச்சிட்ட உடனே நான் உங்களுக்கு அந்த சாங் பிளே பண்ணிடுறேன், சரிங்களா? தொடர்ந்து கேளுங்க ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நன்றி. நேயர்களே, சைபோலன் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனிய நேரம் நேயர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதலில் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃபிளை துபை விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம் 27 வெள்ளி 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி

0: அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவை மூலம் பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதும் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என அவர் குறிப்பிட்டார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். அதிநவீன போர் விமானங்களை கொள்முதல் செய்வதற்கான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாக இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகளாவிய போர்ச்சூழல் காரணமாக அனைத்து நாடுகளிலும் போர் தளவாடங்கள், ஆயுதங்கள், போர் விமானங்கள், கண்காணிப்பு சாதனங்களுக்கு பற்றாக்குறை நிலவும் வேளையில் போர் தளவாட உற்பத்தியில் சுயசார்பு அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விமானப்படையில் ட்ரோன் பயன்பாட்டிற்கென தனிப்பிரிவு ஏதும் தொடங்கும் உத்தேசம் தற்போதைக்கு இல்லை என குறிப்பிட்ட அவர், ஏற்கனவே உள்ள பிற பிரிவுகளுடன் ஒருங்கிணைக்கப்படும் என கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங், விமானப்படையின் அனைத்து பிரிவுகளிலும் பயன்பாட்டில் இது உள்ள போதிலும் மனிதர்கள்தான் அதனை கட்டுப்படுத்துவதாக தெரிவித்தார். ஆந்திரப்பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் உள்ள இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்து மருத்துவமனையில் 3 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆளுநர் திரு அப்துல் நசீர், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் குற்றவியல் சட்டத்தின் 163வது பிரிவின்படி கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி புதுதில்லியில் சட்டவிரோத கூட்டங்களும் பொதுக்கூட்ட உரைகளும் கோஷங்கள், பேரணி, ஆர்ப்பாட்டம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. புதுதில்லியில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என தில்லி காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் தில்லி காவல்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்களின் உடல் நலனை பாதுகாப்பதில் தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு, ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டம்.
2: மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பத்திற்கு

0: ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணமின்றி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பும் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகு 15 நாட்கள் வரையும் மேற்கொள்ளப்படும் மருத்துவ செலவுகளும் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் அடங்கும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் வயது மற்றும் பாலின கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். பயனாளிகள் அவர்களது சொந்த மாநிலத்தில் மட்டுமின்றி நாட்டின் எந்த பகுதியில் உள்ள மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறவும் இந்த திட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறது. இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக 70 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் வருமான உச்சவரம்பு மற்றும் சமூக பொருளாதார நிலையை கணக்கில் கொள்ளாமல் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கியா திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறவும் வகை செய்யப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
1: ஃபிளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் டாக்டர் ஹமால் சைஃப் அல் சம்ஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எமிரேட் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த சம்பவத்தை ஐக்கிய அரபு எமிரேட் அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரித்ததாக குறிப்பிட்டுள்ளது. விமானம் துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது விமானி மீது ஓமன் நாட்டைச் சேர்ந்த துணை விமானி தாக்குதல் நடத்தி விமானத்தை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்தது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக மேலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்காக டிஜிட்டல் ஆவணங்களை சோதனை செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் ஏவுகணையால் தாக்கப்பட்ட எண்ணெய் கப்பலில் இருந்து 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இது தொடர்பாக ஒமனில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குவைத்தின் எம்டி காசிமா என்ற எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இதில் பயணம் செய்த 5 இந்தியர்களை ஒமன் கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்காக ஒமன் அரசுக்கு வெளியுறவு அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இதனையடுத்து லாஸ் ஏஞ்சல்ஸில் 2028 நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு நேரடியாக இந்திய தகுதி பெற்றிருக்கிறது. ஆடவர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மல்யுத்த பிரிவில் அமாம் ஷிகாவத், மகளிர் கோல்ஃப் பிரிவில் பிரணவி ஒர்ஸ் தங்கப்பதக்கம் வென்றனர். வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மோகத் தங்கப்பதக்கம் வென்றார். பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற இந்தியா 352 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. 352 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீநகரில் உள்ள தொழிற்சாலையில் இன்று கொதிகலன் வெடித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். ஃபிளை துபாய் விமானத்தில் விமானியை துணை விமானி தாக்கிய சம்பவம் தீவிரவாத செயல் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
3: நேரம் 7:26, 4 நொடிகள். இது ஆகாஷ்.

புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் உங்கள் ஆவிவான நிகழ்ச்சி இது மனம் விரும்புதே. சோ உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும்னா டயல் பண்ணுங்க 0413-227-1760 மற்றொரு 2271770. சோ நம்ம நியூஸ்க்கு முன்னாடி பக்ரிபாளையம்ல இருந்து நடராஜன் அப்படிங்கிற நேயர் துல்லாத மனமும் துல்லும்ல மேகமாய் வந்து போகிறேன் பாடல் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அந்த சாங் இப்போ அவங்களுக்காகவும் மற்ற நேயர்களுக்காகவும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்தியா பதக்கப்பட்டியல நாலாவது இடத்துக்கு முன்னேறியாச்சு அப்படின்னு நல்லாவே அழகா நிறைய தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கத்துல குவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு மணி நேரமும் அவர்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதை கேட்டுட்டே இருக்கிறதுக்கு மத்தியில உற்சாகமா அடுத்ததா யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்காங்க கேட்டுடலாம். வணக்கம், ஹலோ.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார், இந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்லா நல்லவன் படத்துல இருந்து மேலும் கொட்டி தாலி கட்டும்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொடுங்க. மலேசியா வார்த்தை சித்ரா பாடினது.
0: ஓகே சார், அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: நன்றி.

0: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். சோ அழகான இந்த ப்ரோக்ராம்ல அடுத்ததா யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: ஓகே கங்காதரன் சார்க்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்? கார்த்திக் மற்றும் பிரியா ஹிமேஷ் குரல்ல ஒலிக்க வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார்.
1: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:47. இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. சோ நிகழ்ச்சியில அடுத்ததான் யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்,
2: சொல்லுங்க யார்
3: பேசுறது? மேல்மாமட்டம் ராதாகிருஷ்ணன்.
2: ராதாகிருஷ்ணன் சாருக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
3: படம் உரிமை குரல். பாடல் நேத்து பூத்தாளையர் வச்சா மட்டும் பறிக்க கூடாது.
2: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
3: நன்றி. வணக்கம்.
2: நன்றி. நேர்களின் கவனத்திற்கு சைபோலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: 8. நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம் நிகழ்ச்சியில. அடுத்ததா யாரு எங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: என்ன
0: பாடல் குடுக்கலாம்?
1: இரமான ரோஜாவில இருந்து ஒன்று பூஜை கேட்டல் என்று அந்த பாட்டு
0: பாடியே பாடிட்டீங்க. சூப்பர் மேம், உங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: நன்றி
0: நன்றி.

நேரம் 7:57, 44 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நேர்களின் கவனத்திற்கு, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ. சோ, இன்னைக்கு ஷோ அழகா சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு மகிழ்ந்தாங்க. நிறைய நேயர் வாய்ப்பு கிடைக்கலனாலும் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. என் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு நான் விடைபெறுறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி நிறைவா வரும் பாடல் கிறிஷ் ஷாலினி பாடியது உங்களுக்காக.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். ஜப்பானில் இன்று நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சிறப்பான ஆட்டங்கள் மூலம் இந்தியா 21 தங்கம் உள்பட 85 பதக்கங்களை பெற்று ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியலில் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கிராமப்புற பொருளாதாரத்திற்கு புதிய உத்வேகம் அளிக்கும் வகையில் பசுவின் சாணத்தில் இருந்து உயிரி வாயு மற்றும் இயற்கை உரம் உற்பத்தி செய்வது முதல் பால் பொருட்களை பதப்படுத்துவதில் தொடங்கி விற்பனை செய்வது வரை கால்நடை வளர்ப்பை சுற்றி ஒரு முழுமையான சூழல் அமைப்பை உருவாக்கி வருவதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வலிமை மற்றும் பின்னடைவு என்பது உள்கட்டமைப்பு முதலீடு, வங்கி சீர்திருத்தங்கள், மேம்படுத்தப்பட்ட விநியோக வழிமுறைகள் மற்றும் நிலையான சீர்திருத்தங்கள் ஆகியவற்றின் மூலம் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 5வது கவுடில்யா பொருளாதார மாநாட்டில் பேசுகையில் இதை தெரிவித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு கட்சித் தலைவர்கள், வேட்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ளது. தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு நாளை மறுநாள் 5ஆம் தேதியும் மற்றும் வாக்குப்பதிவு நாளான 6ஆம் தேதியும் தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதை முன்னிட்டு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் இறுதி மற்றும் 3வது சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 352 என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து ஆடும் வெஸ்ட் இண்டீஸ் அணி

0: சற்று முன் வரை 13.3 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 95 ரன் எடுத்து இருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: என்னப்பா ஹம்மிங் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 ஒரு நொடி. இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா பாடியது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக.

நேரம் 9:20 58 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மெல்லிசை பாடல், காத்தவராயன் படத்திலிருந்து.

தம்பூர் காட்டுக்குள்ளே கூறி பிடிக்க போனேன். அங்கு அலாபட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தானா கோலாலம்பூர். கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி பிடிக்க போனேன். அங்கு அலாபட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. இந்த ஆளை கண்டதும் வேறிச்சா அவன் அழக காட்டி முழிச்சா.

நேரம் 9:24, 46 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பெரிய இடத்து பெண் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் உங்களுக்காக இதோ.

0: ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஓர் இன்னிசை பாடல் உங்களுக்காக மகாகவி காளிதாஸ் படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்க வருகிறது.
1: மாதுளம் சிவ

0: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்களின் கவனத்திற்கு சாய்பாலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போவில் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் என்.எஸ். கிருஷ்ணன் மற்றும் டி.ஏ. மதுரம் குரலில் ஒலிக்க வருகிறது உங்களுக்காக அம்பிகாபதி படத்திலிருந்து.
1: கண்ணே கண்ணே கண்ணே உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா என் கவலை கொஞ்சமா.

0: என்னது கண்ணே சொல்றீங்க?
1: அட ஒண்ணு இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணு இல்ல.
0: ஓஹோ, அப்ப பாரு
2: தங்கமே.

0: குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும்.
1: பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே
2: அதான். பாடுங்க பாடுங்க.

0: ஐயோ முகரையப்பாரா, முகரையப்பாரு, முகரையப்பாரு, ஓஹோ முகரையப்பாரு, முகரைய சரி ஓ சரி.
1: இந்தாங்கய்யா இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரு ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு தொட முடியல, இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொட்டுமோ அப்படின்னு பயமா இருக்கு.
3: இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்களே, அடுத்ததாக வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுசீலா குரலில் உங்களுக்காக காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் மெல்லிசை பாடல் உங்களுக்காக அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திலிருந்து. அழகான பொண்ணு நான் என்று பானுமதி ராமகிருஷ்ண குரலில் ஒலிக்க வருகிறது.

நேரம் 9:42 42:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்துதே வானம். நேர்களின் கவனத்தில்

விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM ரெயின்போ 102.8. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி சுசீலா குரலில் ஒலிக்க வரும் பாடல் உங்களுக்காக, மணப்பந்தல் படத்திலிருந்து.

நேரம் 9:46, 20 நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்களின் கனிவான கவனத்திற்கும், சாய்பாலன் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இது சத்தியம் படத்திற்காக வரும் பாடல் கேட்கலாம்.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் ஏ மருதகாசி அவர்கள் வரிகளில் டி ஆர் பாப்பா இசையில் வருகிறது. ரம்பையின் காதல் படத்திலிருந்து

ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா பாடியது உங்களுக்காக. தென்றல் உறங்கிய போதும் என தொடங்கும் அந்த பாடல் தொடர்ந்து வருகிறது. பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திற்காக.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஓர் இன்னிசை பாடல் பறக்கும் பாவை படத்திலிருந்து உங்களுக்காக வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரியின் FM Rainbow 102.8.

கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் பறக்கும் பாவை. நேர்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நேர்களின் அன்பான கவனத்திற்கு, நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் காலை 8:02 ஒலிபரப்பாகும் நம்ம புதுவை நேரலை நிகழ்ச்சி இனி இனிய நேரம் நேர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 5 மணிக்கு ஒலிபரப்பாகும் அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி இனி நம்மை சுற்றி நேரலை நிகழ்ச்சியாகவும், மாலை 6:20 முதல் 7 மணி வரை ஒலிபரப்பாகும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி இனி மாலை 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியாகவும், 6:50 முதல் 7 மணி வரை நிகழ்ச்சி நிரல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சிகள் வரும் 4/10/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது படகோட்டி படத்திற்காக.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் தீர்க சுமங்கலி படத்திற்காக. கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாணி ஜெயராம் பாடியது உங்களுக்காக.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில் ஒலிக்க வரும் பாடல் சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து அவளுக்கென தொடங்கும் அந்த பாடல்

இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் ஆலயமணி படத்திலிருந்து உங்களுக்காக.

0: அழகான பொண்ணு. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி சுசீலா மற்றும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் ஆலயமணி. நேர்களே, இது ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல்

ஒழித்த அந்த பாடலை தொடர்ந்து மற்றும் ஓர் இன்னிசை பாடல் உங்களுக்காக பி சுசீலா குரலில் ஒலிக்க வருகிறது. நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்திலிருந்து.

நேரம் 10:56. ஏழு நொடிகள். இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் TM சௌந்தரராஜன் மற்றும் P. சுசீலா பாடியது.

சிலை வடிப்பார், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 10:06 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் உயிர் உரங்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் பங்கேற்போர். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்திய உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 செய்தி மலர். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ. மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம் நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:55 சைபாலன் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 பேசுங்க தொழா. 12:50 புதின பக்கங்கள் மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே விமல்ராஜ் மற்றும் ஆர் ஜே பாரதி தேவி. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நகர்ப்புறங்களுக்கான கால்நடை வளர்ப்பும் அதை சார்ந்த சவால்களும் குறித்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மைய பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்கள் வழங்கும் உரை. அங்கக முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து கடலூர் மாவட்டம் கரைமேடு பி ஷியாமலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10:00 வரையிலும் மீண்டும் 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்துதே வானம். இதனிடையே 10:00 முதல் 10:20 வரை 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00

0: on winning India's first ever gold in women's individual golf at the Asian Games. Mr. Modi also congratulated Kumkum Anil Mohod on becoming the first Indian woman to win recurve individual gold at the 2026 Asian Games. Prime Minister also congratulated Aman Sehrawat for scripting history by winning India's first ever Asian Games gold in the men's 57-kilogram freestyle wrestling event. Mr. Modi expressed happiness that 6 decades later, India is back on the podium in the men's 97kg freestyle wrestling event at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷவாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.